0: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்கள் இதுவரை கேட்டது தெய்வீக ராகம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 29 நாள். 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. விவித் பாரதி தமிழ் FM 102.3 இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பக்திமயமான இந்த காலை பொழுதில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மொழி மாலை. இதில் முதலில் ஒலிக்க வரும் பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் இசையமைத்து பாடிய பாடல். இது பாடலுக்கு வரிகள் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம்.

இளமை, அழகு, தைரியம் மற்றும் ஞானத்தின் உன்னத வடிவமாக கருதப்படும் முருகப்பெருமானை போற்றி வந்த பாடலை கேட்டோம். சௌமியா பாடிய பாடல் இது.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பி செந்தில்குமாரின் வரிகளுக்கு இசை யூ வி அரவிந்த் ஸ்ரீராம். மும்மூர்த்திகளில் ஒருவராகவும் ஆன்மீக ஞானம், அண்ட ஆற்றல் மற்றும் தீமையின் அழிவை குறிக்கும் மூன்றாம் கண் கொண்ட சிவபெருமானது பாடலிது.

நேரம் 6:21. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் இடம்பெறவிருக்கும் அடுத்த பாடல் சுதா ரகுநாதன் பாடிய பாடல் இது. தன் பக்தர்களை தன்னுடைய கண் இமையால் காக்கிறாள் என்ற நம்பிக்கையுடைய மீனாட்சி அம்மனது பாடல் இது.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் அருணகிரி இசையமைத்து பாடிய பாடுகிறது. பாடலுக்கு வரிகள் மதுராந்தகம் குமார். வாயு பகவானின் அருள் மற்றும் அம்சத்தால் பிறந்த வாயு புத்திரன் அனுமனது பாடல் இது.

நேரம் 6:31. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நமது நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் அம்ரிதா பாடியது. பாடலை இயற்றி இசையமைத்தவர் ரெமி அவர்கள். அன்பு, மன்னிப்பு மற்றும் பிறருக்கு உதவுதல், கடவுள் மீதான நம்பிக்கை ஆகியவற்றை போதித்த இயேசு கிறிஸ்துவின் பாடல் இது.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் SSA வாஹித் பாடிய பாடல். இது பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கும் நிகரற்ற கடவுளை போற்றி புகழும் பாடல். இது

நேரம் 6:40. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஆழப்புழா ரங்கநாத். நாம் எதுவாக வேண்டுகிறோமோ அதுவாகவே ஆகிறோம் என்ற தத்துவத்தை உடைய தத்துவமசி என்ற வாசகத்துக்கு உரிய ஐயப்பனது பாடல் இது.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் முடிவுகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பிஜேபிக்கு அமோக வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இரட்டை எஞ்சின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தி இருப்பதாகவும் மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளையும் 47 நகராட்சி கவுன்சில்கள் மற்றும் 252 நகராட்சிகளையும் பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பிக்கானர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், இந்தியாவில் அந்த நிறுவனம் மேற்கொள்ளவிருக்கும் முதலீட்டிற்கு தமிழ்நாட்டையே விரும்பத்தக்க இடமாக கருதுவதாக கடிதம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தால் முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டை சாத்தியமாக்கவும் தமிழ்நாட்டில் அதன் செயல்பாடுகளை வெற்றிகரமாக நிறுவவும் தேவையான அனைத்து ஆதரவையும் ஒத்துழைப்பையும் மாநில அரசு வழங்கும் என்று தாம் உறுதியளித்திருப்பதாகவும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கும்பாபிஷேக ஏற்பாடுகள் குறித்து மதுரையில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
1: கும்பாபிஷேக ஏற்பாடுகள் எல்லாமே எச்ஆர்என்சியின் தரப்புல கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. மற்ற துறை அதிகாரிகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து சிறப்பான ஏற்பாடுகளை பக்தர்களுக்காக செஞ்சிருக்கிறோம். கோயிலை

0: பொறுத்தவரை எல்இடி ஸ்கிரீன்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறோம். பொதுமக்கள் பார்ப்பதற்காக சிசிடிவி கேமராஸ் உடைய மானிட்டரிங் வந்து கம்ப்ளீட்டா இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பிரசாத பைகள் எல்லாமே வந்து எஸ்ஆர்என்எஸ் தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 9000 பாசஸ் கொடுக்கிறோம், நம்ம அதற்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து நம்ம குலுக்கல் முறையில கொடுக்கிறோம். அனைத்து தரப்பிலும் அனைவருக்கும் ஏற்ற வகையில கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல தரிசனம் பார்ப்பதற்காக இருப்பார்க்கிறோம். அவர்கள் வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாம பொறுமையாக தரிசனம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் நம்ம பண்ணியிருக்கோம்.
1: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே இந்த தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் திரு விஜயின் லண்டன் பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, தமிழ்நாட்டிற்கு அவர் எந்த அளவு முதலீடுகளை ஈர்த்து வந்தார் என்பது அவர் தமிழகம் திரும்பிய பிறகே தெரியவரும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்தார். இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று யானைகள் அங்குள்ள விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் குட்டி யானை உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி சுற்றுலா பயணிகள் மத்தியில் கோலாகலமாக நடைபெறும். இந்த ஆண்டு முதுமலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. யானைகளை மாயாற்றில் குளிக்க வைத்து பின்னர் சந்தனம் குங்குமம் மூலம் அலங்கரிக்கப்பட்டு முகாமில் யானைகள் வரிசையாக நிற்க வைக்கப்பட்டது. பின்னர் முகாமில் உள்ள விநாயகர் கோவிலில் கிருஷ்ணா மற்றும் ஆஸ்கர் விருது பெற்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த பூமி ஆகிய வளர்ப்பு யானைகள் கோவிலை 3 முறை சுற்றி மணியடித்தவாறு வந்தது. பின்னர் கோவிலின் முன்பு கிருஷ்ணா யானை தும்பிக்கையை தூக்கி பிளிரியபடி விநாயகர் பெருமானை வணங்கியது. அப்பொழுது விநாயகர் கோவிலின் முன்பு நிற்க வைக்கப்பட்டிருந்த பிற யானைகளும் தும்பிக்கையை உயர்த்தி பிளிரி வழிபட்டன. இந்த காட்சிகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். பின்பு யானைகளுக்கு சிறப்பு உணவான வெல்லம், ராகி, பொங்கல், ஆப்பிள், வாழைப்பழம், தர்பூசணி, கரும்பு, பல சத்து வகைகள் அடங்கிய சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. தருமபுரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நேற்றிரவு பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர்.
4: திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக நிலவி வந்த கடும் வெப்பத்தால் நகர்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. பகல் நேரங்களில் வெளியே வர முடியாமல் முதியவர்களும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்தை சந்தித்து வந்தனர். இந்நிலையில் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மிதமான மழையானது பெய்தது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் மற்றும் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
5: தருமபுரி மாவட்டத்தில் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென காற்றுடன் நல்ல மழை பெய்தது. பாலக்கோடு, மாரண்டள்ளி, சோமநள்ளி பகுதிகளில் 2 மணி நேரமாக மழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். குளிர்ந்த காற்று வீசியதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: இருவரி செய்திகள். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூர் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4 சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. விநாயகர் சதுர்த்தியொட்டி மும்பையில் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் உள்துறை அமைச்சர் திரு

0: நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேஷர் நம்கியல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழிவிளை களியக்கவிளை பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளை ஆட்சியர் பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் நெரிசல் காரணமாக நெல்லையிலிருந்து சென்னை வரும் அனைத்து ரயில்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தென் மாவட்டங்களிலிருந்து ஒரே நேரத்தில் மக்கள் சென்னை திரும்புவதால் செங்கல்பட்டு அருகே உள்ள சிங்கப்பெருமாள் கோவிலில் நேற்றிரவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து காலை 7:00 to 8:00 வரை வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற இருக்கு. இந்த வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வந்து இன்னைக்கு என்னென்ன சிறப்பு தினம் இதை குறித்த தகவல்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் தினம், ஸோ இந்த தினத்தை பற்றிய தகவல்களும், சர்வதேச ஜனநாயக தினம் இதை குறித்த தகவல்களும், மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா பிறந்த நாள் அவரை பற்றிய தகவல்களும் வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். காலை 8:00 to 9:00 வரை உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் உங்களது பெயர்களுடன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கடிதங்கள் வாயிலாக இடம்பெற காத்துட்ருக்கு. இன்று காலை 9:00 to 10:00 வரை கலக்கல் அரங்கம் விளையாட்டு நிகழ்ச்சி, 10:00 to 11:00 வரை என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து 11:00 to 12:00 வரை என்றும் இனியவை, 1950 மற்றும் 60கள் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களின் தொகுப்பு, தொடர்ந்து 12:00 to 1:00 வரை ரெட்ரோ நேரம், இதில் வந்து 1980 மற்றும் 90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் தொகுப்பு, 1:00 to 1:45 வரை பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற இருக்கு, 1:55 to 2:00 வரை நம்ம வந்து நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்போம், அதைத் தொடர்ந்து 2:00 to 2:55 வரை எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சி, 2:55 to 3:00 வரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் இந்த திட்டத்தை குறித்த தகவல்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இன்று 3:00 to 4:00 வரை வர்ணஜாலம், 2000 மற்றும் 2020களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களின் தொகுப்பு, 4:00 to 5:00 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சி, தொடர்ந்து இன்று மாலை 5:00 to 6:00 வரை பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சியும், 6:00 to 6:30 வரை பக்தி மாலை இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும். தொடர்ந்து 6:40 to 7:00 வரை என் விருப்பம், 7:00 to 7:15 வரை திரைக்காணம், தொடர்ந்து 7:30 வரைக்கும் வந்து நம்ம திரைக்காணம் கேட்டுட்டு அதைத் தொடர்ந்து 7:35 வரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 to 7:55 வரை பாட்டும் பயணமும் இந்த நிகழ்ச்சியும், 7:55 to 8:00 வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், தொடர்ந்து இன்று 8:00 to 9:00 வரைக்கும் நீ கோரினால் இந்த நிகழ்ச்சியும் வந்து இடம்பெறும், 9:00 to 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், இன்று 9:15 to 10:00 வரை எண்ணினிய பொன்னிலாவே, 10:00 to 11:00 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு இந்த நிகழ்ச்சியும், 11 நள்ளிரவு 12 வரை மனசு மயங்கும் இந்த நிகழ்ச்சி, அதாவது மனதிற்கு இதமான திரைப்பட பாடல்கள் எல்லாம் வந்து ஒளி உலா வர காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம்.

0: 102.3 FM.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

நேரம் 7:01. வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டும் மனம் தளராமல் முயற்சி செய்து ஓடிக்கொண்டே இருப்போம். வெற்றி நிச்சயம் அப்படின்ற தன்னம்பிக்கை வரிகளோட இன்று பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நேர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிச்சிடலாம். நான் உங்கள் ஆர்ஜே மரியம் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுட்ருக்கோம்.

இந்தியாவின் தொலைக்காட்சி வரலாற்றில் பல தலைமுறைகளின் நினைவுகளோடு பின்னி பிணைந்திருக்கும் பெயர் தூர்தர்ஷன். தூர்தர்ஷன் தனது 67வது நிறுவன தினத்தை இன்று கொண்டாடுகிறது. 1959 செப்டம்பர் 15 அன்று நிறுவப்பட்ட தூர்தர்ஷன் இந்தியாவின் பொது சேவை ஒளிபரப்பு நிறுவனமும் நாட்டின் முதல் தொலைக்காட்சி வலையமைப்புமாகும். 1959 தொடங்கிய தொலைக்காட்சி சேவை காலத்தின் மாற்றங்களை கடந்து இன்று டிஜிட்டல் யுகத்திலும் தனது பயணத்தை தொடர்ந்து வருகிறது. தகவல், கல்வி, பொழுதுபோக்கு, கலை, கலாச்சாரம் என மக்களின் வாழ்க்கையோடு இணைந்த தூர்தர்ஷன் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தன்னையும் தொடர்ந்து புதுப்பித்து வருகிறது. அந்த வகையில் தூர்தர்ஷனின் மிகப்பெரிய பலமாக இருப்பது நாடு முழுவதும் மக்களை சென்றடையும்

0: பரவலான ஒளிபரப்பு கட்டமைப்பு தொலைக்காட்சியை தாண்டி டிஜிட்டல் தளங்களிலும் தூர்தர்ஷன் தனது இருப்பை வலுப்படுத்தி வருகிறது. புதிய தலைமுறையின் பார்வை ரசனையை கருத்தில் கொண்டு தகவல் மற்றும் பொழுதுபோக்கை இணைக்கும் வகையில் புதிய நிகழ்ச்சிகள், புதிய வடிவங்கள், புதிய டிஜிட்டல் உள்ளடக்கங்கள் தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆன்மீகம் முதல் அறிவியல் வரை, விவசாயம் முதல் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் வரை சமூகத்தின் பல்வேறு தரப்பினரையும் சென்றடையும் வகையில் தூர்தர்ஷனின் நிகழ்ச்சி தொகுப்பு விரிவடைந்து வருகிறது. நாட்டின் தொலைதூர மற்றும் எல்லை பகுதிகளிலும் பொது சேவை ஒளிபரப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் வரலாறு, சுதந்திர போராட்டம், கலாச்சாரம் மற்றும் சாதனைகளை புதிய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வீடுகளுக்குள் முடங்கியிருந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு தகவல் மற்றும் பொழுதுபோக்கை வழங்கிய தூர்தர்ஷன் அதன் பழைய புகழ்பெற்ற தொடர்களை மீண்டும் ஒளிபரப்பி புதிய சாதனையை படைத்தது. அதன் தொடர்ச்சியாக விளையாட்டு ரசிகர்களுக்காக உயர்தர ஒளிபரப்பு, டிஜிட்டல் தளங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை இணைத்து மாறிவரும் பார்வையாளர் தேவைகளுக்கு ஏற்ப தூர்தர்ஷன் தனது சேவைகளை மேம்படுத்தி வருகிறது. இந்தியாவின் பொது சேவை ஒளிபரப்பாளரான பிரசார் பாரதி நாட்டிற்குள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களையும் சென்றடையும் வகையில் தனது சர்வதேச ஒளிபரப்பு சேவைகளையும் விரிவுபடுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டிடி இந்தியா உள்ளிட்ட சேவைகள் சர்வதேச டிஜிட்டல் தளங்கள் மூலமாகவும் பார்வையாளர்களை சென்றடைந்து வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை தூர்தர்ஷன் தமிழ் தமிழ்நாட்டின் கலை, இலக்கியம், இசை, பாரம்பரியம், பண்பாடு மற்றும் மக்கள் வாழ்க்கையை இந்திய அளவிலும் உலக அளவிலும் கொண்டு செல்லும் முக்கிய ஊடகமாக விளங்கி வருகிறது. ஒரு காலத்தில் ஒவ்வொரு வீட்டின் வரவேற்பறையிலும் குடும்பத்தின் ஓர் அங்கமாக இருந்த தூர்தர்ஷன் இன்று தொலைக்காட்சி திரையிலிருந்து டிஜிட்டல் வரை புதிய தலைமுறையையும் சென்றடையும் வகையில் தன்னை மறுபடியும் வடிவமைத்துள்ளது. மக்களுக்காக, மக்களின் மொழியில், மக்களின் குரலாக கடந்த காலத்தின் பெருமையோடு எதிர்காலத்தின் தொழில்நுட்பத்தையும் இணைத்து கொண்டு தூர்தர்ஷனின் வெற்றி பயணம் தொடர்ந்து வருகிறது.
1: தூர்தர்ஷன் தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்ஜி ராஜகோபாலன்.
2: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2,000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக அளவில் முக்கிய நாடுகளுக்கு இடையே மோதல்கள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த உச்சிமாநாடு வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். புதுதில்லி கூட்டு பிரகடனத்தை அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொண்டதாகவும் அமைச்சர் கூறினார். அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, உலகளாவிய வர்த்தகம் மற்றும் விநியோகச் சங்கிலியில் தடையற்ற இயக்கம், மக்களுடனான இணைப்பு போன்றவற்றில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேற்காசிய மோதல் விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து பிரிக்ஸ் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத நடவடிக்கைகள் மிகப்பெரிய குற்றம் என்பதை பிரிக்ஸ் நாடுகள் தெளிவுபட எடுத்துரைத்ததாகவும், பெகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை எந்த ஒரு வடிவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை பிரிக்ஸ் நாடுகள் உறுதிபட தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். 2,000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், ரூபே கார்டுகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் கட்டணம் ஏதும் வசூலிக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்கள் குறித்த விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பை நிதியமைச்சகம் வெளியிட்டிருப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தனிநபர் மற்றொரு நபருக்கு மேற்கொள்ளும் யுபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்ந்து இலவசமாகவே அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நீதிபதிகளுக்கு எதிரான புகார்களை கையாள்வதற்கு உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தால் வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நீதித்துறையின் தூண்களாக வெளிப்படைத்தன்மையும் பொதுமக்களின் நம்பிக்கையும் அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீதித்துறையின் மீதான விமர்சனங்களை உச்சநீதிமன்றம் புறந்தள்ளிவிட முடியாது என்றும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி புதுதில்லியில் உள்ள மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இல்லத்தில் நடைபெற்ற பூஜையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், விநாயகரின் அருள் அனைவருக்கும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமது இல்லத்திற்கு பிரதமர் வந்தது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் திரு பியூஷ் கோயல், இது தமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று தெரிவித்துள்ளார். விநாயகர் அனைத்து தடைகளையும் நீக்கி மக்களுக்கு நன்மையை அளிக்க தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பூட்டான் சென்றுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் திம்புவில் அந்நாட்டு மன்னர் ஜிக்மே கேசர் நம்கேல் வாங்சுக்கை சந்தித்து பேசினார். இதுகுறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்தியா பூட்டான் இடையே ஜனநாயக ஒத்துழைப்பு மற்றும் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில்

0: இந்த சந்திப்பு அமைந்ததாக தெரிவித்துள்ளது. பூட்டான் நாட்டின் தேசிய வாக்காளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படும் நிலையில் அதற்கான நிகழ்ச்சியில் திரு ஞானேஷ்குமார் பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஜெய்ப்பூர், உதய்பூர், பில்வாரா, கோட்டா உள்ளிட்ட 10 மாநகராட்சிகளிலும் பிஜேபி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. பிக்கானீர் மாநகராட்சியில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஜோத்பூர், ஆழ்வார், அஜ்மீர், பாலி மாநகராட்சிகளை பொறுத்தவரை இரு கட்சிகளுக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. 47 நகராட்சி கவுன்சில்களிலும் 252 நகராட்சிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த வெற்றி உணர்த்துவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொய் பிரச்சாரங்களை முறியடித்து உண்மைக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இரட்டை எஞ்சின் அரசின் நல்லாட்சி மற்றும் வளர்ச்சி சார்ந்த கொள்கைகளை ராஜஸ்தான் மக்கள் ஆதரிப்பதை இந்த வெற்றி மீண்டும் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், மாநிலத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கான உறுதிப்பாட்டை இது வலுப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் மாதம் 31 தேதி வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 13 தேதி தொடங்கி நள்ளிரவு 12 மணி முதல் மாலை 6 மணி வரை முசாபூர் தல்கேபார் வழித்தடத்தில் 600 மெகாவாட் மின்சாரமும், தனக்பூர் மகேந்திரநகர் வழித்தடத்தில் 54 கிலோவாட் மெகா மின்சாரமும் வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வழங்கப்பட வேண்டிய மின்சாரத்தின் அளவு குறித்து வரும் டிசம்பர் மாதத்தில் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நேரிட்ட வெள்ள பாதிப்பால் நேபாளத்தின் நீர்மின் கட்டமைப்பில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டு அந்நாட்டின் மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மீது மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. செங்கடலுக்கு அருகே மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் தங்களின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் ஹவுதி அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஈரானுடன் நடத்தவிருந்த பேச்சுவார்த்தையை வளைகுடா நாடுகள் ஒத்திவைத்துள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் காரணமாகவும் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலையை கருத்தில் கொண்டும் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படுவதாக வளைகுடா நாடுகள் அறிவித்துள்ளன. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புதல் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், தாக்குதல் எப்போது நிறுத்தப்படும் என்ற தகவலை அதில் வெளியிடவில்லை. தாக்குதல் நிறுத்தப்படுவதற்கு நிபந்தனைகள் ஏதும் விதிக்கப்பட்டுள்ளதே என்பது குறித்து தகவலையும் திரு ட்ரம்ப் அதில் குறிப்பிடவில்லை. இதனிடையே தாக்குதலை நிறுத்துவதற்கு யுக்ரைன் சம்மதித்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவலை ரஷ்ய அதிபர் மாளிகை வரவேற்றுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் அவரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இந்தியா வந்துள்ள ஆப்கானிஸ்தான் அணி 3 போட்டிகள் கொண்ட 2020 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. நேற்று முன்தினம் முடிவடைந்த முதலாவது போட்டியில் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3வது மற்றும் கடைசி போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதன் மூலம் இந்தியாவின் ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நேபாளத்திற்கு வரும் December 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தூய்மையான காற்றுள்ள பெருநகரங்கள் மதிப்பீட்டில், அதாவது ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் 2026 அப்படின்ற பெருநகரங்கள் மதிப்பீட்டில் வந்து காற்றுள்ள, அதாவது தூய்மையான காற்று இருக்கிற அந்த மாநிலம், அதாவது இந்த இடத்துல வந்து இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து முதலிடம் பிடித்துள்ளது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா, நீங்களும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் & கோ.
3: நாமளாம் ஸ்கூல் படிக்கும் போது சமூக அறிவியல்ல குடிமையல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதுல மக்களாட்சின்னு ஒரு டாபிக் கண்டிப்பா இருக்கும். மக்களாட்சி என்றால் என்ன? மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி எனப்படும்னு பட்டுன்னு சொல்லுவோம். அது எதுக்குடா இப்போ சொல்கிறேன்றீங்களா? இன்னைக்கு September 15 சர்வதேச மக்களாட்சி தினம். சுதந்திரம், சமத்துவம், மக்களின் அடிப்படை உரிமைகள் தான் மக்களாட்சியின் கூறுகள். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுனா அது நம்ம இந்தியா தான். நம்ம இந்திய அரசியலமைப்போட முகவரியிலையும் அது ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருப்பாங்க. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு ஆகும்னு சர்வதேச அளவில் மக்களாட்சின்னு பெருமைப்படுத்தும் விதமாக, முன்னெடுத்தும் விதமாக, முக்கியத்துவத்தை கூறும் விதமாக ஒவ்வொரு வருஷம் September 15 அன்னைக்கு சர்வதேச மக்களாட்சின்னு ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. ஜனநாயகம் சீக்வல் டு மக்கள் சக்தி, மக்கள் அதிகாரம். கொண்டாடுவோம். வாழ்த்துக்களுடன் விவித் பாரதி தமிழகம் 102.3.
4: சர்வதேச ஜனநாயக தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் RJ ஆனந்த்.

1 திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி சரண் மற்றும் சித்ரா பாடியிருந்த பாடலை கேட்டோம். பாடலுக்கு இசை மரகதமணி. நேரம் சரியா பாத்தீங்கன்னா 7:37. வணக்கம் தமிழ்நாடு, இந்த நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு அதாவது இன்றைய நாளுடைய சிறப்பு தினங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா. அடுத்ததாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோக்ஸகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவருடைய பிறந்த நாள் தான் வந்து இன்னைக்கு. இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் போற்றி கொண்டாடிய இந்திய பொறியியல் மேதை தான் வந்து இவர். கர்நாடக மாநிலத்தில் சிக்கபல்லபுரா அப்படின்ற மாவட்டத்தில் மைசூருக்கு உட்பட்ட முட்டஹனஹள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய பிறந்த நாளை தான் வந்து இந்திய பொறியாளர் தினமாக வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். 1860 செப்டம்பர் 15 தான் வந்து இவர் பிறந்திருக்கிறாரு. சிறந்த பொறியாளராக விளங்கிய இவர் பொறியியல் படிப்பை வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முடிச்சு பொதுப்பணித்துறையிலும் அதுக்கப்புறமா இந்திய பாசனத்துறையிலும் பணியாற்றியிருக்காரு. முதன் முதல்ல தானியங்கி மதகு ஒன்றை வடிவமைத்து காப்புரிமையும் வந்து பெற்றவர் இவர் தானா. இந்த தானியங்கி மதகு முதல் முறையாக 1903 பூனே அருகே உள்ள கடக்வசல்ல அப்படின்ற ஒரு அணையில தான் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா குவாலியர் கிருஷ்ணராஜா சாகர் அப்படின்ற அணைகளையும் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஹைதராபாத்தில் வெள்ள பாதுகாப்பு அமைப்பை அதிநுட்பத்துடன் அமைத்தது இவரது தலைசிறந்த பணிகளில் ஒன்றாக வந்து போற்றப்படுது. விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் கடல் அரிப்பை தடுக்கிற அமைப்பை உருவாக்குவதிலும் இவர் வந்து முக்கியமான பங்காற்றியிருக்காரு. அந்த காலத்தில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணையாக காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட

0: கிருஷ்ணராஜசாகர் அப்படின்ற அணையில் கட்டுமான திட்டத்தை மேற்பார்வையிட்டவர் கூட இவர் தானாம். 1894 மைசூருக்கு அருகில் சிவசமுத்திரத்தில் ஆசியாவின் முதல் நீர்மின் உற்பத்தி ஆலை அமைய வித்திட்டவரும் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு சாலை அமைக்கும் திட்டப்பணிக்கு காரணமாகவும் இருந்திருக்கிறாரு. 1908 பொறியாளர் பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றிருக்காரு. அதுக்கப்புறமா மைசூர் அரசோட திவானாகவும் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. நவீன மைசூர் அரசின் தந்தை அப்படின்ற பெயரையும் வந்து இவர் பெற்றிருக்கிறாரு. பல ஆலைகள் வந்து இவர் மைசூர் திவானாக இருந்தபோது வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 1917 பெங்களூரில் அரசு பொறியியல் கல்லூரி அமைவதில் முக்கிய தூண்டுகோளாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய பணியை போற்றும் விதமாக அந்நிறுவனத்துக்கு விஸ்வேஸ்வரய்யா பொறியியல் கல்லூரி அப்படின்னு பெயரும் மாற்றம் வந்து செய்யப்பட்டு பெங்களூர் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாம். இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டும் கிடையாது, நாம் எல்லாருமே போற்றி கொண்டாடும் இந்திய பொறியியல் மேதை மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா அவருடைய பிறந்தநாள் தான் இன்னைக்கு.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 முதல் 2 குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1800 419 1800 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: நேரம் சரியா 7:46. வணக்கம் தமிழ்நாடு, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, இந்தியாவின் தூய்மையான காற்றுள்ள பெருநகரங்கள் மதிப்பீட்டில் அதாவது ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் 2026 முதலிடம் பிடித்துள்ள பெருநகரம் எது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் வந்து நிறைய நேர்கள் அனுப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கும் வந்து இதற்கான பதில் தெரியும். நீங்கள் நினச்சிங்கன்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நேரம் 7:52. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, இந்தியாவின் தூய்மையான காற்றுள்ள பெருநகரங்கள் மதிப்பீட்டில் ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் 2026 முதலிடம் பிடித்துள்ள பெருநகரம் எது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு சரியான பதில் வந்து நிறைய நேர்கள் அனுப்பியிருக்கீங்க. முதல்ல என்ன பதில் அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது லக்னோ அப்படின்றது தான் வந்து சரியான பதில். உத்தரப்பிரதேசத்தோட தலைநகர் லக்னோ, இதுதான் வந்து முதலிடம் பிடித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதனால் வந்து முதலிடம் பிடித்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சார பேருந்துகள் பயன்பாட்டில் வந்து வச்சுருந்துருக்குறாங்க. அதே மாதிரி மின்சார குப்பை சேகரிப்பு வண்டிகளும் வந்து இயக்கியிருக்காங்க. அதே மாதிரி இயந்திரங்கள் மூலமாக சாலைகள் சுத்தம் படுத்துறதுலையும் அறிவியல் முறையில் வந்து குப்பைகளை வந்து மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளாக வந்து மாற்றுறதுலையும் வந்து எல்லாமே தான் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகே, இதற்கான சரியான பதில்கள் வந்து தேனி மாவட்டம் பன்னிபுரம் ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய நேயர் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி அவர்கள், பாபு முள்ளக்காட்டிலிருந்தும் பிரபாகரன் அவர்களும், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தெய்வமணி அவர்கள், அடுத்து ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான்லேருந்தும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காரு. கருப்பண்ணன் ரங்கசாமி அவரும், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன் அவரும், அடுத்து வந்து மயிலை பட்டாபி அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சின்னராஜி அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சரியான பதிலும் வந்து அனுப்பியிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை அவர்களும், மணலி பெரியசைக்கடு ஜெயக்குமார் மற்றும் பத்மா சவுந்தரராஜன் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பன்னிபுரம் மணிகண்டன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வீரதுரை அவரும், சிவன் அருண், சூளை ரீஜா மனோகரன், அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னியம்மன் மீடு வன்னி கணேசன், டி

0: ரமா ரவி அவர்கள், மாலினி தேவி அருணாச்சலம், அன்புராணி, ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, பிரகாஷ் டிபிஎஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேர்கள் கீதா ராஜகோபாலன் முத்துமாரி கொருக்குப்பேட்டையிலிருந்தும், அள்ளி நகரம் மகாதேவன் அவர்களும், ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அவங்களும், காட்டுப்பாக்கம் ஆண்டனி ராஜ் மற்றும் ஜெயவேல் கள்ளத்தூர்லேருந்து கமலாவர்தன் அவங்களும், தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், அடுத்து ராஜமாணிக்கம் கோபி ராணிப்பேட்டை மாவட்டம், அரக்கோணம் ரோசையா சாமுன்னி அவர்கள், அடுத்து நம்மளுடைய நேர்கள் ஓகே இவங்க எல்லாரும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பதில் சொல்லிய அனைத்து நேயர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான ஒரு பாடல் என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே ஜே இந்த திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. ஸ்ரீனிவாஸ் பாடியது, வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை பரத்வாஜ். இதோட உங்களை நான் 10-12 மணி வரை, அதாவது என் கேள்விக்கு என்ன பதில் அந்த நிகழ்ச்சியிலும், என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியிலும் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே மரியம். அடுத்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக நம்ம ஆர்ஜே உமா வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சிட்டே இருக்கணும், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறது ஆர்ஜி உமா விஜயகுமார். உங்கள் விருப்பம்ல நீங்க கடிதம் வாயிலாக கேட்ட பாடல்கள் தான் நாங்க வந்து பிளே பண்ண போறோம். நீங்களும் உங்கள் விருப்பத்துக்கு கடிதம் வாயிலாக பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில யாரெல்லாம் இப்ப முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க அப்படிங்கறது பாக்கலாம். ஜனநாயகன் படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, செல்ல மகளே அப்படிங்கிற பாடலை. செய்யார் வட்டம் சிறுங்கட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி கூட பாக்கம் ஸ்ரீ சந்தியா ஆர் மணிகண்டன், மதுரவாயில் மதுரநாயக்கன் திரு சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகே நம்பிகா, வடமனப்பாக்கம் காளிவீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், காஞ்சிபுரம் தயார்குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார் கோமதி, புகழேந்தி மீனாட்சி, கரூர் ராயனார், கரூர் உறவர் சந்தை, முகமது இப்ராஹிம் பாய், மணலி சாகுல் அமீத், எஸ் கதிஜா பேகம், காஜா முகமது, நஜிமா நஸ்ரீன். சோ இவர்களுக்காக ஜனநாயகன் படத்திலிருந்து இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

8:07 ஆயிட்டிருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் விருப்பம்ல அடுத்த பாடல் கருப்பு படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேஷ், பொருள் சங்கர் சுசீலா, மேல்பாக்கம் சுந்தரேஷ் ரோஜா, சேலம் களங்காணி ராதாகிருஷ்ணன், சங்கீதா திருமழி செய்நாகராஜ், அஸ்வினி தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு ஸ்ரீனிவாஸ் ஜெயலட்சுமி, பட்டாளம் அப்துல் ஜலீல், வடபழனி வீரதுரை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவெளி விநாயகம், மேலப்பேடு தயானன், நெடுமரம் முனுசாமி, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஆவடி அனந்தலட்சுமி. ஸோ இவர்களுக்காக கருப்பு படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ. 102.3

8:12 ஆயிட்டுருக்கு. ஸோ அடுத்த பாடல் வந்து யார் விரும்பி கேட்டிருக்காங்க உங்கள் விருப்பம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மஹு, பர்வீன், பானு, ஹசினா, ஷயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கவுசர், நஃபீஸா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோட், ரிக்ஷா காரன், பகதூர் பாய், ராஃபி பாய், மயிலாப்பூர் பட்டாபீர், ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், தூத்துக்குடி மாவட்டம், குலசீன், நஜ்முதீன், சலாலுதீன், சிராசுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா, அமரன் படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ் பாபு, மணிமாலா, மந்தாகினி, உடன்குடி, நூர்தீன், ஈஷ்மத், இப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனு, ஷிபா, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித். ஸோ இவர்களுக்காக எலெக்ஷன் படத்துலேருந்து பாடல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இணைந்திருங்கள், இது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் வந்து உங்கள் விருப்பத்தில் உங்களோட விருப்ப பாடல நீங்கள் வந்து எழுதி அனுப்பலாம். அடுத்ததான் வந்து எலெக்ஷன் படத்தில் வந்து பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. டி நகர், விஜய பார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேலச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, மதுரை கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூரியநாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜனார்த்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
2: ஓ, இது சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா? கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி, விலங்குகளும் சரி, தயவு

0: செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
1: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
0: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.
2: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று வித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. ஸோ உங்கள் விருப்பமில் நீங்களும் கடிதம் வாயிலாக பாடலை கேட்கலாம். ஸோ அப்படி வந்து கடிதம் வாயிலாக அடுத்த பாடலை யாரை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்தை வந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. செங்கம், தானா, பேட்டை, சுகுணா, புனிதன், ரீனா, தனவதி, ரேவதி, சுரேஷ், கருகம்பத்தூர், சரஸ்வதி, எத்திராஜ், திருவண்ணாமலை ஆறுமுகம், குறுக்காத்தூர் ஞானமுருகன், வரலட்சுமி, லோகேஸ்வரன், யுவனேஷ், கன்னியப்பன், இந்திராணி, புனிதா, செய்யாறு, அண்ணாமலை, வாசுகி, தணிகை வேல், காயத்ரி, சஞ்சனா, ரட்சன், ஆரணி, மாமன்றூர், திருநாவுக்கரசு, கலாவதி, கோபி, சுமதி, யோகானந்தன், வடமணப்பாக்கம், பவனேஷ், பாவனா, லட்சுன், அகிலன், அபிநயா, முருகன், ஞானப்பிரகாசம், ரேகா. ஸோ இவர்களுக்காக பாடல் விஸ்வாசம் படத்துலேருந்து வரப்போகுது. இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 8:30, 102.3 பாரதி தமிழ் ஃபிலிம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக 3BHK படத்தை வந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. திருமணி ஸ்ரீ கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம், சரஸ்வதி, தனிசேகர், காட்டுப்பாக்கம், ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை, சுரபராணி, ராஜேஷ், திருமழி இசை, பிரேம்பத்து, மஞ்சுளா, ஆனந்தன், ரவிகார்டன், வீரச்சோழ வீர ராகவன், அப்துல் ரஃபீஸ் கார், அப்துல் ரஹீம் கான், அப்துல் ரஃபீக் கான், எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ராஃபி, காதர் ஷமீத், காஜர் சல்மா, ஷுமு அலி, தபசூன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷுமீம் பிரதர்ஸ், ஷயன் ஷா, ஷேக்ஷியா, த்ரிஸ்வான், ஷிம்யா பானு. ஸோ இவர்களுக்காக இணைந்திருங்கள்.

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: ஒரு சிறந்த தளம்
2: 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, 100 சாமி படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்க போகிறீங்க. தீட்டால மாது திராவிடர் குடியிருப்பு, டிசி ராஜேஷ், உத்திரமேரூர், ஆசிரியநகர், ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்தபுத்தேரி, ரவிஷேக், ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி ஷூபியா, சைதி, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம், உமா பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சுக்கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண், பிரபு, அன்பு கிருஷ்ணா. ஸோ இவர்களுக்காக 100 சாமி படத்திலிருந்து இணைந்திருங்கள். 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம்.

தன் கோ உங்கள் விருப்பம்ல அடுத்ததா லப்பர் பந்து படத்துல பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, மாதவனம் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய்தருணாஸ்ரீ, தர்ஷன், மதுவன், பாபு, சித்திரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுக்தேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மதுவனம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, ஜேசுபாதம், சிதம்பரம், ஈரா, தில்லை, ஸ்ரீனிவாசன், தில்லை நாயகி, ரத்ன சபாபதி, ஜீவா, வேந்தன், சுக்தேவ், குப்புசாமி, ஸ்வாதி, விக்கி, செம்பனார், கோவில். ஸோ இவர்களுக்காக

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

102.3 வித் பாரதி தமிழகம். 8:47 ஆயிட்டுருக்கு. காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்திலும் பாடலை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், குரட்டூர் ரஞ்சித், குருதயாள், கரூர் தான் தோன்றிமலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா ஸ்ரீ, கிறிஷ், ஜெய்தேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவொற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சுலைமேடு, பழனிவேல், தலைநாயிறு, ராஜா முகமது, அரகண்டநல்லூர், நாராயணன், நாமக்கல், மணி. இவர்களுக்காக

ஸோ உங்கள் விருப்பம்ல அடுத்த பாடல் விடுதலை படத்துலேருந்து கேட்டிருக்காங்க, காட்டு மல்லி பாடல். ஸோ தீநகர் ரமா, ரவி, ரங்கராஜன், பெங்களூர் டிசி பாளையம், ரவீனா பிரபு, சூர்யா, சிங்கம், பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி வில்வம், மணலி, பெரிய சேகார், ஜெயக்குமார், புவனா, சூளை, மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக். ஸோ இவர்களுக்காக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம்.

நிகழ்ச்சியில வந்து நான் ஒரு எழுத்து சொல்லணும். அந்த எழுத்துல துவங்கக்கூடிய வார்த்தைகள் வந்து நீங்க சொல்லணும். உங்களுக்கான நேரம் 10 வினாடி மட்டும்தான். 10 வினாடியில 10 வார்த்தைகள் சொல்ல போறீங்க. ஸோ நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா எல்லா நேயர்களும் பங்கெடுக்கலாம். வித் பாரதி தமிழ் எஃப்எம், கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம், இது எல்லாத்துலயும் கேட்டுட்டு இருக்கீங்களே. ஸோ எல்லா நேயர்களுமே நீங்க கால் பண்ணி பேசலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், ரெகுலரா இந்த நிகழ்ச்சிகள் நீங்க பங்கெடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தயவு கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்க. நிகழ்ச்சியில வந்து முதல் பாடல் ஓ காதல் கண்மணி படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. விவிதாஸ் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா, விஜயகுமார், விவிதாஸ்.

0: ஒன்பது மணி 7 நிமிஷம் ஆயிற்றுக்கு. கலைக்கலரங்கம் நிகழ்ச்சியை வந்து கேட்டு ரசிக்க போறீங்க. அதாவது என்னன்னா கேம் ஷோ. கேம் ஷோ என்ன அப்படின்னா 10 வினாடியில் 10 வார்த்தைகள் வந்து நீங்கள் சொல்லணும். நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 044 அப்படின்ற ஒரு முன் இணைப்பு எண்ணை இணைத்து 2952085353 2952085353 அப்படி இல்லை அப்படின்னா 2838987173 2838987173 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து ரெகுலராக பங்கெடுக்கிற நேயர்களாக இருந்தால் தயவுக்கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். ஏன்னா புது நேயர்களும் வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால் புது நேயர்களுக்கு நம்ம கொஞ்சம் வாய்ப்பளிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வெரி நைஸ். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? கிழமையா இருக்கலாம், குரல் கீழே துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
1: கிருஷ்ணா.
0: 5 வார்த்தைகள் சொல்லிருக்கீங்க. கீரை என்ற வார்த்தை வராது, ஏன்னா அது வந்து கீ. ஓய் நிகழ்ச்சி நேயர் வணக்கம்.
2: வணக்கம். மடிப்பாக்கம் கோபாலன்.
0: மடிப்பாக்கம்
2: கோபாலன்.
0: ஓகே, கூறுங்கள். போலாமா?
2: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கான எழுத்து வந்து ரா. ராஜா, ராகவன். நெடில் ரால

0: அறிவிக்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
1: ராஜா, ராணி, ராமசாமி, ராமகிருஷ்ணன், ராம, ராமசாமி, சுந்தர, ராஜேந்திரன், ராஜேந்திரன், ராம, ராம நாராயணன்.
0: ஓகே ஓகே, 7 வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ரோல் ஆகிடுச்சு, வேறு வார்த்தைகள் வந்து பயன்படுத்திட்டீங்க. வணக்கம். ஒய் லைனில் இருக்காங்க, பேச மாட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காக்கிச்சட்டை படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ், 9:10 ஆயிட்டுருக்கு.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும்.

நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

0: கலக்கலருங்கம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யாருங்கிறது சார்? உங்கள் லைன் கிளியராக
1: இல்லை.
0: ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க.
1: கும்பகோணத்துலேருந்து விஸ்வா டெய்லர்.
0: ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க.
1: குறைச்சிட்டேன், குறைச்சாச்சு.
0: இல்லையே, நீங்கள் பேசுகிறதே எனக்கு திருப்பி ஃபீட்பேக் வருது. நெடில் கோல துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
1: கோவை போகலாம், போகட்டும்.
0: இல்லங்க, கோவைன்னு சொல்லிட்டு போகலாம் சொல்றீங்களே, கோவை. கோ
1: கோவையா?
0: நன்றிகள். அடுத்ததா வந்து சரவணன் இருக்க பயமேன் படுத்துறது உங்களுக்காக பாடல் போகுது. தயவு செய்து நேர்கள் நீங்க வரும்போது உங்களுடைய ரெடியூ வால்யூமை குறைச்சிட்டு வாங்க, ஃபீட்பேக் ரொம்ப வருது. தயவு கூர்ந்து அதை வந்து செய்யவும்.

0: 10 வினாடியில 10 வார்த்தை யாரெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் அழைக்கலாம் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 2838 9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கே இருந்த?
1: கும்பகோணம் ராதா.
0: கும்பகோணம் ராதா அவர்களே, போகலாமா? சரி, உங்களுக்கான எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, வே, வேட்டை, வேண்டல் அப்படி சொல்கிறோம்ல, அந்த வே நெடில் வேலை துவங்கக்கூடிய 10 வார்த்தை. நேரம் துவங்குகிறது.
1: வேடன், வேண்டுதல், வேண்டும், வேதாளம், வேங்கை, வேர்.
0: நேரம் முடிந்து விட்டது. 6 வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க, ஆனால் பொறுமையாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆனால் இவ்வளோ பெருமை வேண்டாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருங்க. ஏன்னா நான் உங்களுக்கு 10 வினாடி தானே கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டைம் வாங்க, 10 வார்த்தையை சொல்லிட்டு போங்க. வணக்கம்
2: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
0: ஓகே சந்திரசேகர், போகலாமா?
2: கண்டிப்பாக சொல்லுங்க மேம். எனக்குரிய எழுத்துக்கள்.
0: ஓகே, ஸோ உங்களுக்கான எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே, கேளடி கண்மணி, கேட்பாய் அப்படின்னு சொன்னல, அந்த நெடில் கேள துவங்கக்கூடிய 10 வார்த்தை. நேரம் துவங்குகிறது.
2: ஓகே, கேள்வி, அப்புறமா கேணி, கேண்மை, கேசரி.
0: நேரம் முடிந்து விட்டது. 4 வார்த்தைகள் கூறியுள்ளீர்கள், நன்றிகள். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பாண்டி படத்துலேருந்து பிட்டாஸ்.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். ஹேண்ட்பேக நான் இருந்திருந்தனா தோல் தூக்கிட்டு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

ஆப்பிட கிடைச்சது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது 1 நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு 1 நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான 1 நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 10 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 9:39 ஆக போகுது. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியே கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. வித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம்லையும் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து கால் பண்ணி நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கொஞ்சம் புது நேயர்களுக்கு பழைய நேயர்கள் வாய்ப்பளிக்கலாம். வந்த நேயர்களே வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்குது. ஏன் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு. ஸோ அதனால் நீங்கள் வந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்க இருந்து?
5: நான் ரதி பாலாஜி பேசுறேன்மா.
4: ரதி பாலாஜி அவர்களே போகலாமா? ரதி பாலாஜி இங்க இருந்துமா பேசுறீங்க?
5: மடுமா நகர்.
4: மடுமா நகர், ஓகேமா, போலாமா?
5: சொல்லுமா.
4: சரி, உங்களுக்கான எழுத்து என்ன? நகர் நன்மை சொல்றா, அது குறில் நாள துவங்கக்கூடிய 10 வார்த்தை நேரம் துவங்குகிறது.
5: நல்ல நகர் நன்மை, மூணு தான் சொல்ல முடிஞ்சதுமா.
4: ட்ரை பண்ணலாம், என்னென்ன வார்த்தைகள்ல நேரம் இருக்கு. நேரம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டதுமா. நன்றிகள்மா, நன்றிகள். வணக்கம். ஹலோ.
6: வணக்கம். வணக்கம், காலை வணக்கம், வாழ்த்துக்கள்.
4: யார் இங்கிருந்து வாழ்த்துக்கள்?
6: ரேவதி, அம்பத்தூர்ல இருந்து.
4: போகலாமா ரேவதி அவர்களே? ஹலோ ரேவதி.

0: கேக்குதா?
1: கேக்குது, சொல்லுங்க.
0: ஓகே சரி, உங்களுக்கான எழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, க கண்மணி, கடைக்கண் சொல்லல, அந்த குறில் காலத்துல கூடிய பத்து வார்த்தை. நேரம் துவங்கியாச்சு. ஆக்சுவலி உங்க லைன் பிரேக் ஆகி கேக்குது மேடம், நீங்க பேசுறது. நேரம் முடிந்து விட்டது. நீங்கள் எத்தனை வார்த்தைகள் கூறினீர்கள் என்பது எனக்கு சரியாக கேட்கவே இல்லை. ஸோ நிகேஷ்லாம் அடுத்ததாக வந்து எந்த படத்துலேருந்து பாடம் கேட்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீசே முறுக்கு படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ

0: வெல்கம் பேக். 102.3 பாரதி தமிழ் ஃபேமில் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: நான் சிதம்பரம் போனையிலிருந்து சுமதி பேசுறேம்மா.
0: ஓகே சுமதி, போகலாமா?
1: ஆ, எனக்கு உண்டான வார்த்தைமா.
0: சரி இருங்க, டைம் கிளாக் வாட்ச், இது ஸ்டாப் வாட்ச் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ உங்களுக்கான எழுத்து நீ, நீங்கள்.
1: ஓகே,
0: நெடில் நீ.
1: ஏழு
0: வார்த்தை சொல்லிருக்கீங்க, நீல நீயும் போட்டு சேர்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. நன்றிகள், நன்றிகள். வணக்கம். ஹலோ,
2: ஹலோ.
0: யார் இங்க இருந்து? உங்களுக்கான எழுத்து வந்து மா, மன்னன், மகிழ் சொல்றோம்ல, அந்த குறில் மாலத்துவங்களுடைய பத்து வார்த்தை.
2: மணல், மண்ணங்கட்டி, மருகு, மறுப்பு, மரத்தல்.
0: ஓகே, நேரம் முடிந்து விட்டது சார். நன்றிகள், நன்றிகள். ஹாய். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததான் மறக்கந்த நாணயம் படத்தில் வந்து பாடலை கேட்க போகிறீங்க. விதாஸ்

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: ஸோ அப்படியே ஒரு ரெண்டு கார்ட் போட்டுக்கலாம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு. ஸோ நான் மறுபடியும் உங்களை வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். இவ்வளோ நேரம் ஆர்ஜே உமா உங்களுக்காக ஷோ பண்ணிட்டு இருந்தேன்.

உங்க எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் சொல்றது நான் உங்க மரியம். நேரம் சரியா 10:01 கேள்வி என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வழக்கம் போலவே உங்களுக்கான பொது அறிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களும் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 0444 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம்.

0: நேரம் சரியா 10:07. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாத்துடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: குரோம்பேட்டையில இருந்து ஜெயஸ்ரீ பேசுறேன்.
0: குரோம்பேட்டை ஜெயஸ்ரீ, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு வந்து உங்களுக்கான கேள்வி நான் கேக்குறேன். ஹலோ, லைன் இருக்கீங்களா? என்னன்னா, இப்போ தாஜ்மஹால் தெரியும் இல்லையா? அது வந்து எந்த மாநிலத்துல இருக்கு?
1: உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல இருக்கு.
0: உத்தரப்பிரதேஷ் கன்ஃபார்மா? டெல்லி இல்ல இல்ல, டெல்லி இல்ல இல்லம்மா,
1: டெல்லி பக்கத்துல ஆக்ரா, உத்தரப்பிரதேஷ்ல தான் வரும் அது.
0: சூப்பர் சூப்பர் அருமை. ஏன் இந்த க்வெஸ்சன் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன்னா, அதாவது நம்ம எல்லாரும் டெல்லி அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம், அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த க்வெஸ்சன் கேட்டேன். இப்போ தாஜ்மஹால் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா, அதுதான் வந்து உத்தரப்பிரதேஷ். இதில் பார்த்தீங்கன்னா, 1983 வந்து நம்ம யுனெஸ்கோ பாரம்பரிய தல அந்தஸ்து பெற்றிருக்கிறது தாஜ்மஹால். சூப்பராக வந்து நம்மளுடைய முதல் நேயரே வந்து அழகாக ஆன்சர் பண்ணாங்க. அடுத்த கேள்வியும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் சகோதரி.
0: யார் பேசுறீங்க ஐயா?
2: வேலூர்ல இருந்து சுவாமிநாதன் பேசுறேன்.
0: வேலூர்ல இருந்து சுவாமிநாதன் ஐயா, ஓகே. நல்லா கேக்குதுங்களா உங்களுக்கு வேலூர்ல எல்லாம்?
2: நல்லா கேக்குது, ஆனா இடையில வந்து தடை போட்டு தான் வருது.
0: சரி சரி, கண்டிப்பா கிளியரா கேக்கும். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முதல் தேனி பூங்கா, தேனீக்களுக்கு ஒரு பூங்கா வந்து அமைச்சிருக்காங்க, அது வந்து எங்க இருக்கு?
3: கொடைக்கானலா?
0: சரி, தெரிஞ்சு போமா.
3: நன்றி
0: நன்றிங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
4: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்கம்மா?
4: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜாமா, ஓகே. உங்களுக்கு அதே க்வெஸ்சன் தான்.
4: திருவண்ணாமலை ஜவ்வாது, ஜவ்வாது மலை மேடம்.
0: ஜவ்வாது மலை தானா? கன்ஃபார்மா?
4: ஆமா கன்ஃபார்ம்.
0: சூப்பர்மா, சூப்பர், அருமையா வந்து சொல்லிட்டீங்க, நன்றி. அதுல வந்து என்ன கிராமம்னு தெரியுமா? அத்திப்பட்டு கிராமம். சூப்பர், பரவாயில்ல, எல்லாத்தையும் வந்து விரல் நுனியில வச்சிருக்கீங்க, நன்றி நன்றி. நம்மளுடைய நேயர் வந்து சொன்னாங்க இல்லையா, அதாவது திருவண்ணாமலை இந்த மாவட்டத்துல தான் வந்து நம்மளுடைய தேனி

பூங்கா இந்த பூங்கா வந்து இருக்குது. தமிழ்நாட்டின் முதல் தேனி பூங்கா இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவ்வாது மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு அத்திப்பட்டு கிராமம், இந்த கிராமத்தில் தான் வந்து தேனி மலை வந்து இருக்குது. சரி, சாரிங்க, தேனி பூங்கா இருக்குது. ஓகே, நேரம் சரியாக 10:10 ஆயாச்சு. நாம் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்?

0: மிடம் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா? அதுல வந்து தமிழ்நாடு வந்து எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியுமா? ஒன்பதாவது இடம் இல்லையே. சரி, ஓகே, அடுத்த நேற்று கேட்டுலாம். நன்றிங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஹலோ, சொல்லுங்க. உங்க பேரு?
2: வணக்கம். வணக்கம், இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான் ஆட்டோதுறை.
0: ஆட்டோதுறை ஐயா, ஓகே, உங்களுக்கான அதே கேள்விதான்.
2: புவிசார் குறியீடு தமிழ்நாடு இந்தியாவில எத்தனாவது இடம் கேக்குறீங்க?
0: தமிழ்நாடு. ஆமா, தமிழ்நாடு இந்தியால எத்தனாவது இடம்?
2: தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு.
0: கன்ஃபார்ம்ங்களா?
3: கோபால்
0: ஐயா, நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஒன்பது மணி கலக்கல அரங்கம். சரி சரி, சரிங்க சரிங்க. கிருஷ்ணகிரியில இருந்து கோபாலுங்களா?
3: ஆமா, கிருஷ்ணகிரி மாவட்டம்.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கு வந்து என்ன கேள்வினா, அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப முதல் இடத்துல வந்து எந்த மாநிலம் இருக்கு?
3: குஜராத்ங்களா?
0: குஜராத் இல்லையே. சரி, ஓகே, தெரிஞ்சுப்போமா?
3: நன்றி
0: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. சரி, முதல் இடத்துல வந்து எந்த மாநிலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களும் கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினைச்சிங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஹலோ, வணக்கம். நான் பேசுறது நிறைய வாட்டி எனக்கே கேக்குது. லைன்ல இருக்கீங்களா? தஞ்சாவூர்ல. ஓகேங்க, நீங்க இந்த இடத்துல இருந்து கோபுரத்தினம் ஐயா. உங்களுக்கு வந்து அதே கேள்விதான் ஐயா. தமிழ்நாடு வந்து இரண்டாம் இடத்துல வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப முதல் இடத்துல வந்து எந்த மாநிலம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா?
1: தெரிஞ்சுப்போம்.
0: அடுத்த நேற்று. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்,
0: பேசுங்க. உங்க பேரு?
4: அன்புராணி, வண்ணாரப்பேட்டை மேடம்.
0: வண்ணாரப்பேட்டையில இருந்து அன்புராணிமா, சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா?
4: உத்தரப்பிரதேசம்.
0: உத்தரப்பிரதேசம் தானா? 100%? சூப்பர்மா, சூப்பர். கரெக்டான வந்து ஆன்சர் சொல்லிட்டீங்க. நன்றி
4: நன்றி நன்றி.
0: தமிழ்நாடு வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க, இரண்டாம் இடம் சொல்லிட்டு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் தான் வந்து முதல் இடத்துல இருக்கு அப்படின்றதும் வந்து நம்ம அன்புராணி அவர்கள் வந்து சரியா சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம அடுத்த பாடல் கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இப்ப அடுத்த பாடல் வந்து என்ன திரைப்படம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க சித்ரா, மனு மற்றும் உன்னிமேனன். திருடா திருடா அந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நேரம் சரியா 10:27. என் கேள்விக்கு என்ன பதில்? இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் கலக்கலரங்கம். இந்த நிகழ்ச்சியில் வந்து அதாவது அதில் வந்து பேசின நேயர்கள் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து பேசுறது கொஞ்சம் தவறுதல் வந்து நலம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
1: ஹலோ,
0: உங்க பேர்மா? மணக்குடியிலிருந்து
1: மணப்படையூர் பிரபு.
0: மணப்படையூர் பிரபு, சரிங்க ஐயா. உங்களுக்கான கேள்வி நான் கேட்குறேன். அதாவது தமிழகத்துல புவிசார் பொருட்கள் ஒரு 74-76 புவிசார் பொருட்கள் வந்து அதாவது பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியுமா?
1: தெரியல மேடம், அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்துருங்க.
0: நன்றிங்க, நன்றிங்க. ஓகே, வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம்,
0: உங்க பேருங்க? சாத்தன்குடியிலிருந்து முருகன் பேசுறீங்க. சரிங்க ஐயா, க்வெஸ்சன் கேட்டிங்களா? சரி, தமிழகத்துல வந்து மொத்தமா ஒரு 74-76 பொருட்கள் கிட்ட புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து எந்த பொருளுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதிக எந்த பொருள் தெரியுமா?
1: சமையல் பொருட்கள் சொல்லுவாங்கல்ல,
0: சமையல் பொருட்கள் கொடுத்தாங்கன்றீங்களா? இல்ல, தெரிஞ்சு போமையா. நன்றிங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் மேடம்,
0: யார் பேசுறீங்கம்மா?
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீளா பேசுறேன்.
0: பிரமீளா மேடம், நீங்க கலக்கல் அரங்கம் வந்தீங்களா? இல்ல இல்ல. சரி, ஓகே,
2: கிடைக்காது.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க.
2: அப்புறம் 2 மணிக்கு யாரு எந்த ஆர்ஜி வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வருவோம்.
0: ஓ, சரி சரி, ஓகே. அப்ப காலையில யாரும் வரமாட்டீங்கன்றீங்க. காலையில யாரும் வரமாட்டோம், 2 மணிக்கு மேலதான் எல்லாம் வருவீங்கன்ட்டு.
2: இல்ல இல்ல, வேலைய பொறுத்து, வீட்டு வேலை இருக்கும், இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க.
2: இல்ல இல்ல, நிகழ்ச்சி நேரம் சொல்லும் போது நிகழ்ச்சியும் அவங்க நேமும் சொன்னீங்கன்னா, சரி சொல் விளையாட்டு இல்ல ஜிகே க்வெஸ்சன் அப்படின்னு மாறி மாறி வருவோம், எல்லாருக்கிட்டையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்.
0: சூப்பர் சூப்பர்மா,
2: நாளைக்கு ஒரு தடவை தான்.
0: சரிங்க சரிங்க, சூப்பர், அதே கண்டினியூ பண்ணுங்க. முதல்ல வந்து எந்த பொருளுக்கு வந்து கொடுத்தாங்க?
2: பொருள் வந்து காஞ்சிபுரம் பட்டு புடவை.
0: அதுதான் கன்ஃபார்ம்.
2: கன்ஃபார்ம்,
0: அருமை அருமை, சூப்பர், நன்றிங்க
2: மேடம்.
0: ஓகே, சூப்பரா வந்து சொல்லிட்டாங்க. காஞ்சிபுரம் பட்டு புடவைக்கு தான் வந்து முதல்ல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்ட்டு நான் நேற்றே சொல்லிடுறேன். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், பாருங்க, அவர் பேரும் சொல்லல, ஒன்றும் சொல்லலை. காஞ்சிபுரம் பட்டுக்கு தான் வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம வந்து செக் பண்ணிடுவோம், அடுத்த நேரத்தை பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: ஹலோ,
0: உங்க பேருங்க?
3: தடுசலங்கிறப்பூர்லேருந்து அரியமுத்து பேசுகிறேம்மா.
0: ஆ ஐயா, உங்களோட ஊர் என்னது?
3: தடுசலங்கிறப்பூர்.
0: ஓகேங்க, அங்கேருந்து உங்கள் பேருங்க?
3: அரியமுத்து.
0: ஹரியந்த், ஓகேங்க. உங்களுக்கான கேள்வி நான் சொல்லட்டுமா?
3: சொல்லுங்கம்மா.
0: தமிழ்நாட்டில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற முதல் மாவட்டம் எது?
3: தமிழ்நாட்டிலங்களா? மாவட்டமா இருக்குமா?
0: எந்த மாவட்டம்ங்க?
3: தஞ்சாவூர் மாவட்டம்.
0: தஞ்சாவூர், அதுதானா? அதுவா இருக்குமா அப்படின்னு டவுட்டா கேக்குறீங்க, ஆனா அதுதான். சூப்பருங்க ஐயா, சூப்பர்,

0: நன்றிங்க. ஓகே, வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு. உங்க பேர் லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ரேடியோ கேட்காம பேசுங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஹலோ, எல்லாரும் வந்து லைன். ஒரு நேயர் வணக்கம். ஓகே, எல்லாம் வந்து ரேடியோ வால்யூம் வந்து அதிகமாக வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க, அதனால் பேசுகிறது கேட்கல. தமிழ்நாட்டில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற முதல் மாவட்டம் எது தான் வந்து உங்களுக்கான கேள்வி. ஒருத்தர் லைனில் இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம்.
1: ஹலோ,
0: உங்கள் பேருங்க? கும்பகோணம் மீனாட்சிமா, சொல்லுங்கள். கேள்வி கேட்டிங்களா? சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி வரல, கலக்கலரங்கம்ல இப்போ தான் வரீங்க. சரி, ஓகே, கேள்வி நான் சொல்லிடுறேன். தமிழகத்தில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற முதல் மாவட்டம் எது? தஞ்சாவூர். ஓகே, அது சூப்பராக வந்து சொல்லிட்டாங்க. இப்போ அந்த அதில் வந்து எத்தனை பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றிருக்கு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? மொத்தம் எத்தனை பொருட்கள், ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்க, எத்தனை பொருட்கள் இருக்கும்? பத்து இருக்கும் அப்படின்றீங்க. சரி, ஓகே, தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேருங்க? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ஐயா.
2: சொல்லுங்க மேடம்.
0: ஓகேங்க, உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: கும்பகோணத்துல இருந்து ஏறாரு கல்யாணம் ஏத்த மாதிரி பக்ரிசாமி.
0: கும்பகோணத்திலேருந்து பக்ரிசாமி ஐயா. ஓகே, உங்களுக்கு வந்து என்ன கேள்வி அப்படின்னா, எத்தனை பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு பெற்றிருக்கும் தஞ்சாவூர்? எத்தனை பொருட்களுக்கு வந்து
2: பெற்றதுங்கிறீங்களா?
0: ஆமாம், எத்தனை பொருள் வந்து அந்த தஞ்சாவூரில் புவிசார் குறியீடு வந்து வாங்கியிருக்கு? ஒரு குத்து மதிப்பா நம்பர் 1, 2 அந்த மாதிரி.
2: இல்ல மேடம், 115.
0: 115ஆ? சரி ஐயா, தெரிஞ்சுக்கலாம் ஐயா. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். நல்லா இருக்காங்க ஐயா. உங்க பேரு?
3: செந்தில் கண்ணன். பேரளம்.
0: பேரளம் செந்தில் கண்ணன் ஐயா, உங்களுக்கு தெரியுமா ஆன்சர்?
3: கிட்டத்தட்ட 7 பொருள் மேடம்.
0: 7 பொருளா?
3: வீணை, தஞ்சாவூர் வீணை.
0: இல்லையா? இல்லையா?
3: கலை பொருட்கள், கும்பகோணம் வெத்திலை,
0: அதெல்லாம் கரெக்டு. ஆனால் எத்தனை பொருட்கள் அப்படின்ட்டு?
3: 10 வச்சுங்க மேடம்.
0: 10 வச்சுக்கிட்டுமா? சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். 11 பொருட்களுங்களாம்.
3: சரி மேம்.
0: ஓகேங்க, நன்றி ஐயா, நன்றி. சூப்பர், நம்மளுடைய நேயர்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கலந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேயர்கள் ஆன்சர் அனுப்பிட்டே இருக்காங்க. முதல்ல எந்த பொருள் புவிசார் குறியீடு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கேயே ஒரு கன்ஃபியூஷனாக வந்து போயிட்டுருக்கு. காஞ்சிபுரம் பட்டு சேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் டார்ஜிலிங் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஐயா. டார்ஜிலிங் டீ வந்து இந்தியாவில் பெற்றிருக்கு அப்படின்றது வேணால் சொல்லிக்கலாம். நான் கேட்டது தமிழ்நாட்டில் கேட்டேன். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு சேலை, இந்த சேலை தான் வந்து கரெக்டாக புவிசார் குறியீடு பெற்றிருக்கிறது. இதுதான் வந்து சரியான பதில். ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டுடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி,
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா, மோதிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: வணக்கம். நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: நேரம் 10:40. என் கேள்விக்கு என்ன பதில், இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஸோ தஞ்சாவூர் மாவட்டம் தான் வந்து அதிகமாக நம்ம ஜிஐ டேக் பெற்ற மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, தஞ்சாவூர் தட்டு, தஞ்சாவூர் ஓவியம், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் வீணை, நெட்டி வேலைப்பாடு, அடுத்து பார்த்திங்கன்னா நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு,

0: சுவாமிமலை வெண்கல சிலைகள், திருபுவனம் பட்டு சேலைகள், அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பூர் ஓவியங்கள், நரசிங்கப்பேட்டை, நாதஸ்வரம், இந்த 11 பொருட்கள் தான் வந்து நமக்கு வந்து ஜிஐ டேக் பெற்றிருக்கிறதாம். இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி கேட்டுடலாம். வணக்கம் பாரதி தமிழகம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். உங்க பேருங்க? வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா, யார் பேசுறீங்க? எங்க இருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: தூத்துக்குடி முள்ளக்காடு பாபு, ஐயா உங்களுக்கான கேள்வி
1: சொல்லுங்க.
0: இந்தியாவில் முழு கல்வி அறிவு பெற்ற 5 மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ம், அப்படின்றீங்க.
1: கேரளா, இமாச்சல பிரதேசம், மேகாலயா, ரெண்டு வந்து ஹரியானா நினைக்கிறேன்.
0: ஹரியானா
1: ஒண்ணுதான் கரெக்டா தெரியல எனக்கு.
0: இதுல ஒரு ரெண்டு தான் வந்து கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேரளா வந்து இல்லையா, அது வந்து ரொம்பவே அதிர்ச்சிகரமான தகவல் தான்.
1: நன்றிங்க.
0: விவித் பாரதி தமிழகம் சொல்லுங்க. சித்ராமா, எங்க இருந்து பேசுறீங்க? அது எங்க இருக்கு? உங்களுக்கான கேள்வி, அதாவது இந்தியாவில முழு கல்வி அறிவு பெற்ற 5 மாநிலங்கள் என்ன?
2: புதுச்சேரி.
0: சரிமா, தெரிஞ்சு போமா. நன்றிமா, நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: ஹலோ
0: சொல்லுங்க.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
0: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் ஐயா, இதே கேள்விதான். சரிங்க, உங்களுக்கும் இதே கேள்விதான் ஐயா.
3: கேட்டம்மா.
0: சொல்லுங்க.
3: அதாவது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், இது மத்திய பிரதேசமா?
0: இல்ல ஐயா, இல்ல, இது மூணுமே இல்ல. சரி, தெரிஞ்சு போமா. நன்றிங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். அதாவது முழுவதுமாக கல்வி அறிவு பெற்ற 5 மாநிலங்கள் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோன்னா, அது எதை வந்து கல்வி அறிவு அப்படின்றாங்கன்னா, ஒரு 15 வயது இல்லைனா அதுக்கு மேலே சில இடங்களில் வந்து 7 வயதுன்னு கூட வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஒரு மொழியை வந்து நமக்கு வந்து பேசிக்காக பேசவும் எழுதவும் தெரியணுமா? அப்போ அந்த மாநில மக்களில் வந்து எத்தனை பேருக்கு வந்து எத்தனை சதவீதம் பேருக்கு வந்து இந்த மாதிரி தெரியும் அப்படின்றத வச்சு தான் வந்து இந்த மாநிலம் வந்து கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5 மாநிலங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்தெந்த மாநிலம், அதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஹலோ, லைனில் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேருங்க ஐயா? வணக்கம். தஞ்சை மாவட்டத்திலிருந்து ஐயா, உங்க பேர் சரியா கேக்கல. சேவியர் ஐயா, ஓகேங்க. நலமா இருக்கோம் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கோம்.
0: சரிங்க, உங்களுக்கும் இதேதான் கேள்வி. முழு கல்வி அறிவு பெற்ற 5 மாநிலங்கள் இந்தியால என்னென்ன?
3: இந்தியாவிலேயே
0: இல்ல ஐயா, இல்ல. ஆமாங்க, இந்தியாவுல. சரி ஐயா, தெரிஞ்சு போமா. அடுத்த நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுப்போம். நன்றிங்க. நன்றி,
3: நன்றிங்கம்மா,
0: ட்ரை பண்ணதுக்கு நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேருங்க?
4: ராயப்பேட்டை வெங்கட்.
0: ராயப்பேட்டை வெங்கட் ஐயா, கேட்டீங்களா?
4: கேட்டேன் மேடம். மிசோரம், நாகாலாந்து வரும், மேகாலயா வரும், திரிபுரா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல 4 வருது, கோவா 1 வரும் மேடம், 5.
0: ஆனா நாகாலாந்து இல்லையே.
4: நாகாலாந்து இல்லன்றீங்களா?
0: ஆமாங்க, மீதி எல்லாம் கரெக்ட். நீங்க சொன்னதெல்லாம்
4: ரைட். கோவா 1 போடுங்க மேடம். கோவா 1 போட்டீங்கன்னா மகாராஷ்டிரால 90% வருது.
0: போட்டுக்கிட்டேன் சார். சூப்பர். ஆனா வந்து நம்ம தெரிஞ்சு

0: வாய்ப்பு கொடுத்துருவோம். நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: ராஜசேகர் மேடம்
0: ஐயா சொல்லுங்க. ஐயா
1: அந்த அஞ்சு மாநிலம் தானே கேட்டீங்க?
0: ஆமாங்க.
1: கர்நாடகா, காஷ்மீர், டெல்லி.
0: கர்நாடகால இருந்து காஷ்மீர் போயிடுச்சிங்களா? சரி ஐயா, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: ஓகேங்க,
0: நன்றிங்க, நன்றி.
1: வாழ்க நலமுடன்.
0: சூப்பருங்க, நன்றிங்க. ஓகே, இன்னும் ஒரு நேற்ற கேட்டலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம். காலை வணக்கம் மரியா மேடம்.
0: காலை வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: பேஸ்புக் வீரராகவன், மாதவரத்திலிருந்து பேசுறேன்.
0: மாதவரத்திலிருந்து வீரராகவன் ஐயா சொல்லுங்க.
2: ஏமா, அந்த ஐந்து மாநிலத்துல சொல்லிட்டாங்களா?
0: சொல்லிடுங்க ஐயா, சொல்லுங்க.
2: சிக்கிம், அப்புறம் வந்து திரிபுரா, இன்னும் ரெண்டு மூணு இருக்குமா?
0: ஆமா, இன்னும் ரெண்டு மூணு இருக்கு. சரி, அந்த மூணு டேஷ் நான் வந்து இப்போ ஃபில் அப் பண்ணிக்கிறேன் ஐயா. நன்றி, சூப்பர், ட்ரை பண்ணிங்க, நன்றி ஐயா. ஓகே, நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்மளுடைய நேர்கள் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிகிட்டே வராங்க, என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம இன்னும் ஒரு க்வெஸ்சன் இருக்குது, அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆன்சரு. இப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா மிசோரம், ரெண்டாவது வந்து கோவா அப்படின்றாங்க, மூன்றாவது திரிபுரா, நான்காவது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ், ஐந்தாவது சிக்கிம். இந்த சிக்கிம் வந்து இப்போ சமீபத்தில் வந்து சேர்ந்துருக்குதான். அதே மாதிரி கல்வி அறிவு பெற்றதுனா ஒரு மாநிலத்தில் 95% மேலே மக்களுக்கு வந்து எழுதவும் பேசவும் தெரியணும், இதுதான் வந்து கல்வி அறிவு பெற்றதாக வந்து கருதப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஏன் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 80.9 ஓகேங்களா, அதாவது 80.09 இந்த சதவீதத்தில் தான் வந்து இருக்குங்களாம். மற்ற மாநிலங்கள்லாம் 100%, அந்த மாதிரி 95%, அந்த மாதிரி 95% மேலே இருக்கு அப்படின்றதுனால தான் வந்து அவங்கலாம் வந்து வந்திருக்காங்க. இது நமக்கே வந்து ரொம்பவே ஆச்சரியம் தர வேண்டிய விஷயம். ஏன்னா கேரளாலாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் கேரளாலாம் வந்து இந்த லிஸ்ட்லேயே வந்து இன்னும் இல்லை. அதே மாதிரி ஆறாவதாக வந்து உத்தரகாண்டும் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிழக்கு சீமையிலே. இதில் மனு மற்றும் சுஜாதா இவங்க பாடிய பாடல், வைரமுத்தின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: நேரம் சரியா 10:53 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். நான் இப்ப நிகழ்ச்சியில ஒரு கேள்வி வந்து கேட்கிறேன், நிறைவான கேள்வி. அதுக்கு வந்து எந்த நேயர் பதிலளிக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். ஹலோ, வணக்கம். நீங்கள் கால் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2195-2508 மற்றும் 1-2838-9871 அப்படின்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழகம். வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
2: எம்கேபி நகர்லேருந்து முருகேஷ் பேசுகிறேம்மா.
0: எம்கேபி நகர், முருகேஷ் ஐயா, உங்களுக்கான கேள்வி, அதாவது இந்தியாவின் முதல் ட்ரெயின் ஏடிஎம் எங்க இருக்கு? ட்ரெயின்ல வந்து ஏடிஎம் அமைச்சிருக்காங்களாம்
2: இந்தியாவிலயா?
0: ஆமா.
2: சரி சரி,
0: அது வந்து எந்த ட்ரெயின் அப்படினு தெரியுங்களா?
2: எந்த ட்ரெயின்னு தெரியாது, ஆனா அது வந்து டெல்லியில இருந்து பாம்பே போற ட்ரெயினா இருக்கலாம்
0: அப்படினு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஆமா.
0: சரி, ஆனா வந்து பாம்பே அப்படின்றது கரெக்ட், ஆனா அங்க இருந்து வேற இடத்துக்கு போற ட்ரெயின்
2: அப்படிங்களா?
0: ஓகே, தெரிஞ்சிப்போம்.
2: நான் கேள்வி போட்டுருக்கேன், ஆனா இப்போதைக்கு அந்த ஞாபகம் வரல. ஆனா இந்த பாம்பேயில இருந்து இன்னொரு ஊர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், நியூஸ்ல சொல்லுவாங்க இல்லீங்களா?
0: ஆமா, அதனால கேள்விப்பட்டிருக்கீங்க. சரிங்க,
2: நம்ம சேனல்ல தான் கேட்டேன்.
0: ஓகே, சூப்பர்.
2: சொல்ல கேட்டிருக்கேன், ஆனா ரொம்ப நாள் ஆச்சு அது சொல்லி.
0: ஓகே, தெரிஞ்சுப்போம் ஐயா, தெரிஞ்சுப்போம். நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
3: சென்னையில இருந்து, சென்னை நகர் மக்காளி பேசுறேன்.
0: சென்னை நகர்ல இருந்து பேருங்க?
3: மக்காளி.
0: மக்காளி, சரிங்க. உங்களுக்கான கேள்வி
3: சொல்லுங்க மேடம்.
0: அதேதான், இந்தியாவின் முதல் ட்ரெயின் ஏடிஎம் எங்க இருக்கு?
3: ஏடிஎம் இல்ல மேடம். நன்றி, வேற யாருக்கு வாய்ப்பு?
0: ஓகே, நன்றிங்க. வணக்கம். ஹலோ,
4: மஞ்சோடி எக்ஸ்பிரஸ்.
0: மஞ்சோடி எக்ஸ்பிரஸ் சூப்பருங்க, ஆனா உங்க பேருங்க? ஒருத்தவங்க லைன்ல வராங்க, ஆனா ஆன்சர் மட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
5: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். உங்க பேர் ஐயா?
5: என் பேர் மேடம்.
0: ஆ,
5: சுரேந்தர்.
0: சுரேந்தர், எங்க இருந்து பேசுறீங்க?
5: கும்பகோணம்.
0: கும்பகோணத்துல இருந்து ஐயா, அதே கேள்விதான் உங்களுக்கு. இந்தியாவின் முதல் ட்ரெயின் ஏடிஎம் வந்து எங்க இருக்கு? ட்ரெயின் ஏடிஎம், ஒரு ரயில் ட்ரெயின்ல வந்து ஏடிஎம் வச்சிருக்காங்களா, அது வந்து எந்த இடம்?
5: ஏடிஎம்.
0: ஆமா.

0: தெரியல மேடம்.
1: ஓகே, தெரிஞ்சுப்போம். நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழகம். வணக்கம். சரி, நானே வந்து சொல்லிடுறேன், இன்னும் ஒரு நேருக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். இந்தியாவின் முதல் ரயிலில் வந்து ஒரு ஏடிஎம் அமைச்சிருக்காங்க. அது வந்து எந்த ரயில் அதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து பஞ்சவடி எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு ஒரு நேர் வந்து சொல்லிட்டாங்க அழகாக. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா. இந்த இடத்துல தான், மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கான். ஸோ மும்பை டு மன்மாட் அந்த இடத்துக்கு வந்து போகிற அந்த ட்ரெயினில் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஏசி கோச்சில் வந்து இந்த ஏடிஎம் வந்து வச்சுருக்காங்களாம். ஆனால் அந்த ஏசி கோச்சில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, மற்ற அதாவது அந்த நார்மல் கிளாஸில் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த எல்லாருமே வந்து பயன்படுத்துகிற விதமாக தான் வந்து அமைச்சிருந்துருக்குறாங்க. ஓகே, இந்த தகவலோட நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள் ஃபேஸ்புக்கில் அவங்களும் வந்து நம்ம பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க பேரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பன்னீர்செல்வம் அவங்க வந்து செங்கல்பட்டுலேருந்து சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவங்க, அடுத்த சண்முகம், சுந்தரம் இவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கோபால் சமால் பற்றி இவங்களும் வாழ்த்துக்கள். மீரா வெங்கட்ராமன், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, பெரும்பாக்கம், வனஜா, பிரமிளா, தமிழ்செல்வன் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ராமச்சந்திரன், அடுத்து விக்னேஷ் ஓசூர்லேருந்து, ஐயா அது நான் தமிழ்நாடு தான் வந்து கேட்டேன், உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் அது இந்தியா அப்படின்ற மாதிரி விழுந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஒருவேளை நான் தான் வந்து மாற்றி சொல்லியிருப்பேனான்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு சரியான பதில் சொன்னீங்க. தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு சேலை, அதுவும் வந்து நீங்கள் சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பத்மா சவுந்தரராஜன், மேலப்பேடு தயாளன், மீரா வெங்கட்ராமன், அடுத்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ஓசூர்லேருந்தும், அடுத்து நம்மளுடைய நேயர் ஹரிஹரன், அடுத்து ராஜேஷ் பெரியார் நகர், அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க வந்து வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. மீரா, அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதே நேயர்கள் திரும்ப திரும்ப எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் அனுப்பிட்டு இருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன், அடுத்து பர்வத வர்த்தனி, அவங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும் அவங்க சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா முனிவேல் குமரன், மேலப்பேடு தயாளன், வித்யா ரவிசங்கர், சூளை ரீஜா மனோகரன், வாரியங்காவல் கதிரவன், அடுத்து பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கராஜன், மாதவரம் வீரராகவன், இவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பிட்டு ஒரு அழகான ஒரு கவிதையும் வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து பரிவழகன், பாரிவள்ளல், அரியலூர் மாவட்டத்திலிருந்து, அடுத்து நம்மளுடைய நேயர் கலீல் அகமது, அவர் பொன்னேரியிலிருந்தும், அடுத்து நாகராஜன் அவர்களும் வந்து சரியான பதில் அனுப்பலானா அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எம்என்பி நச்சப்பிள்ளை, அடுத்து ராசாமான் ஹரிச்சந்திரன், அடுத்து அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, கருப்பணன், ரங்கசாமி, தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் பாபு முள்ளக்காட்டிலிருந்தும், ராஜேந்திரன் அவர்களும் வந்து நம்ம வந்து சரியான பதில் ஐயா அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த தினத்தை பற்றிய ஒரு சிறப்பு தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்களும், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ஆரணி தேவன், சாமுன்னி, அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேயர் பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், மேட்டுப்பட்டி கண்ணன், பிரபாகரன், பிரியதர்ஷன், அடுத்து ஆண்டாள் தேவமணி, கமலாவர்தன், தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் அதே நேயர்கள் திரும்ப திரும்ப வாழ்த்துக்களும் பதில்களும் வந்து சொல்லிகிட்டே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி, அதாவது என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சி வந்து இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சி என்றும் இனியவை, இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம சந்திக்கலாம். ஸோ அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.

நேரம் சரியா 11:01 என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். 1950s மற்றும் 70s இருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்புல தான் நம்ம இப்ப கேட்க போறோம். இதுல இந்த

இன்னைக்கு நம்ம ஷோவில் 1960களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு கேட்டு நம்ம ரசிக்க போகிறோம். அந்த வகையில் முதல் பாடல் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவங்களுடைய குரல்களில் உடுமலை நாராயண கவி அவர்கள் வந்து இயற்றிய இந்த பாடலுக்கு இசை மாஸ்டர் வேணு. திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாட்டாளியின் வெற்றி. இந்த திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு.

நேரம் 11:05 என்றும் இனிவே நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சி நடத்தொழிக்க வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இவங்களுடைய குரல்களில் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: நேரம் 11:13. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1950, 60 மற்றும் 70 வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த வகையில் இன்றைக்கி 1960 வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் என்ன திரைப்படம், பாசம் இந்த படத்தில் இருந்தால் வருது. இந்த படத்தில் வந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுசிலா இவங்களுடைய குரல்களில், கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இவங்க பாடிய பாடல் தான் வந்து இப்போ நம்ம கேட்க போகிறோம்.

நேரம் 11:18 என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இதில் நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் பாசமலர் என்ற திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடியது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நேரம் 11:22. என்றும் இனிமே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 1960களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்கள் தான் வந்து நம்ம இன்னைக்கு கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடல் பாவை விளக்கு இந்த திரைப்படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க சிஎஸ் ஜெயராமன். ஏ மருதகாசியின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன்.

நேரம் சரியா 11:29 என்று நினைவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி இவங்களுடைய குரல்களில் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு.

நேரம் 11:33 என்றும் இனிமே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 1950 மற்றும் 70களில் நடந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இவங்களுடைய குரல்கள்லாம் வந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. பணம் படைத்தவன் இந்த திரைப்படத்தில் தான் அடுத்த பாடல்.

நேரம் 11:37 என்ற மினிவி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் படகோட்டி திரைப்படத்தில் வந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவங்களுடைய குரல்களில் வாயின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: வணக்கம், நான் உங்க இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநாதன் பேசுறேன். நீலா

0: நீங்கள் கேட்டுட்ருக்கிறது விவேக் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

0: சரியான நேரத்துல பரிசோதனை.
1: சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இவங்க பாடியிருந்த பாடலை கேட்டும் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சி அடுத்து நம்ம கேட்க போற பாடல் பனித்திரை திரைப்படத்திலிருந்து. பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா இவங்களுடைய குரல்கள்ல. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன்.

பறக்கும் பாவை திரைப்படத்தில் வந்துட்டியும் சௌந்தரராஜன் மற்றும் எல்லார் ஈஸ்வரி குழுவினரோடு பாடிய பாடலை கேட்டும் இந்த பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் பரிசு இந்த திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். இந்த பாடலோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறதுக்காக வந்து ஆர்ஜி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் உங்கள் மரியம் இந்த நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் வந்து இதோட கிளம்புறேன்.

102.3 விவத் பாரதி தமிழ் ஃபிம்ல ரிட்ரோ நேரம் கேட்க போறீங்க. 1980 மற்றும் 90களில் வெளிவந்த பாடல்கள் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை சொல்லி குற்றமில்லை இந்த படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார் பிவிதாஸ்.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: பன்னெண்டு மணி 7 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. ரிட்ரோ நேரம்ல 80கள் மற்றும் 90களில் வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுந்தர புருஷன் படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளத்தை அளித்தா, இந்த ரெண்டு படங்கள்லேருந்து பேக் டு பேக் பாடல் உங்களுக்காக. பேதாஸ்

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: சிறைச்சாலை படத்திலிருந்து பாடல் வரப்போகுது, அதனைத் தொடர்ந்து பவத்ரா படத்திலிருந்து பாடலை கேட்க போறீங்க. இணைந்திருங்கள்.

0: தெரியாத லிங்க்ல கிளிக் பண்ணாதீங்க. அறிவியல் சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

சிங்காரவேலன் படத்துலேருந்து பாடலை கேட்டீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன படத்துலேருந்து பாடல் வரப்போகுது அப்படின்னா, உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் அந்த படத்துலேருந்தும் தலைவாசல் படத்துலேருந்தும் பாடல் வரப்போகுது. இணைந்திருங்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய பொறியியலின் தந்தை என்று போற்றப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த தினம் இன்று தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பொறியியல் துறை வளர்ச்சியில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றைய தலைமுறையினருக்கு ஊக்கமளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டை கட்டமைப்பதில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், விஸ்வேஸ்வரய்யாவின் வாழ்க்கை பொது சேவைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு பங்காற்றும் அனைத்து பொறியாளர்களுக்கும் தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று கிஷாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் திரு சுக்பிந்தர் சிங், உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் முதலமைச்சர்களும் தலைமைச் செயலர்களும் காணொலி மூலம் பங்கேற்க உள்ளனர். இந்த கிஷாவ் அணை திட்டம் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு பின்னர் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் செலவில் 90% மத்திய அரசும்

0: 10% 6 மாநில அரசுகளும் பங்கிட உள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையமும் தொழில் நிறுவனங்களும் இடையேயான இந்திய ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி மையமாக உருவெடுக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஏவுகணை, ரேடார், போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ராணுவ தளவாடங்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய நாட்டின் தொழில் நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பாரம்பரியத்தில் ஜனநாயக நெறிமுறைகள் பின்பற்றி வந்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரிக்வேதத்தில் சபா, சமிதி, மக்கள் கூட்டங்கள் செயல்பட்டு வந்ததை அவர் எடுத்துரைத்துள்ளார். வைஷாலி போன்ற பழமையான நகரங்களில் மக்களாட்சி நடைபெற்றதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாரம்பரிய மக்கள் கூட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடாக உருவெடுத்த இந்தியாவின் பயணம் பாராட்டத்தக்கது என்று திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி ஆவணங்களை சிறு காணொலிகளாக மாற்றுவதற்கான செய்தியை தேசிய அறிவியல் தொலைத்தொடர்பு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாரல் ஏஐ செயற்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காணொலிகளை உருவாக்க உள்ளதாக தெரிவித்தது. அறிவியல் ஆராய்ச்சி தொடர்பான தகவல்கள் எளிதாக பெறும் வகையில் இந்த செயலி வழிவகை செய்ய உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தீர்ப்பாயங்களில் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றால் அவர்களின் பதவிக்காலம் நீட்டிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மல்யா, மோகனா அடங்கிய அமர்வு, உறுப்பினர்களின் ஓய்வு பெறுவதன் மூலம் தீர்ப்பாயங்கள் செயல்படாமல் இருக்கும் நிலை ஏற்படக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பாயங்களில் ஒரு மாதம் வரை பதவிக்காலம் நீட்டிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்குவங்கத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. ரெஜி நகர் தொகுதியிலிருந்து திரு ஷஹராவ் சர்காரும், நந்திகிராம் தொகுதியிலிருந்து ஹசிராணி ராத்தும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியின் தட்டாஞ்சாவடி உட்பட 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற 19ஆம் தேதி கடைசி நாளாகும். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1959 இதே நாள் அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தார். அகில இந்திய வானொலியின் கீழ் செயல்பட்ட தூர்தர்ஷன் தொலைக்காட்சி 1976 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தனியாக செயல்பட தொடங்கியது. 1982 நடைபெற்ற தில்லி ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ண தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. கடந்த 1997 செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் பிரசார் பாரதியின் கீழ் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியும் ஆகாஷவாணியும் செயல்பட்டு வருகிறது. தகவல் பரிமாற்றம், கலாச்சார பராமரிப்பு, தேசிய ஒருமைப்பாடு உள்ளிட்டவை குறித்து தொடர்ந்து தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவையாற்றி வருகிறது. வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த அந்நாட்டு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த மாசசூசெட்ஸ் நீதிமன்ற நீதிபதி டென்னிஸ் செய்லர் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் அமெரிக்க உள்துறை அமைச்சகம் கொண்டு வந்த இந்த சட்டத்தில் எஃப் பிரிவு வெளிநாட்டு மாணவர்கள், ஜே பிரிவு பரிமாற்ற பயணிகள், ஐ பிரிவு வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக பல்வேறு அமைப்புகள் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து நீதிமன்றம் இந்த தடையை விதித்துள்ளது.

0: இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை 2030 ஆண்டிற்குள் 5,000 கோடி டாலராக அதிகரிப்பதற்கான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. வரும் 18 வரை நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் சரக்கு மற்றும் சேவை வர்த்தக தடைகள் உள்ளிட்டவற்றில் எளிதாக்குவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படவுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் கடந்த நிதியாண்டில் 8.22% குறைந்து 795 கோடி டாலராக இருந்தது. இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு மருந்து பொருட்கள், மீன், பருத்தி ஆடைகள், மின்னணு பொருட்கள், ரசாயனம், எஃகு உள்ளிட்டவை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கனடாவிலிருந்து பயறு வகைகள், நிலக்கரி, உரம், கச்சா எண்ணெய் உள்ளிட்டவை இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்தியாவிலிருந்து தொலைத்தொடர்பு, கணினி, தகவல் சேவை உள்ளிட்ட சேவைத்துறை ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது. கனடாவில் 425,000 இந்திய மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்து கூடுதல் தன்னாட்சி அதிகாரம் கிடைப்பதற்கு பிரிட்டனிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக வேல்ஸ் தலைநகர் கார்டிஃபில் நடைபெற்ற கூட்டத்தில் ஸ்காட்டிஷ் தேசிய கட்சி, வேல்ஸ் அமைச்சர் பிளைட், வட அயர்லாந்து அமைச்சர் சின்ஃபீன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பிரிட்டனின் மாகாணங்களான ஸ்காட்லாந்து, வேல்ஸ், வடக்கு அயர்லாந்துக்கு முழு தன்னாட்சி கிடைக்க வேண்டும் என்று இந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் ஆன்டி புர்ஹாமிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இருப்பினும் இதற்கு பிரிட்டன் ஒப்புதல் அளிக்கப் போவதில்லை என்று பிரதமரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்குகிறது. இதற்கான ஒலிம்பியாட் ஜோதியை சர்வதேச செஸ் சம்மேளன பொறுப்பு தலைவர் விஸ்வநாதன் ஆனந்த் உஸ்பெகிஸ்தான் செஸ் வீரர் ஜோஹிர் சிண்டரோவிடம் பெங்களூருவில் நடைபெற்ற விழாவில் வழங்கினார். வரும் 27 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் சர்வதேச அளவில் சிறந்த செஸ் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கிசாவ் அணை திட்டம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். வெளிநாட்டு மாணவர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோர் அமெரிக்காவில் தங்குவதற்கான கால அவகாசத்தை நிர்ணயிப்பதற்கான சட்டத்திற்கு அந்நாட்டு நீதிமன்றம் தற்காலிக தடை விதித்துள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்குகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, தேவர் மகன் படத்துல இருந்தும் சின்ன கவுண்டர் படத்துல இருந்தும் பாடலை கேட்க போறீங்க. இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் ஃபிலிம்ல இப்ப நீங்க கேட்க போறீங்க பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. ஸோ பாடல் உங்கள் சாய்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க ஃபோன் பண்ணி கேட்க போறீங்க. 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 2838 9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கடந்த 7 நாட்களில் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தால் தயவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் காலையில் இருந்த வேறு ஏதேனும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராவணன் படத்துலேருந்து வரப்போகுது.

0: ஒரு மணி 7 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியாக நீங்களும் கலந்துக்க 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 9852083283789 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியை நீங்கள் உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். ஸோ நேர்கள் கடந்த 7 நாட்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளிங்க. காலையிலேருந்து வேறு ஏதும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியோட முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து சார்?
1: நான் கடலூர் மாவட்டம் கண்டமூலம் சின்னதரம் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேண்டும்?
1: ஒரு பழைய பாடல், நல்ல பாடல், இடைக்கால பாடல். படம் தூண்டில் மேல் பாடல் வாய்வில் சௌபாக்கியம் வந்தது.
0: ஓகே சார், கட்டாயமா உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிகள் சார்.
1: ஓகே, முழுசா போடுங்க.
0: கட்டாயமா போடுறோம். நன்றிகள், நன்றிகள். அந்த பாடல் அவருக்காக வந்துகிட்டே இருக்கு.

0: ஒரு மணி 13 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே உமா விஜயகுமார். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் மானாம்பதி மு மனோகரன்.
0: ஓகே, சொல்லுங்க சார்.
1: எனக்கு வந்து இந்த வசந்த மாளிகையிலேருந்து மாய கம்மன்னன் இந்த மணி மாளிகை தான் கண்ணி அந்த பாட்டு.
0: அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள்
1: உங்களுக்கு. நன்றிகள் நன்றிகள்.

ஒரு மணி 17 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 வித் பாரதி தமிழ்.

0: 3.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சி அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: கடலூர் மாவட்டம்.
0: ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க பாப்போம். நீங்க ரேடியோல வந்து கேட்டுட்டு பேசாம உங்க ரிசீவர்ல கேட்டுட்டு பேசுங்க சார். ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க, ஃபீட்பேக் வருது.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா.
0: உங்க பேர், ஊர் சொல்லுங்க.
1: கடலூர் மாவட்டம் முடிகன்னல்லூர் ஆனந்தராஜ்மா.
0: ஓகே, ஆனந்தராஜ் அவர்களே, என்ன பாடல் வேண்டும்?
1: இருமலர்கள்லம்மா, அண்ணாமுத்த கைகளுக்கு.
0: அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள்.

0: 102.3 FM. ஒரு மணி 22 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ். ஸோ நிகழ்ச்சி அடுத்த நேர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தயவு கூர்ந்து காலையிலேருந்து நேர்கள் வேறு எதுன்னு நிகழ்ச்சியில் பங்கெடுத்துறீங்க அப்படிங்கன்னா மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளிங்க. அதே மாதிரி கடந்த 7 நாட்களில் இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாலும் மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளிங்க. சில நேர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு லைன் கிடைக்கக்கூடாதுன்னு கண்டினியூஸாக கால்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிஸ்கனெக்டும் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. கால்ஸ் வந்து எங்கேஜ்டாக டோன் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ மற்ற நேயர்களுக்கு உங்களை மாதிரி பேசணுன்ற ஆசை இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். பட் அப்படி இருந்தும் நீங்கள் இது செய்யும் போது அது வந்து கொஞ்சம் மன வருத்தம் அதிகமாகவே இருக்கிறது. ஓய் சுனிகேஷ் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.

0: யார் இங்க இருந்து?
1: நான் கோலைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேண்டும்?
1: படம் மௌனராகம்.
0: ஓகே.
1: அந்த மந்திரம் வந்த தென்றலுக்கு மஞ்சள் மாலை நெஞ்சம்.
0: உங்களுக்கு அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. நன்றிகள் சார்.
1: நன்றி.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: ஒரு மணி 35 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து?
1: நினைச்சதை முடிப்பவன்ல ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, அந்த பாட்டை போடுங்கம்மா.
0: ஓகே சார். என்ன என்ன படம் சார்?
1: நினைச்சதை முடிப்பவன்.
0: நினைத்ததை முடிப்பன். நீங்க உங்க பேரு சொல்லுங்க.
1: நான் புதுப்பேட்டையில இருந்து ராஜா பேசுறேம்மா.
0: ஓகே சார், ஓகே சார், ஷோர். நன்றிகள், நன்றிகள் சார்.
1: ஓகே, தேங்க்யூ.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: பாடல் உங்கள் சாய்ஸோட இறுதி பாடல் எந்த படத்துல வரப்போகுதுன்னா யாரடி நீ மோகினி படத்துல இருந்த இணைந்திருங்கள்.
3: நீ இப்படி முகமெல்லாம் வேட்டு கொட்டுறது
4: எனக்கு தெரியல.
3: அச்சோ நீ இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது
4: எனக்கு தெரியல.
3: உட்காருங்க.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தாவேகா திமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களால் சிறப்பான முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு முகமை மற்றும் தொழிற்சாலைகளின் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், இவ்விரு அமைப்புகளின் ஒத்துழைப்பால் உலகளாவிய பாதுகாப்பு உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுக்கும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்நாட்டில் தளவாடங்கள் உற்பத்தி, இந்தியாவில் தயாரிப்போம் உள்ளிட்ட அரசின் சீர்மிகு முயற்சிகளால் பாதுகாப்பு துறையில் தற்சார்பு நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். தளவாட உற்பத்தியில் மட்டுமல்லாமல் தேசத்தின் மனப்பாங்கும் முழுமையாக சுயசார்பு தன்மையுடன் திகழ்வதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு துறையில் தொடர்ந்து வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்திய பொறியியலின் தந்தை என போற்றப்படும் எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாள் தேசிய பொறியாளர்கள் தினமாக இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் தேச கட்டமைப்பில் பொறியாளர்களின் பங்கை போற்றுவதாக குறிப்பிட்டார். அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் தத்தம் சமூக வலைதள பதிவுகளில் வெளியிட்டுள்ள செய்தியில் நாளைய தலைமுறைக்கான உள்கட்டமைப்பையும் புதுமைகளையும் உருவாக்கும் பொறியாளர்கள் அனைவரையும் போற்றுவதாக கூறியுள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் தமது வாழ்த்து செய்தியில் பொறியாளர்களின் அறிவாற்றலும் புதுமையான சிந்தனைகளும் வளமான வலிமையான நாட்டினை உருவாக்க வழிகோலட்டும் என வாழ்த்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் மேலும் 4 அணு உலைகள் 1,39,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டமைக்கப்பட்டு வருவதாக அணு உலைகளுக்கான திட்ட இயக்குநர் திரு ஆப்ரஹாம் ஜேக்கப்

0: கூறியுள்ளார். நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் தேசிய பொறியாளர் தின தொடக்க விழாவில் இன்று உரையாற்றிய அவர், இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். கல்லூரி மாணாக்கர் இத்தகைய பிரம்மாண்ட திட்ட செயல்பாடுகளை பார்வையிடுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்முறை தகுதிகளுடன் தனிப்பட்ட பண்புகள் பொறியாளர்களுக்கு மிக முக்கியம் என்று அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் நீர் மேலாண்மை வளர்ச்சிக்கு எம் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்கு இன்றியமையாதது என்று நாகர்கோவிலை சேர்ந்த பொறியாளர் ஒருவர் தெரிவிக்கையில்,
1: தேசிய பொறியாளர் தினம் நாடு முழுவதும் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விஸ்வேஸ்வரய்யாவின் தொலைநோக்கு பார்வையை இளம் தலைமுறையினருக்கு பற்றி புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பது இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். இளம் மாணவர்களை ஆராய்ச்சித்துறையை நோக்கி ஈர்க்கும் வகையில் இந்திய அளவில் பல்வேறு நிகழ்வுகள் இந்நாளில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகின்றன. நாகர்கோவிலில் இருந்து பொறியாளர் மோகன்.
0: தமிழக முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் 118வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என அவர் கூறினார். சென்னை அண்ணாசாலையில் உள்ள அண்ணாவின் திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், டாக்டர் அருண்ராஜ், திரு ராஜ்மோகன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அண்ணாவின் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் அவரது நினைவில்லத்தில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், தமது தொலைநோக்கு பார்வையால் தமிழகத்திற்கு புகழை ஈட்டி தந்தவர் அண்ணா என்று புகழாரம் சூட்டினார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும், சென்னை அண்ணா சாலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியும் அண்ணாவின் திருவுருவ சிலைகளுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மறுசுழற்சி, பழுது நீக்குதல், பாதுகாப்பு போன்றவற்றின் மூலம் பழமையான கலாச்சார நடைமுறைகள் நவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் உலக சுழற்சி பொருளாதார கட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தேசத்தின் சுழற்சி கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒழுங்குமுறை மாற்றங்களை எடுத்துரைத்தார். விரிவுபடுத்தப்பட்ட உற்பத்தி பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை 83,000 உற்பத்தியாளர்களும் 4,800 மறுசுழற்சி அமைப்பினரும் பதிவு செய்து 482,00,000 மெட்ரிக் டன் கழிவுகளை கையாண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலையொட்டி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்துள்ளனர். மதுராந்தகத்தில் தாவேகா சார்பில் திருமதி மரகதம் குமரவேலும், திமுக சார்பில் திரு பரந்தாமனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் திரு ஜானகிராமனும் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தாராபுரத்தில் திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யா வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். மனுக்களை தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். நாளை மறுநாள் அவை பரிசீலிக்கப்படுகின்றன. அவற்றை திரும்ப பெற வரும் 19ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும். இதனிடையே புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவளிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் விவரம் விரைவில் வெளியிடப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மரபணு பரிசோதனைக்காக உறவினர்களிடமிருந்து மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை அரசு கூடுதல் கவனம் செலுத்தி சீர் செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு தொடர்பாக அதிகாரிகள் உரிய தகவல்களை அமைச்சர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த கோரிக்கை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண் பெருமக்களுடனான கலந்தாய்வு கூட்டம் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத், கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ்

0: உள்ளிட்டோர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு வரும் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை இணையத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாமக்கல் மாவட்ட தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் 126 தற்காலிக செவிலியர் பணியிடங்களுக்கு வருகின்ற 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. செவிலியர் பணியிடங்கள் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுகின்றன. தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மாத சம்பளமாக ₹21,000 வழங்கப்படும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 525 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக இதன் மண்டல இணைப்பதிவாளர் சித்ரா கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த செவிலியர் பணியிடங்களுக்கு தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓய்வூதியர் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதால் கோரிக்கை மனுக்களை வரும் 25ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் கேட்டுக்கொண்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சீர்காழி கோட்டத்தில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நாளை நடைபெறுகிறது. தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகள் உரிய ஆவணங்களுடன் இதில் பங்கேற்கலாம் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கான பயனாளிகள் தேர்வு முகாம் நடைபெறுகிறது. சீர்காழி கோட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நாளை செப்டம்பர் 16ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் முகாம் நடைபெறுகிறது. காதொலி கருவி, சக்கர நாற்காலி, ஊன்றுகோல், மோட்டார் பொருத்திய சக்கர நாற்காலி உள்ளிட்ட பல்வேறு உதவி உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுள்ள மாற்றுத்திறனாளிகளின் முகாம்களில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள்தமிழகத்தில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்று 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் தொலைநோக்கு பார்வையும் மக்கள் சேவையும் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி தவேக, திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
4: வயது வரம்பு 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
3: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
3: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
4: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
3: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
4: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
3: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
4: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
3: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
4: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதி

0: காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: அண்ணே, என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
3: வந்துடுறோமா.
2: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
3: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
2: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
3: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
2: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டானே.
3: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
2: எரிபொருள் சிக்கனம்
3: என்றென்றும் முக்கியம்.
4: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொன்னன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை 2:44 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல். ஆம் நண்பர்களே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். இந்த மணித்துளியிலிருந்து பிற்பகல் 3 வரை, அதாவது 2 இந்த மணித்துலிருந்து 2:55 வரைக்கும் நாம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதன் பிறகு பிற்பகல் 3 மாலை 4 வரை நமக்காக வர்ணஜாலம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. அதன் பிறகு மாலை 4 மாலை 5 வரை நமக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதில் தமிழில் விளையாடும் ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி வரும்போது ஒரு விஷயம் பார்த்தேன், அதில் என்ன அப்படின்னா, தனித்து விட்டால்தான் நமது பலமும் பலவீனமும் நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு வந்தேன். அப்படி என்ன தனிச்சு விட்டால் நமக்கு பலம் தெரியும் அப்படின்னா, அதாவது நேற்று ஒரு வீட்டில் ஒரு விவசாய குடும்பத்தில் ஒரு அம்மா ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையனுக்கு வந்து ஒரு உரம், காட்டில் உரம் போடக்கூடிய ஒரு வேலை. அந்த பையன் வந்து ஒரு 10வது படிக்கிற ரேஞ்சில் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு வந்து ஒரு 50 மூட்டையை வந்து தலையில் தூக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அவங்க அந்த வீட்டில் இப்போ வேறு யாரும் இல்லை போல் இருக்கு. அவனை தூக்க சொன்னாங்க. அந்த அம்மா வந்து உரம் மூட்டையை தூக்கி தலையில் வச்சு பார்ப்பா அப்படின்னாங்க. இல்லை, என்னால் முடியாது அப்படின்னா, இருந்தாலும் முயற்சி

நீ தூக்கி பாரு, தூக்க முடிஞ்சா ஓகே இல்லாட்டி வச்சிரு அப்படின்ட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி அவன் தலையில் எப்படியோ வச்சுட்டாங்க. பையன் இப்போ தூக்க முடியும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து என்னால் தூக்க முடியாது அப்படின்னு நினச்சான் அந்த பையன். இப்போ நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக அந்த மூட்டையை ஒரு ரெண்டு நிமிஷம் நடக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த காடு இருக்குது. அவங்க ரெண்டு நிமிஷம் நடந்து போயிட்டாங்க. பையன் முதல்ல தூக்க முடியாது நினச்சான், ஆனால் அப்புறம் தூக்கிட்டான். ஸோ பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் எதுவும் முடியாது அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அதுதான் முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் பல விஷயங்கள் முடியாது அப்படின்னு நினைக்கும்போது முடியக்கூடிய விஷயமும் நடக்கும்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. முதல்ல கசப்பாக நமக்கு தெரியும், ஆனால் அதுவே சுண்டக்காய் மாதிரி கசந்தது, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இனிக்கும். இனிப்பு அப்படின்னு நமக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வரும். நேற்றுக்கு நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா வெள்ளம், வெள்ளம் வந்து இனிப்பாக அப்படி சாப்பிட்டு கொண்டாடி இருப்பீங்க பல விஷயங்களில். இங்கேயும் ஒரு வெள்ளம் இருக்குது, அதுவும் கட்டி வெள்ளம். கேட்டுருவோம்.

0: எம்எஸ் ராஜேஸ்வரி குரலில் மருத காசி, ஏ மருத காசி அவங்களுடைய வரியில் கே வி மகாதேவனுடைய இனிமையான இசையில் அந்த பாடல் குமுதம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: How are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையா.

0: இரண்டு மணி எட்டு நிமிடம் ஐந்து நொடியை தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு பாடல் வந்தாச்சு, இன்னும் பல பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு பாட்டு வச்சு கண்டுபிடிக்க முடியுமானா? நிச்சயமாக முடியாது. அடுத்த பாட்டும் வரப்போகுது, அதையும் நல்லா கேளுங்க. ஒவ்வொரு பாட்டையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து பிணைத்து பாருங்க, ஏதாவது கிடைக்கும். சில நேரங்களில் மேலோட்டமாக யோசித்தாலே டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், பல நேரங்களில் உள்ள பூந்து யோசித்தாலே கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நம்ம முகநூல் பக்கத்தில் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். என்ன பாட, ஏதாவது என்ன ஸ்டைலில் பாடல்கள் இணைந்திருக்கிறது, எந்த வரிசையில் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா www.facebook.com/vividbharathi-tamil-fm102.3 அப்படின்னு நம்ம பக்கம் இருக்குது. அந்த பக்கத்தில் இப்போ நான் பதிவு போட்டுட்டேன். அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் வந்து எந்த ஸ்டைலில் பாடல்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் போடலாம், இல்லை தெரியலை ஆனால் இந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கு இப்படி தான் தோணுது அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி பாராட்டையும் வாழ்த்தையும் சொல்லிடுவோம். ஒருவேளை மாற்றி ஏதாவது ஒன்று புதுசாக சொல்லிருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களுக்கு எனக்கு அது குறிப்பாக இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்தி அடுத்தடுத்த வாரங்களில் உங்களெல்லாம் இப்படியெல்லாம் பாட்டு போட்டு சந்தோஷப்படுத்தலாம், சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, அடுத்த பாட்டு இப்போ எங்கே வரப்போகுது அப்படின்னா, வழக்கமாக ஏதாவது விசேஷம் சிறப்பு நாட்கள் வரும்போது விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க. குழந்தைங்களுக்கு அவங்கள டக்குன்னு தெரியாது, அடையாளம் தெரியாது, எப்போவோ பார்த்துருப்பாங்க. அப்புறம் அம்மாவே இல்லை அப்பாவே க்ளூ கொடுப்பாங்க, டே மாமாடா, கணேஷ் மாமாடா அப்படின்னு சொல்லி, இப்போ சித்தி அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அது குழந்தைக்கு ஹிண்ட் ஆயிரும், ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த அந்த நினைவுகளை கொஞ்சம் ரீகால் பண்ணி குழந்தைங்க கண்டுபிடிச்சிரும். சில நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது, வந்தவங்களுமே ஒரு கேள்வி கேட்டு எங்கே நான் யாருன்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படிம்பாங்க. இப்படிலாம் நடந்துடும். அப்புறம் ஒரு வழியில் கடைசியாக இந்த ஊர், இந்த ஆள், இதான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லி அவங்களே அறிமுகப்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். சரி, இப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம அப்பப்போ அறிமுகப்படுத்திருந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஞாபகம் வச்சு 5 வருஷம் ஆனாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மைண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், யாரையுமே மறக்க மாட்டோம். கரெக்டாக அவங்கவுங்க பேரை சொல்லி கூப்பிட்றலாம், இல்லை உறவு சொல்லி கூப்பிட்றலாம். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் அதே போல் ஒருவர் குழந்தைக்கு சொல்லலை, ஆட்டுக்குட்டிக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. எப்படி கேட்டுருவோமா?

0: சதன் எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில், கண்ணதாசன் வரியில், எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இன இசையில அந்த பாடல் மணி ஓசை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: ஆம் நண்பர்களே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு வந்துருச்சு. இப்போ எதாவது கண்டுபிடி முடியுமானா? நிச்சயமாக ஓரளவு முடியும். இருந்தாலும் அப்படியே யோசிச்சிட வேணாம், இன்னமும் பாடல்கள் காத்திருக்கிறது. சின்ன குழந்தைங்கள்ட்ட பல விஷயங்கள் நம்ம மாற்றி மாற்றி சொல்லி விளையாடுவோம்ல. ஏதாவது ஒன்று முதல்ல சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் அது இல்லை இது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அப்புறம் அவங்க தெளிவாயிருவாங்க ஒரு காலத்தில். அந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ரெண்டு பாப்பா இருக்குது, அதில் பெரிய பாப்பாவுக்கும் அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணேன். இன்னொரு குட்டி பாப்பா இருக்குது, அதுக்கும் அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணேன். அதாவது பேச தொடங்கின சில நாட்கள் எல்லாம் விவரம் இது தான், இது நாய்னா நாய் தான், போனனா போன தான் அப்படிங்கிற மாதிரி பதியக்கூடிய நேரம் அப்படின்னு பதிஞ்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் இருக்குள்ள ஒரு வயசு, அந்த வயசில் வந்து நாயை நாயின்னு சொல்லுவாங்கள்ல, நான் வந்து நாயை பூனை அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா கிட்டே கன்ஃபியூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பூனையை குரங்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணேன், குரங்கை நாயின்னு கன்ஃபியூஸ் பண்ணேன். இந்த டிஎன்பிசி எக்ஸாம்லாம் கேட்பாங்கள்ல, இது இப்படி இருந்தால் அது இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த பாப்பா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லி விளையாண்டேன். அது முதல்ல குழம்புச்சு. அப்புறம் தன்னுடைய குட்டி பசங்க கூட்டத்தில் போய் நான் என்ன சொன்னனோ அதெல்லாம் சொல்லி கொஞ்ச நாள் விளையாண்டுச்சு. அதுக்கப்புறம் வயசு ஓரளவு கூட கூட அது தெளிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பாப்பாக்கிட்ட அதை சொன்னால் அந்த ட்ரிக்கு எடுபடலை, நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன போல அப்படின்ற மாதிரி. அடுத்து சின்ன பாப்பாக்கிட்டையும் அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணேன். இப்போ சின்ன பாப்பா அந்த மாதிரி அந்த ஸ்டேஜை தாண்டி வளர்ந்துருச்சு. அதாவது என்னென்னா, நாம் சொல்கிறது என்ன தான் பொய் மாற்றிய சொன்னாலும் நான்லாம் அப்படிலாம் அவன் குழம்ப மாட்டேன், முதல்ல குழம்பிருக்கலாம், இப்போ தெளிவாயிட்டேன், நாய் நாய் தான், பூனை பூனை தான், எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. எது இது சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நாம் எப்படி மாற்றி மாற்றி சொன்னோமோ அதேமாதிரி இந்த பாட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் மாற்றி மாற்றி இருக்குது. எப்படி இருக்குது கேட்டுருவோமா?

0: மலேசியா வாசுதேவன் குரலில், கண்ணதாசன் வரியில், இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில 16 வயது நிலைய படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. பாட்டுக்கு இட்டான்.

0: 102.3 FM.
1: தினமும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை புது புது பாடல்கள்.

0: புரியல. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்,
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்துதான் நம்ம வந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்கால நினைவுகள் அப்படிங்கிறது எப்போவுமே மலரும் நினைவுகளாக இருக்கும். அப்பப்போ நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். அதில் முக்கியமாக நண்பர்களோடு வெளியே போனது, அதாவது வெளியேன்னா பெரிய வெளியே இல்லை, சின்ன சின்னதாக ஏதோ மரங்கள் மேலே ஏறினது, தாவினது, குதிச்சினது, இப்படி குதித்தது, இது போல் விஷயங்கள் நமக்கு எப்போவுமே மறக்காமல் இருக்கும். அந்த மாதிரி மைதானங்கள் நிறைய விளையாட்டுகள் விளையாடிருப்போம், அதுவும் நம்ம மனசில் அப்பப்போ விளையாடிட்டு இருக்கும். ஏதாவது யாராவது விளையாட பார்க்கும்போது நாமளும் இப்படித்தானே விளையாண்டோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அப்படி ஒரு காட்சி வந்துட்டு போவோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல் பள்ளிகளில் நமக்கு படிப்பு அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. நல்ல விஷயங்கள் அப்படின்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய பாடல்கள் நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த பாட்டு நமக்கு ஏதாவது வகுப்பில் தமிழ் பாடத்தில் நமக்கு இந்த பாடல் ஒரு செய்யுளாக வந்திருக்கலாம், படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சிருக்கேன். அந்த பாட்டு எந்த பாட்டு? இந்த பாட்டு தான்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.

0: ராஜ்குமார் பாரதி அவங்களுடைய குரலில், மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரனுடைய வரிகளில், இளையராஜாவினுடைய இதமான இசையில் பாரதி படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it?
3: Don.
2: Don.
4: Don.
5: Don.
6: Don.
7: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
8: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444400023.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி

0: நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கேட்டுட்டோம். இப்போ என்னென்ன பாட்டெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத இணைச்சு பாருங்க, பிணைச்சு பாருங்க. ஏதாவது புரியும், நிச்சயமா புரியும். ஏதாவது ஒன்றாவது புரியணும், நான் நினைச்சது புரியலனாலும் ஏதாவது ஒன்று புரிஞ்சிருக்கணும். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் நம்ம முகநூல் பக்கத்தில் வந்து பதிவு போட்டிருங்க. 2 மணிக்கு, 2 மணிக்கு கீழே இப்போ நண்பர்கள் வந்து ஆல்ரெடி கருத்து பதிவுகள் ஒரு 29 பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் சரியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சாலும் போடுங்க, இல்லைன்னாலும் போடுங்க. என்ன தான் நீங்களும் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுப்பேன். ஒருவேளை நீங்கள் சிறப்பாக யோசிச்சிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் அதெல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சரி, இப்போது நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு. அதுலேயும் பெரியவர்கள் கொண்டாட்டத்தை விட குட்டி பசங்க கொண்டாட்டம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படங்களில் வந்த பாடல்களை பாடிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வந்து சின்ன ஒரு அமௌண்ட் கலெக்ஷன் போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி சுற்றி அப்படி சுண்டல் பொறிகடெல்லாம் வச்சு அவங்களும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. எதுக்கு இந்த கொண்டாட்டம் அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான நாளில் தான் நேற்று நம்ம கொண்டாடிருப்போம். இப்போது அந்த கொண்டாட்டத்தினுடைய நீட்சியாக இந்த பாட்டுக்குள்ளேயும் கொண்டாட போகிறாங்க. ஆனால் அதைத்தான் கொண்டாட போகிறாங்க அப்படின்னா கிடையாது, ஊரெல்லாம் கொண்டாட போகுது. ஏன் கேட்டிருப்போம்.

0: மலேசியா வாசுதேவன் மனு சித்ரா குழுவினர் குரல்களில் அந்த அட்டகாசமான பாட்டு, கங்கை அமரன் வரியில இளைய ராஜாவினுடைய அற்புதமான இசையில பொன்மன செல்வன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வான் வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காதென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்,
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் எந்த ஸ்டைலில் போகுது அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம முகநூல் பக்கத்தில் போடுங்க, யார் யாரெல்லாம் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல. நல்ல வேவ் லென்த்தில் அதுவும் நம்மளை மாதிரி யோசிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நானும் சந்தோஷப்பட்டுப்பேன். ஒருவேளை சரியாக நீங்கள் கண்டுபிடிக்கலனாலும் போடுங்க, ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து அதெல்லாம் ஒருவேளை யாருமே பயன்படுத்தலை, நானுமே பயன்படுத்தலை அப்படின்னா அதெல்லாம் நானே ரீயூஸ் பண்ணிப்பேன் சரிங்களா. எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பாடல்களை விதவிதமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, சில நேரங்களில் நம்ம உணவு பழக்கம் சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. சிலர் வந்து அதெல்லாம் கண்டுக்காமல், நான் ரெகுலராக பண்ணுறதே டயட்டு தாங்க, அதனால் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை அப்படின்ற அது ஒரு போக்கில் போவாங்க. சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, சில உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னா வயிறும் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆயிரும். இப்போ அது இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு குறையாகவே ஃபீல் ஆகும். இப்போது இட்லிக்கு வெங்காய சட்னி தான் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது இல்லாமல் சாப்பிட்டா மனசு ஏதோ தவிச்சிட்டே இருக்கும், சே அது வெங்காய சட்னி இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும். அதே போல் தான் பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க, அதான் டீன்னா இது நிச்சயமாக என் கூட இருக்கணும், இது இருந்தால் தான் எனக்கு

0: டீ குடிக்கவே வந்து ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க கேட்டுருவோம்.
1: பக்காடு பக்கா மே கேடா போ கேடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

0: எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்கள்ல வாலியினுடைய வரியில தேவாவினுடைய அற்புதமான இசையில அந்த அட்டகாசமான பாடல் இந்து படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: விவித் பாரதி தமிழ் FM நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-5803-53, மற்றொரு எண் 2838-9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் FM.
2: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்

எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் ஒரு பாடல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வந்த பாடல்கள் என்ன மாதிரியான ஒரு அடிப்படையில் எந்த ஸ்டைலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். இந்நேரம் போட்டிருக்கணும் நானும் எதிர்பார்க்குறேன். சரி, முதல்ல வந்து கலை துரைராஜன் அப்படிங்கிற ஒரு முகநூலில் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டி முட்டைன்னு பாட்டு போட்டிங்க பாருங்கள், இப்போ ஏ குட்டி முன்னாள்னு போட்டிருக்கீங்க, என்ன மார்க்கும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டீங்க. ஆஹா, அதை நானே சொல்லிடத்தான் போகிறேன். ஓகே, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும், அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். ஓகே, அதன் பிறகு முகமது மியான் மதிய வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கண் என் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சங்கர், விலங்குகள் பறவைகள் இவைகளை மையமாக வைத்து எழுதப்பட்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லி சங்கரலிங்கம் அருப்புக்கோட்டை இருந்து ட்ரை பண்ணியிருக்காரு. சூப்பர், இதெல்லாம் நான் அடுத்தடுத்து பயன்படுத்திக்கிறேன், ஆனால் அது இல்லை. அப்புறம் வணக்கம் வந்தனம் அப்படின்னு சொல்லி செவன் வெல்ஸ் தேவா அவர் போட்டிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் பர்வதவர்தினி மதிய வணக்கம் சொல்லி மியா மியா பூனைக்குட்டி பாட்டு அருமை, ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மாமாய் பாரு எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. டிநகர்லேருந்து ரங்கராஜன் அவங்க வந்து எங்கள் ஸ்டைலில் அருமையான பாடல்கள் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. மிருகங்கள் பறவைகளில் வச்சு வரக்கூடிய பாடல்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் முயற்சி பண்ணியிருக்காரு. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்க வந்து இனிய பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. கோயம்பேட்டிலேருந்து ராஜேஷ் கிருஷ்ணன் அவங்க வந்து வீட்டில் வரக்கூடிய செல்லப்பிராணிகள் பற்றிய பாடல்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் யோசிச்சிருக்கீங்க நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் எரவாஞ்சேரி சாகுல் ஹமீத் அவங்க வந்து எங்கள் ஸ்டைலில் நான் கேட்ட பாட்டு பூனைக்குட்டி பாட்டு ஆட்டுக்குட்டி ரெண்டும் நல்லா இருந்துச்சு, இனிமேல் என்னென்ன குட்டியெல்லாம் வரும் நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. கடைசியில் பார்ப்போமே, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க அதானே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆமாம், ஓகே. அடுத்ததாக செந்தில்நாதன் கோவிந்தசாமி அவங்க வந்து கும்பகோணத்துலேருந்து போட்டிருக்காங்க. ஜெயா விவேகானந்தன் இவங்கெல்லாம் வந்து இணைந்து கேட்டுட்ருக்காங்க. முதல்ல ரெண்டு பாட்டு ஆட்டுக்குட்டி சம்மந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் அவங்க வந்து மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் விலங்குகள் பெயரோடு குட்டி என்ற சொல் வருகிற பாடல்களாக அமைகிறது, வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் நெருங்கிட்டீங்க. அதாவது விலங்குகள் பெயரோடு குட்டி அப்படின்னு இல்லை, நான் பொதுவாக குட்டி அப்படிங்கிற வார்த்தை பாடலில் எங்கேயாவது வரும், முதல்லையே வரலாம், நடுவில் வரலாம், கடைசியில் வரலாம், எங்கே வேணாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தேன். விலங்குகள் மனிதர்கள் அப்படிங்கிற நான் பிரிவினைலாம் அது உள்ளுக்குள்ளே வைக்கல, குட்டி அப்படிங்கிற வார்த்தை வரணும் அவ்வளோதான். ஓகே, நீங்கள் ஓரளவு நெருங்கிட்டீங்க. பன்னீர்செல்வம் அவர்களே செங்கல்பட்டுலேருந்து சி பன்னீர்செல்வம். ஓகே, அதுக்கப்புறம் அருமை அருமை அப்படின்னு சொல்லி வீரராகவன் சொல்லியிருக்காரு. இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமை பெறும் ராகங்கள் ஆனந்தம் தரும் பாடல்கள், ஈர்க்கும் உள்ளங்கள் தேடல்கள், அப்புறம் தேடல்கள் ஓகையில் இருக்கும் தொகுப்பு, மனதில் என்றும் நிலைப்பு அப்படின்னு சொல்லி இல்லில் முடித்து பூவில் முடிச்சிருக்காரு. ஸோ ரெண்டுமே வந்து அந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணியிருக்காரு. புஷ்பலதா சரவணன் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு சேகா பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்திருக்கக்கூடியவங்க எங்கள் செயல் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்திருக்கக்கூடியவங்க இசக்கி தங்கம் ஒரு ரோஜா பூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேமலதா லைக்ஸ் லைக் சிம்பிள் கொடுக்குறாங்க. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து குட்டி அப்படிங்கிற சொல் இடம்பெற்ற பாடல்கள் தொகுப்பு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகாக போட்டிருக்கீங்க. அட்டகாசம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர், இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் புரசைவாக்கம் சவுந்தரராஜன் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க.

0: மாலினி தேவி அருணாச்சலம் அவங்களும் குட்டி அப்படிங்கிற சொல் எல்லா பாடல்களையும் வருதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சிறப்பு பொன் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிருக்காங்க. கொடமாதப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்க வந்து ஆட்டுக்குட்டி பாடல்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு இருக்கீங்க. ஓகே, குட்டி மட்டும் தான் வந்திருக்கு, ஆட்டு ஒரு ரெண்டு ஆடு வந்துச்சு, ரெண்டு ஆட்டுக்குட்டி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பாலாஜி விலங்குகள் சார்ந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி பவர் ஹவுஸ் பிஎம் பாலாஜி சொல்லியிருக்காங்க. மேலப்பேட்டு தயாளன் மதியம் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சையத் முகமது அவங்க பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. விலங்குகள் ஒவ்வொன்றா வரப்போது போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஆம்பூர்லேருந்து வந்திருக்காங்க. கமலாவரதன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. கலீல் பொன்னேரி அங்கேருந்து வந்திருக்காரு. வெயில் காலத்தில் குடிக்கணும், ஒரு வயிற்றுக்கு குடிக்கணும் இளநீர், வயிற்று வலி குடிக்கணும் இளநீர், அப்புறம் முகம் ஷைனிங்காக இருக்குன்னா குடிக்கணும் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் ஒரு டெவலப் பில்டப் பண்ணி டெவலப் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணுங்கள், இன்னுமே எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடியவங்க பாபு முள்ளக்காட்டிலேருந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேஎம் கார்டன் ஜெம் ஜி செல்லுக்குமார், ஆண்டி மடம் கார்த்திகேயன், அப்புறம் இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து எல்லாம் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட எல்லோருடைய பேர்களையும் படித்தேன். ஹேமலதா வந்து ஆட்டுக்குட்டி, எல்லா சிங்கக்குட்டி, புலிக்குட்டி, எல்லா குட்டிகள் பாடக்கூடிய பாட்டாக இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. அவ்வளோதான், எல்லாருடைய பெயர்களையும் படிச்சுட்டு நாம் இதுவரை இணைந்து கேட்ட இந்த நிகழ்ச்சியில் குட்டி அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்ற பாடல்கள் தான் வந்துச்சு. ஓகேங்களா, நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: இந்த வேளை 2:55 பத்து நொடி. இனி தொடர்வது
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின்திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் விவசாயிகளுக்கு எரிசக்தி மற்றும் தண்ணீர் பாதுகாப்பு வழங்குவதை நோக்கமாக கொண்டு 2019 மார்ச் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்தல், பண்ணை துறையில் டீசல் பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. பிரதமரின் விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் விவசாயிகளுக்கு தங்கள் நிலங்களில் 2 MW திறன் வரை பரவலாக்கப்பட்ட தரை அல்லது ஸ்டில்ட் இணைக்கப்பட்ட சூரிய சக்தி அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கலாம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மின் நிலையத்தை விவசாயிகள் தங்கள் சொந்த நிலத்தில் நேரடியாகவோ அல்லது விவசாய குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள், ஊராட்சிகள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், தண்ணீர் பயன்படுத்துவோர் சங்கங்கள் ஆகியவற்றுடன் இணைந்து கூட்டாகவோ அல்லது மேம்பாட்டாளர் மூலமாகவோ நிறுவ முடியும். இந்த மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை மின்சார விநியோக நிறுவனங்கள் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தில் வாங்குகின்றன. விவசாயிகள் தங்கள் நிலத்தை குத்தகைக்கு விட்டால் அவர்களும் குத்தகை வாடகைக்கு தகுதியுடையவர்கள். மின்சார பகிர்மான நிறுவனங்களின் செயல்திறன் அடிப்படையிலான ஊக்கத்தொகை கொள்முதல் செய்த ஒரு யூனிட்டுக்கு 40 பைசா அல்லது நிறுவப்பட்ட தெருவில் 1 MW 6.6 லட்சம் ரூபாய் வரை. இதில் எது குறைவோ அந்த தொகை வணிக ரீதியிலான செயல்பாடு தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தனித்து இயங்கும் சூரிய ஒளி விவசாய பம்பு செட்டுகளை பாசனத்திற்காக நிறுவலாம். தனித்து நிற்கும் சூரிய சக்தி விவசாய பம்பிற்கு 30% நிதியுதவி மத்திய அரசாங்கம் வழங்குகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக 7.5 HP வரை திறன் கொண்ட தனித்த சூரிய சக்தி விவசாய பம்புகளையும் 7.5 HP வரை திறன் கொண்ட கிரிட் இணைக்கப்பட்ட விவசாய பம்புகளின் சூரிய சக்தி ஆகியவற்றை நிறுவ முடியும். 500 KW முதல் 2 MW வரையிலான சூரிய சக்தி அல்லது பிற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சார்ந்த மின் உற்பத்தி நிலையங்களை முக்கியமாக தரிசு அல்லது பயிரிட முடியாத விவசாய நிலங்களில் நிறுவலாம். விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக சூரிய சக்தியை மின் நிலையங்கள் பிளவுபட்ட முறையில், அதாவது சூரிய சக்தி பேனல்களை நிறுவுவதற்கான உயர்த்தப்பட்ட அமைப்பு நிறுவப்பட்டு பேனல் வரிசைகளுக்கு இடையில் போதுமான இடைவெளி இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் விவசாய நிலங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் வாயிலாக, அதாவது தனிப்பட்ட விவசாயிகள், விவசாய கூட்டுறவு சங்கங்கள், பஞ்சாயத்துகள், விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள், நீர் பயனர் சங்கங்கள் திட்டம் நிறுவப்பட்ட நிலம் அருகில் உள்ள துணை மின் நிலையத்தில் 5 KM இருக்க வேண்டும். உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் உள்ளூர் மின்சாரம் விநியோகம் நிறுவனங்களால் வாங்கப்படும். விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்கள் தற்போதைய டீசல் மூலம் இயங்கும் விவசாய பம்புகளை 7.5 HP வரை திறன் கொண்ட தனித்த சூரிய சக்தி பம்புகளுடன் மாற்றலாம். 7.5 HP-க்கும் அதிகமான திறன் கொண்ட பம்புகள் அனுமதிக்கப்படலாம்.

இருப்பினும் வடகிழக்கு மாநிலங்கள், மலைப்பகுதி மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தீவு யூனியன் பிரதேசங்கள் தவிர அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் தலா 30% மானியம் வழங்கப்படும். மீதமுள்ள 40% விவசாயிகளுக்கு சூரிய சக்தி பம்ப் நிறுவுவதற்கு முதலீடு செய்யப்பட வேண்டும். மேலும் இந்த திட்டம் பற்றிய தகவல்களை https://mnre.gov.in/solar/schemes வலைதள முகவரி மீண்டும் https://mnre.gov.in/solar/schemes வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் அல்லது 1800-1830-333 தொலைபேசி எண் மீண்டும் 1800-1830-333 கட்டணமில்லா எண்ணில் அழைக்கலாம். நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று விவசாயிகளுக்கான சூரிய சக்தி மின் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இந்த மணித்துறையில் 2000 2020 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு மகிழவிருக்கிறோம். நிகழ்ச்சியினோட தொடக்கமாக பாடல் எங்கே வரப்போகுது அப்படின்னா, நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னா, போயிட்டு வரோம்மா போயிட்டு வரோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாய் சொல்கிறத நம்ம சொல்லிட்டு போவோம்ல. வீட்டுக்கு போகும்போது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது சொல்லிட்டு போவோம். அதே மாதிரி இங்கேயும் ஒருவர் கிளம்புகிறார், எங்கே கிளம்புறாங்க, ஏன் கிளம்புறாங்க கேட்டுருவோமா?

நகுல் அபயங்கர் அவங்களுடைய குரலில், மதன் கார்கி வரியில், ஏஹெச் காஷிஃப் அவங்களுடைய இசையில் அந்த பாடல் காற்றின் மொழி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM.

0: மேன்மையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
5: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
4: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் 2000 2020 இடைப்பட்ட காலத்தில் வெளிவந்த பாடங்கள்லேருந்து பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்போம். இப்போது பொதுவாக ஏதாவது சிறப்பு நாட்கள் வருதுன்னா வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி அப்படி பார்க்கறதுக்கு பலவலன்னு வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுவோம். ஒருவேளை பண்ண முடியல அப்படின்னாலும் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ, நாளைக்கு தான் இப்போ ஏதாவது ஒரு சிறப்பு நாள் இருக்குது அப்படின்னா முதல் நாள் ராத்திரிக்குள்ளே எப்படியாவது பண்ணி முடிச்சிருவோம்ல. அந்த மாதிரி பல பரபரப்பாக பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நானுமே ஒரு ஆள் தான். சரி, அது இப்போ இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி தூசுலாம் தொடைகிறோம், வீட்டில் ஒட்டடை அடிக்கிறோம் அப்படின்னா பல நேரங்களில் காற்றிலே அதெல்லாம் பறந்து வரும். பறந்து வந்து நம்ம கண் மூக்கு வாய் இன்னும் எங்கெங்கெல்லாம் காது எங்கெங்கெல்லாம் ஏறணுமோ புகுந்துக்கும். அதனால் சில நேரங்களில் அந்த துண்டு கட்டிக்கிறது, மாஸ்க் போட்டுக்கிறது, கண்ணாடியெலாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் தூசு கண்ணுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அதுவும் நம்ம நேராக அப்படியே அண்ணாக்கா பார்த்துட்டு நமக்கு நேராக மண்டைக்கு மேலே செவுத்தில் இருக்கிறத தொடப்போம். சீலிங்கில் இருக்கிறத தொடையும் போது நம்ம மேலே அப்படியே விழும். கண்ணில் ஏதாவது விழுந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் கண் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஐயோ, எதுவுமே பார்க்க முடியலையே, வேலை செய்ய முடியலேன்னு இருக்கும். அந்த மாதிரி கண்ணில் வராமல் இருக்குன்னா கண்ணாடியெலாம் மாட்டிக்கிற நல்லது. இன்னும் சிலர் அட்வான்ஸ்டாக போய் வெங்காயம் இருக்கும்போது ஹெல்மெட்லாம் போட்டு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு தொடைக்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு சிறப்பான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. எதுக்கு இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, கண்ணில் அந்த மாதிரி சில நேரத்தில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல தூசி விழுந்துரும்ல, அப்போ கண்ணில் என்ன அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் நம்ம காட்டும்போது கேட்பாங்கல்ல, அதே போல் இங்கேயும் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க கேட்டுருவோம்.

0: பிரதீப் குமார் தி அனந்து குரல்களில், உமாதேவி வரியில, சந்தோஷ் நாராயணன் இசையில அந்த இதமான பாடல் காலா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி.

0: அல்ல நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்பதான் ஷாப்பிங் போறது?
2: உங்க அப்பாக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி, கிளம்பலாமா?
1: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
2: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல
1: அம்மாமா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
2: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ கார ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
1: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
2: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
1: ஓகேமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டுல தொடங்கட்டுமே.
3: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
4: 102.3 FM விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
4: ஆம் நண்பர்களை, வர்ணஜாலம் நிகழ்ச்சியில தான் பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ளாக வெளிவந்த இடைப்பட்ட காலங்களில் வந்த படங்கள்லேருந்து நமக்கு பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது சமீப காலத்தில், அதாவது கடந்த வாரத்திலேருந்து இந்த வாரம் வரைக்கும், சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பிரபலமானால் எல்லோராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த 80s ட்ரெண்ட். அதாவது அந்த காலத்தில் 80s நடிகர்கள் எப்படி அந்த உடைகள், முடி, இந்த தலை முடியெல்லாம் எப்படி ஸ்டைலாக வச்சுருந்தாங்க, ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருந்துச்சு, பூ போட்ட சட்டை, அதுவும் நல்லா பெல் பாட்டம் பேண்ட்டு, இந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும்ல. இந்த லுக்கில் இப்போ இருக்கிற நாம, 2026 இருக்கிற நாம ஃபோட்டோவை அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா, அது 80s ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த நுட்பத்தை பயன்படுத்தி எல்லோரும் அவங்கவுங்க 80s எப்படி இருப்போம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி ஃபோட்டோக்கள்லாம் முகணும் நிறையா வந்து சமூக வலைத்தளங்கள் எடுத்து போட்டு மகிழ்ச்சியாக அவங்களுடைய அந்த 80s ட்ரெண்டை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதே போல் ஒருத்தர் என்ன பண்ணார், அதை ஒரு நகைச்சுவையாக போட்டிருந்தாங்க. ஒரு ஒரு எடுத்து போட்டாராம், எனக்கு 80s ட்ரெண்டில் மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, ஆல்ரெடி நீங்கள் 80s இருக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு தனியாக மாற்ற தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி பதில் வர்ற மாதிரி அதில் போட்டிருந்தாங்க. அதாவது ஏஐ செயற்கை நுண்ணறிவு கூட உரையாடல் நடத்தி அந்த மாதிரி பதிவுகளை வாங்குறது எல்லாருமே வழக்கமாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போடும்போது இவருடைய இயல்பான புகைப்படத்தையே, நீங்கள் 80s இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க, அதனால் அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு இதை விஷயம் அப்படின்னா, அந்த 80s இருக்கக்கூடிய சட்டைகள் பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லாராலும் கவரப்படும். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பழைய ரஜினி படங்கள், கமல்ஹாசன் படங்களில் அந்த பெல் பாட்டம்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்புறம் 2000 அந்த 2000லேருந்து 2010 வரைக்கும் மறுபடியும் பெல் பாட்டம் ஃபேண்ட்லாம் கொஞ்சம் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் காணாமல் போய் இப்போ அப்படியே காலங்கள் சுற்றி சுற்றி போய்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அதில் முக்கியமானது காலகாலத்துக்கு ஒரு சட்டை இருக்குது அப்படின்னா, அந்த சில்க் சட்டை. சில்க் சட்டைலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ராமராஜன் படங்களில் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இந்த பாட்டுலேயும் ஒரு சில்க் சட்டை வருது, எங்கே இருக்குது கேட்டுருவோம்.

0: தனுஷ் தி குரல்களில் போயட் தனுஷ், அதாவது தனுஷனுடைய வரியில் தான் அந்த பாடல். யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில் மாரி டூ, மாரி இரண்டாம் பாகம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM 102.3 பாட்டுக்கு இட்டா டான்.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்து 2000 2020 வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விவசாய வேலை அப்படிங்கிறது ரொம்ப வெயிலில் செய்யக்கூடிய வேலை. அதே போல் இன்னும் வெயிலில் செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்து தான், ஆனால் விவசாயத்திற்காக பண்ண மாட்டோம். இப்போ நகரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய வளாகங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா புற்களை வந்து பராமரிக்கிறது, அந்த தோட்டம் வச்சுருப்பாங்க, செடி கொடிகளை வச்சு. அதுவுமே கிட்டத்தட்ட விவசாயம் மாதிரி தான், விவசாயம் தான். சுத்தம் பண்ணுற வேலைலாம் இருக்கும்ல, புல்லை வந்து சுத்தம் பண்ணுறது, பராமரிக்கிறது, இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க நல்ல வெயில் நேரத்தில் அதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு வந்து கொஞ்சம் சாப்பாட்டு நேரம் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு வேப்ப மரம் இல்லை என்ன மரம் இருக்கோ அந்த மரத்துக்கடியில் நல்லா ஒரு துண்டை விரித்து போட்டு இல்லை ஒரு சாக்கை விரித்து போட்டு தூங்குவாங்க பாருங்கள். அதில் இருக்கிற சுகம் எதுலேயுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் 1-2 மணி நேரம் கழித்து மறுபடியும் வேலையை ஆரம்பிக்கணும். இப்படி ஒரு இயல்பில் அவங்களுடைய ஓட்டம் இருக்கும். அந்த மாதிரி வரும்போது ஒருவர் நல்ல ஒரு வேப்ப மரத்து கடியில் துண்டு போட்டு அழகாக தூங்கிட்டு இருந்தார். சுகமான தூக்கம், அந்த மாதிரி தூக்கம் வாழ்க்கையில் எப்பயாவது ஒருவருக்கு தான் எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் வேலையை செஞ்சுட்டு கரெக்டாக முடிச்சுட்டு தூங்கணும், அதுதான் முக்கியமான விஷயம் சரிங்களா. அப்புறம் கரெக்டாக எந்திரிச்சிடணும், இதெல்லாம் முக்கியமானது. இல்லாட்டி வேலையில் பல பிரச்சனையாக போயிடும். இந்த மாதிரி தூங்குறதுக்கு பாருங்கள், அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்முடைய இயக்கம் கொஞ்சம் மங்கிவிடும். அந்த மங்கிறது அப்படின்னா பல பொருள் எடுத்துக்கலாம், மதியமயங்கிறது, அப்புறம் தெளிவில்லாமல் போகிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனால் இந்த பாட்டில் ஒருவருக்கு மங்குகிறது, எது மங்குகிறது, யார் மங்குறாங்க கேட்டிருப்போம்.

0: தனுஷ் குரல்ல, ஜி ரோகேஷ் வரியில, சந்தோஷ் நாராயணன் இசையில அந்த பாடல் வட சென்னை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
2: பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0442952208 மற்றும் ஒரு எண் 2838988711. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: விவித் பாரதி தமிழ்
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் 2000 2020 ரேண்டம் அப்படி தாவி தாவி பாடல்களை கலவையாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஒரு வளைகாப்பு விழா ஒன்று இருந்துச்சு, அதுக்காக போயிட்டு ஒரு 1 மணி நேரம் பயணம். போயிட்டு வர்றது நல்ல சாப்பாடு, விழானாலே சாப்பாடு இல்லாமல் இருக்குமா? அதுலேயும் வளைகாப்பு அப்படின்னாலே வெரைட்டி ரைஸ், பல விதமான சாப்பாடை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்க. கொஞ்சமாக ஒரு புளிச்சோறு கொஞ்சம், அப்புறம் லெமன் சோறு கொஞ்சம், அப்புறம் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி அது கொஞ்சம், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், வெள்ளை சாப்பாடு, வெண்சோறு, அந்த சோறுலாம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தெளிச்சிட்டு போனாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸை மட்டும் நல்லா ஹெவியாக வச்சு சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். இப்படி சாப்பிட்டுட்டு ரிட்டன் வரும்போது ஒரு 200 மீட்டர் தொலைவில் வந்து வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்த்தா ஒரு குதிரை நின்றுருந்துச்சு. அந்த குதிரைக்கு பக்கத்தில் ஒரு குட்டி நின்றுருந்துச்சு. அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது கழுத குட்டி மாதிரி இருந்துச்சு, கிட்ட போய் பார்த்தாலுமே கழுத குட்டி மாதிரி தான் இருந்துச்சு.

தூரத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் தூரம். அப்படி பார்க்கும்போது அந்த குட்டி வந்து மேலே வந்து அண்ணாந்து பார்த்து தலையை இப்படி இப்படி ஆட்டி ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அப்போ தெரியல, ஆனால் கிட்ட போனப்போ தான் தெரியுது. வாழை குறுத்து, வாழை மரத்தை வெட்டி அந்த டிசைன் கோயிலெலாம் இப்படி வச்சு கும்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக வெட்டிட்டு மீதியை தூக்கி போட்டிருக்காங்க போல இருக்கு. அதை வந்து அண்ணாந்து பார்த்து நமக்கு கை இருந்தால் நம்ம போட்டு எடுத்து உள்ளே தள்ளிடுவோம், ஆனால் அதனால் அதை உள்ளே முழுமையாக கொண்டு போக முடியல. அதனால் என்ன பண்ணுது, அப்படியே 90 டிகிரி மேலே அண்ணாந்து பார்த்துருச்சு. இப்போ புவியீர்ப்பு சக்தினால் இயல்பிலேயே தூக்கி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த வாழை குறுத்து தன்னாலேயே வாய்க்குள்ளே போகும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு கடிச்சு உள்ளே தள்ளிட்டுருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கில் அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குட்டி வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ டான்ஸ் ஆடுத்து போடுறது, தலையை ஆட்டி ஆட்டி ஜாலியாக விளையாடு போட்டுருக்கு. ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டிகளாக இருக்கும்போது ரொம்ப விளையாடும், குறும்பு பண்ணும். அந்த மாதிரி இது இதோ பண்ணுது அப்படின்னு நினச்சா கடைசியில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நாமளும் சாப்பிட்றோம், அதுவும் சாப்பிட்றோங்கிற விஷயத்தை அந்த இடத்துல புரிஞ்சிக்கிட்டு நானும் வந்துட்டேன். சரி எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குதிரைக்குட்டி எப்படி அந்த இடத்துல தலையை ஆட்டி ஆட்டி சாப்பிட்டுதோ, அதே மாதிரி இங்கிட்டு ஒரு குதிரைக்குட்டி இருக்குது. அதுவும் குதிரையாக குட்டியான்னு தெரியல, ஆனால் குதிக்குதான். ஏன் குதிக்குது கேட்டுருவோம்.

0: முதல்ல மனசு ஏங்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இல்லை இல்லை என் மனசு ஏங்கலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உசுறு ஏங்குது அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிச்சிருப்பாங்க. இளையராஜா குரல் இல்லை, இளையராஜா இசையமைத்தின அந்த பாடல் அழகர் சாமி குதிரை படத்துக்காக கேட்டு முடித்தோம்.
1: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
3: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு வாழும் வரைக்கும் விளையாடு.
1: 102.3 FM.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் 2000 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டிற்குள்ள வெளிவந்த படங்கள்லேருந்து வந்துட்டுருக்கு நமக்காக. இப்போது கடந்த பாடலில் அந்த குதிரைக்குட்டி வந்து வாழை குறுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்ல, அதே போல் அந்த வாழை அப்படின்னாலே நமக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். அதில் எல்லா பொருளுமே பயன் உள்ளது தான். அதில் வாழைனாலே நார்ச்சத்து ரொம்ப அதிகமிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் இந்த நார்ச்சத்து எப்படின்னா அதனுடைய வேதியியல் அமைப்பு 62% செல்லுலோஸ், அப்புறம் 29% லிக்னின் அப்படிங்கிற இயற்கையான கூட்டுப்பொருட்கள் தான் அந்த நார் வந்து அதில் இருக்கக்கூடிய சிறப்பு, நாரில் இருக்கக்கூடிய சிறப்பு. இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கைவினை பொருட்கள் நிறையா தயாரிக்கிறோம். ஹேண்ட்பேக்ஸ், கைப்பைகள், மேசை விரிப்புகள், அந்த மேட்ஸு, அப்புறம் யோகா பண்ணுறதுக்கான பாய்கள், கூடைகள், இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். சன்னல் மாதிரியான விஷயங்கள் கூட சில நேரங்களில் ஆடை ஜவுளி இந்த மாதிரி பல விஷயங்களை பயன்படுத்தப்படுகிறது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.

இப்போ எதுக்கு அங்கே போகிறோம் அப்படின்னா, அந்த நார் இருக்குல்ல நார், சில நேரங்களில் பூ கட்டுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஸோ வாழை நார், அது பழமொழியெலாம் கூட இருக்குல்ல, அப்போ அந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பல வருஷங்களாக பல பேர் சொல்லியிருப்பாங்க. எதுக்கு இந்த நேரத்தில் நாமளும் சொல்கிறோம் அப்படின்னா, அடுத்து இந்த பாட்டில் வந்து அந்த நாரை நம்ம கிழிச்சோன்னு வச்சிக்கங்களேன், அப்படியே அழகாக கிழிஞ்சிட்டு வரும். அந்த மாதிரி இங்கே மனசு கிழிஞ்சிருச்சான், மனசு இல்லை மொத்தமாகவே அவரே கிழிஞ்சிட்டாராம். ஏன் நார் மாதிரி கிழிஞ்சாரு கேட்டிருப்போம்.

0: சுசித்ரா சுரேஷன் தர்ஷனா குரல்களில் விவேகாவினுடைய வரியில் எஸ் தமன் அவருடைய அட்டகாசமான இசையில் காஞ்சனா படத்துக்காக அந்த ஒரு அருமையான பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM. வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
2: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை
3: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
4: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
3: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
4: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
3: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
4: இதை கேளு.
5: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: எங்க போற?
3: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
4: அது சரி.
0: மூன்று மணி 51 நிமிடம் 56 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டுவிட்டோம். நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டு காத்துட்ருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் காத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு எட்டு பார்த்துருவோம். பர்வதவர்தினி வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு முகமது பிலால், அவங்க வந்து ரங்கநாதன், அவங்கள அயனாவரம் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லி அயனாவரத்துலேருந்து அவங்களும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து, அவர் வழக்கம் போல் அவருடைய ஸ்டைலில் ஒரு போஸ்டரே அடித்து போட்டிருக்காரு. ஆண்டி மடம் கார்த்திகேயன், வர்ணஜாலம் நிகழ்ச்சி வாழ்த்துகள், அப்புறம் பாடல்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீரராகவன் மாதவரத்துலேருந்து, வர்ணஜாலம் 102.3 அலைதரும் வண்ணப்பா பூக்கள், வரிகளில் வார்த்தை ஜாலம், மயக்கும் வர்ணங்கள் நிறைந்த ராகங்கள், சந்தம் கொஞ்சம் சத்தம் உள்ளது, சந்தோஷம் தாண்டவமாடுது, சந்தன பேபி மனதை தாழ் போடுகிறது. ரவுடி பேபியா சந்தன பேபியா மாற்றிட்டிங்க போட்டிருக்கு. இதெல்லாம் மொத்தத்தில் இந்த ராகங்கள் எல்லாமே எங்களுடைய மனசை தாழ் போடுது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. நிறைய டிசைன் டிசைனாக யோசிக்கிறீங்க சார். அதுக்கப்புறம் வலங்கை மான் துரை, அவர் என்ன சொல்லியிருக்காரு, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாரியங்காவல் கதிரவன் குளஞ்சிநாதன், வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ரெட்டீல்ஸ்லேருந்து ஹயத் பாஷா அன்பு கலந்த வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன், வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி குட்டீஸுகளை குட்டிக்கரணம் போட வைக்கக்கூடிய அற்புதமான பாடல்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. குட்டீஸு குட்டிக்கரணம் போடுறாங்க, நல்லாயிருக்கு ரைமிங்க. அதுக்கப்புறம் மதுரை சோ சண்முக சுந்தரம், இனிய மாலை வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து இப்போ கடந்த பாடல் கேட்டிங்களே அதே போல் கொஞ்சம் பீட்டினுடைய அடிப்படையில் இந்த பாடலும் இருக்கும். என்ன பாட்டு கேட்டுருவோம்?

அம்மன் ஸ்ரீவர்தினி மேகா ஜனனி ரீதா இவங்கெல்லாம் குரல்களில் அந்த பாடல். நான் முத்துக்குமாரனுடைய வரியில் எஸ் தமன் அவருடைய இசையில் அந்த பாடல் மம்புட்டியான். பிரசாந்த் நடித்து வெளிவந்த மம்புட்டியான் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3 FM வர்ணஜாலம் நிகழ்ச்சியுடைய நிறைவை எட்டிவிட்டோம். அடுத்து 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மக்கா காத்திருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தயாராக இப்போ இந்த பாட்டு ரெடி ரெடியாக.

ரஞ்சித் சைந்தவி குரல்களில், ஸ்னேகனுடைய வரியில, மணி சர்மாவினுடைய இசையில் அந்த பாடல் மாப்பிள்ளை. தனுஷ் நடித்து வெளிவந்த மாப்பிள்ளை படத்துக்காக கேட்டு முடித்தோம். 2011 வெளிவந்த படம் அது. நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 4:12 12 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். தமிழில் விளையாடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, தெரியல அப்படின்னா 6 தலைப்புகளில் உங்களுக்காக நான் கேள்விகளை அப்படி அள்ளி எடுத்து வந்திருப்பேன். முதல் தலைப்பு சரியானபடியை தேர்ந்தெடுக்கிறது. 4 ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதற்கு இணையான ஒத்த 4 வரிகளை, காரணங்களை, பதில்களை கொடுப்பேன். அதில் எது மிகச்சரின்னு கண்டுபிடிக்கணும். வார்த்தைகளில் ஒற்றுமை, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு 4 வார்த்தைகள் கொடுப்பேன், அதில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், என்ன ஒற்றுமையை கண்டுபிடிக்கணும். அதே போல் வார்த்தைகளை வேற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது. 4 வார்த்தைகள் கொடுப்பேன், ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கும் ஆனால் எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும், எது வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். குறிப்பறிதல் 4வது தலைப்பு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி 5 குறிப்புகள் கொடுப்பேன். முதல் குறிப்பு கடினமாக இருக்கும், போக போக எளிமையாக இருக்கும், சரிங்களா? இதுதான் குறிப்பறிதல். அதுக்கப்புறம் சரியாக தவறா, ஏதாவது ஒரு செய்தி இல்லை தகவலை கொடுத்துட்டு அது சரியாக தவறான்னு கேட்பேன். அதுக்கப்புறம் கணித ஆட்டம், கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், அப்புறம் சதவீதம் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே கலந்தும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வியாபாரம் தொழில் இதிலெல்லாம் பயன்படுத்தக்கூடிய கணக்கீடுகள் சின்ன சின்னதாக இருக்கும். கணக்கு எனக்கு பிடிக்கும், கணக்கெலாம் நான் சும்மா அசால்ட்டு அப்படியே சும்மா லட்டு மாதிரி சாப்பிடுவேன், ஜாங்கிரி மாதிரி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த பகுதியை எடுத்து விளையாடலாம். இதுக்கு தேவைப்பட்டால் பேனா, பென்சில், பேப்பர், அப்புறம் கால்குலேட்டர், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா விரைவாக சும்மா டக்கு டக்குன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இதில் நம்மோட தொலைபேசி வாயிலாக நீங்கள் அழைத்து வந்து விளையாட போகிறீங்க. அதற்கு முன்பாக என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட, புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோடு நம்ம இணையலாம். எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறாங்க எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்கல, பல வருஷமாக ட்ரை பண்ணுறோம், பல நாளாக ட்ரை பண்ணுறேன், இங்கேயே சொல்கிறாங்க அரை மணி நேரமாக ட்ரை பண்ணுறேன், ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணுறேன் இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதுனால கொஞ்சம் மற்றவங்களுக்கும் வழிபடலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஓகே, நீங்கள் அழைக்க வேண்டிய எண் நம்மகிட்ட 2 இருக்குது. 1-929-52-08-53 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண் 2-8-3-8-9-8-7-1 அப்படிங்கிறது 2 நம்பர். உங்களுக்காக மறுபடியும் எண்களை சொல்கிறேன். 2952-08-53 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னும் ஒரு நம்பர் 2838-9871 அப்படிங்கிறது இந்த நம்பர். இந்த எண்களுக்கு எந்த எண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் அடைக்கலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே போடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறிப்பிட்டு குறிக்க மாட்டாதீங்க, இல்லாட்டி வேற யார்ட்டா பேசிகிட்டு இருப்பீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய வந்திருக்கிறார் ஒருவர், கேட்போம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், அருமையாக இருக்கேன், சொல்லுங்க. யார் எங்கிருந்து கூப்பிடுங்க, பேர சொல்லுங்க சார்.
3: செந்தில் கண்ணன் பேரலம் சார்.
1: செந்தில் கண்ணன் பேரலங்களா?
3: ஆமா சார்.
1: சொல்லுங்க சார், எந்த தலைப்பு உங்களுக்கு வேணும்? 6 தலைப்புகள்ல
3: கணித ஆட்டம் சார்.
1: கணித ஆட்டம் எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
3: எளிமையா சார்.
1: எளிமையா, ஓகே. மளிகை கடையில போடக்கூடிய அந்த ஒரு

0: உங்களுக்காக சொல்றேன்.
1: சொல்லுங்க.
0: இப்ப நீங்க வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துப்போம்.
1: சரி சார்.
0: உங்க கடையில ஒரு நாளைக்கு 50 கிலோ சக்கரை தலா 45 ரூபாய்க்கு நீங்க கிலோவுக்கு விக்கிறீங்க.
1: சரி சார்.
0: 30 கிலோ பருப்பு தலா 100 ரூபாய்க்கு விக்கிறீங்க.
1: சரி சார்.
0: சக்கரை 1 கிலோவினுடைய கொள்முதல் விலை பாத்தீங்கன்னா 40 ரூபா.
1: சரி.
0: பருப்பு 1 கிலோவினுடைய கொள்முதல் விலை பாத்தீங்கன்னா 90 ரூபா.
1: சரி சார்.
0: அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள்ல உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறது முதல் கேள்வி. இப்ப நீ 25 நாள் உங்க கடையை நீங்க வச்சு ரன் பண்றீங்க, நடத்தினா அப்ப 25 நாட்கள்ல கிடைக்கக்கூடிய மொத்த லாபம் எவ்வளவு அப்படிங்கறத கேள்வி. ஒண்ணு ஒண்ணா பண்ணலாமா அப்படியே?
1: ம்,
0: சொல்லுங்க. சரிங்க.
1: இப்ப சக்கரை வந்து 40 ரூபாய்க்கு பண்றோமா?
0: ஆமா, 50 ரூபாய்க்கு.
1: 50 ரூபாய்க்கு விக்கிறோமா?
0: ஆமா, 50 கிலோ சக்கரைய 45 ரூபாய்க்கு விக்கிறோம். 40 ரூபாய்க்கு வாங்குறோம்.
1: 40 ரூபாய்க்கு
0: ஆமா ஆமா, அதேதான். புடிச்சுக்கோங்க.
1: சக்கரை அதுல வந்து 50 × 5 250.
0: ஓகே.
1: இதுல வந்து 90 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விக்கிறோம். 25 கிலோ.
0: ஓகே.
1: 25 × 10 250.
0: 750.
1: ஆமா, 750 × 25.
0: 750 × 25.
1: ஆமா.
0: இருங்க இருங்க, எனக்கு முதல்ல சர்க்கரையோட லாபம் எவ்வளவு இப்ப அதை கண்டுபிடிக்கலாமா? அதை புடிச்சிங்க, இருந்தாலும் மறுபடியும் செய்யலாம்.
1: சரி சொல்லுங்க சார்.
0: 50 கிலோ சர்க்கரையில நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது?
1: ஒரு நாளைக்கு 250 ரூபாய் கிடைக்குது
0: சார். 250 ரூபா. சூப்பர். பருப்புல?
1: பருப்புல 250 ரூபா சார்.
0: 250 தா?
1: இது 25 கிலோவா?
0: 30 கிலோ நம்ம வந்து விற்பனை பண்றோம்.
1: 30 கிலோ.
0: அதை வந்து என்ன பண்றோம்? கொள்முதல் 90 ரூபாய்க்கு பண்றோம். ஆனா நம்ம எவ்வளவுக்கு வந்து விக்கிறோம் அப்படிங்கறத 100 ரூபாய்க்கு முன்னாடியே
1: சொல்லிட்டேன்.
0: இப்ப சொல்லுங்க. ஏற்கனவே ஒரு 250, இப்ப ஒரு 300. இந்த இடத்துல நீங்க கண்டினியூ பண்ணுங்க.
1: 550
0: சார். முன்ன 750 சொன்னீங்கல்ல?
1: இல்ல, தப்பா சொல்றேன்.
0: அதுக்கு தான் அந்த இடத்துல மறுபடியும் வந்தேன். சொல்லுங்க. இப்ப 750 இருந்து 550 இருந்து கண்டினியூ பண்ணுங்க.
1: 550 × 25 சார். 25ல போட்டோம்னா 25 12500. 12500 இது ஒரு 3750.
0: எவ்வளவு எவ்வளவு வருது?
1: 16250 சார்.
0: 16250. நீங்க திறமையாளர்தான், இல்ல? நன்றி, அழகா சொல்லிட்டீங்க. அட்டகாசம். வாழ்த்துகள். வாழ்த்துகள். வாழ்த்துகள். அவ்வளோதான், கால்குலேட்டர் இல்லாமே நாங்களாம் போடுவோம் அப்படின்னு சொல்லி கால்குலேட்டர் இல்லாமே தான் போட்டார் கடைசி வரைக்கும். பரவாயில்ல, நான் அந்த திறமையை பாராட்டல. நிகழ் நேரத்தில் கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் திணறது தான், இருந்தாலும் சரியாகத்தான் சொல்லியிருக்கிற. அதில் வந்து 550 ரூபா ஒரு நாளைக்கான லாபம், 13750 ரூபா நமக்கு மாச லாபம். அதில் சர்க்கரையோட லாபம் 45 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம், ஆனால் 40 ரூபாய்க்கு தான் நம்ம வாங்குறோம். 5 ரூபாய் கிடைக்குது. அப்போ 50 கிலோ விற்கிறோம் அப்படின்னா 250 ரூபா. அதுக்கப்புறம் பருப்போட லாபம் 100 ரூபாய்க்கு விற்கிறோம், 90 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்போ 30 கிலோ அப்படின்னா 300 ரூபா. அப்போ 550 ரூபா ஆச்சு. அதில் ஒரு நாளைக்கான லாபம் 550 அப்படின்னா 25 நாளுக்கு போட்டோன்னா 13750 ரூபாய் என்பது ஒரு 25 நாளுக்கான கணக்கு. மிகச்சரியான பதில். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? உங்க பேர் ஊர சொல்லுங்க ஐயா.
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: சா சிவகுமார் கருப்பங்குளத்துல இருந்து வந்திருக்கீங்க. வைரங்கள் பத்தி ஒரு விஷயம், அதாவது வைரங்கள் பிரகாசமாக மின்னுவதற்கு காரணம் அவற்றின் மீது படும் ஒளியை பெருக்கி வெளியிடும் கதிரியக்க பண்புதான் காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது கதிரியக்கத்தின் காரணமாகத்தான் வைரங்கள் மின்னுகின்றன அப்படின்னு சொல்றேன். அது சரியா தவறா?
2: சரிதாங்க.
0: சரின்றீங்களா?
2: சரிதான்.
0: எப்படி, ஏதாவது விவரம் சொல்ல முடியுமா இல்ல சும்மா சொல்றீங்களா?
2: அதாவது அந்த கதிரியக்க

0: மூலமாக தான் நம்ம பார்க்கக்கூடிய கண்களே அப்படியே கவர்ச்சியா இருக்குது, அதாவது பல பலன்னு மின்னுது.
1: அப்ப அந்த கதிர் இயக்கம் எல்லாம் உடம்புக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி
0: என்னவா இருக்கும் சொல்லுங்க.
1: நன்றி. அதாவது வந்து சரி அப்படின்னா அதுல கொஞ்ச நேரம் பேசும்போது ஏதாவது மாத்தி சொல்லுவாங்கன்னு பார்த்தா பரவாயில்ல, அப்படியே ஃப்ளோவில் போயிருச்சு. அதாவது தவறு என்பதுதான் சரியான பதில். அதாவது வைரத்துக்கு கதிரியக்கம் அப்படிங்கிற பண்புலாம் கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி கதிரியக்கம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் நம்ம வச்சுப்போமா, உடம்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும், தூக்கி தூரம் போட்டுருவோம். அப்போ என்ன நடக்குது பின்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வைரத்தினுடைய ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு பண்பு முழுவாக எதிரொலிப்பு. வைரங்கள் இயற்கையிலேயே அப்படி வருவதில்லை, மனிதர்கள் தான் உள்ள அதுக்குள்ளே ஒளி புகுந்தால் எப்படி இப்படி போகணும், எங்கெங்கே பட்டு எப்படி பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கிறார்கள். அதனுடைய வடிவமைப்பு தான் அந்த ஒளியை வந்து பிரகாசமாக வெளிப்படுத்துறதுக்கு காரணம். அதாவது ஒரு ஆங்கிளில் போகிற ஒளியை திரும்ப திரும்ப திரும்ப எதிரொலிச்சு அதான் முழுவாக எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளே. அதாவது ஒளி வந்து வெளியே போகவே வழி இல்லாமல் இங்கிட்டு போவோம், அப்படியே திரும்ப இங்கிட்டு வரும், இங்கிட்டு போய் அங்கே போய் இப்படி ரிப்பீட்டாக உள்ளே திரும்ப திரும்ப திரும்ப எதிரொலிக்கிறதுனால குறைந்தபட்ச ஒளி போனாலுமே கூட அப்படியே அதிகபட்சமாக எதிரொலிக்கிறதன் காரணமாக ரொம்ப பிரகாசமாக நமக்கு தெரிகிறது. அதே போல் ஒளி விலகல் எண் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த முழு அக எதிரொலிப்பு இதுவும் காரணம். இதனால தான் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப அதிகப்படியான ஒளி வந்து வருகிறது. ஒளி உள்ளேருந்து வரல, வெளியிலிருந்து போகிற ஒளி பிரகாசிக்கிறது, அவ்வளோதான். துல்லியமான பட்டை தீட்டக்கூடிய வடிவமைப்பு தான் அதுக்கு காரணம். கதிரியக்கம்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
1: பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி, சொல்லுங்க மேம், என்ன தலைப்பு வேணும்?
2: எனக்கு சூஸ் தி ரைட் ஆன்சர்.
1: சூஸ் தி ரைட் ஆன்சர். ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா, எப்படி வேணும்?
2: ஈஸியா கொடுங்க.
1: ஈஸியா, ஓகே. உங்களுக்காகவே ஒரு எளிமையான ஒரு கேள்விதான், யானைகளை பற்றிய கேள்வி.
2: ஓகே.
1: ஆப்பிரிக்க யானைகள் வந்து தங்களுடைய தடிமனான தோல்ல பாத்தீங்கன்னா மடிப்புகள்ல சேர பூசிக்குமா? தங்களுடைய தோல் மேல, தோல் இருக்கு இல்லையா உடம்பு தோல், அது மேலே சேர்த்த பூசிக்குமா? அதுக்கு வந்து முதன்மையான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி. நான்கு காரணங்களை சொல்கிறேன், எது சரியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். முதல் காரணம், உடலின் ஈரப்பதத்தை தற்காத்து கொள்ள. இரண்டாவது காரணம், தோலின் கிருமிகளை அழிக்கும் நோக்கத்திற்காக. மூன்றாவது காரணம், எதிரி விலங்குகளை பயமுறுத்தி விரட்ட. நான்காவது காரணம், எடையை சீராக பராமரிக்கும் பொருட்டு. இதில் எது மிக சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மற்ற விலங்குகள் முதன்மையான காரணம் அப்படின்ற ஒரு இடத்த உள்ள
2: வச்சிருக்கேன்.
1: மிகச்சரி, வாழ்த்துகள். பரவாயில்ல, நீங்க சொன்னதும் உண்டு. அதாவது கிருமிகள்ட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்காகவும் இருக்கு, ஆனா அதே நேரத்துல உடலின் ஈரப்பதத்தை தற்காத்து கொள்ளத்தான் அது வந்து முதன்மையா வந்து அந்த மாதிரி சேர்த்த பூசிக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். யானைகளுடைய தோல்ல வேர்வை சுரப்பிகள் கிடையாது, அதனால தோல்ல விரிசல்கள் சேறு தங்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அதிகப்படியான தண்ணீரை தேக்கி வச்சு தக்க வச்சு உடலை குளிர்ச்சியா வச்சுக்கும், சூரிய ஒளி பூச்சிகள் இருந்தும் பாதுகாக்கிறது. அவங்க சொன்ன மாதிரி மற்ற கிருமிகள் இந்த மாதிரி பூச்சிக்கடிகள் இருந்தும் பூச்சிகள்ருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அது வந்து அந்த மாதிரி பூசிக்குது, ஆனால் முதன்மையாக ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தான். சரிங்களா? ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாட்டு தொடர்ந்து ஆடலாம்.

என் கருணா சவுரு இசை, அதாவது எழுதி பாடின அந்த பாடல் ஜி வி பிரகாஷ்குமாரனுடைய இசையில் யூத், அதாவது கென் கருணாஸ் நடித்து 2026 வெளிவந்த யூத் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 102.3

0: 102.3 FM.
1: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
2: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
3: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்,
3: நான்கு மணி 19:09 9 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ,
3: வணக்கம். யார்?

0: கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
1: வணக்கம் சார், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமலை மட்டம் கொடுக்கூர்ல இருந்து குருநாதன் சார்.
0: கொடுக்கூர்ல இருந்து குருநாதனா?
1: எஸ் சார்.
0: சூப்பர், சொல்லுங்க எப்படி இருக்கு அங்க நம்ம பண்பலையெல்லாம், கேக்குது நல்லா சிறப்பா?
1: நல்லா சிறப்பா கேக்குது சார்.
0: அரியலூர் அருமை, சொல்லுங்க.
1: எஸ் சார்.
0: சொல்லுங்க, என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
1: சரியா தவறா சார்.
0: சரியா தவறா, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
1: எளிமையா வேணும் சார்.
0: எளிமையாவே, சரி ஓகே.

0: சரியா தவறா? அதாவது அந்த சமையல் சோடா காரத்தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால வயிற்றுல வந்து அப்பப்போ அசிடிட்டி ஒரு மாதிரி நெஞ்சரிக்கிற மாதிரி இருக்கும்ல,
1: ஆமாம் சார்,
0: அதை வந்து நடுநிலைப்படுத்துறதுக்கு உதவுகிறது, அந்த காரத்தன்மையினால் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறேன். சரியா தவறா?
1: சரி சார்.
0: சரின்றீங்களா?
1: ஆமாம் சார்.
0: எப்படி இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா இல்லை சும்மா சொல்கிறீங்களா?
1: இல்லை சார், நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் சார்.
0: ம், யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க.
1: ஆமாம் சார்.
0: ஓகே, அதனால் சரின்றீங்க.
1: ஆமாம் சார்.
0: நீங்கள் சரின்னு சொன்னால் சரியாக தான் இருக்குது. வாழ்த்துக்கள். உங்கள் பேரை மறுபடியும் சொல்லுங்கள்.
1: குருநாதன் சார்.
0: சரியா சார், அந்த குருன்னு சொல்லுவாங்களா, சரியா தான் சொல்றாரு குரு.
1: ஆமா சார்.
0: வாழ்த்துக்கள், கலக்கிட்டீங்க.
1: நன்றி சார்.
0: நன்றி சார். வாங்க. ஓகே, அவர் சொன்னதுதான் சரியான பதில். அதாவது அந்த சமையல் சோடா சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல அந்த காரத்தன்மை அல்கலைன் அப்படிங்கிறது அந்த ஒரு சிறப்பு பண்பு இருக்கிறதுனால தான் ஒரு, அதுவும் மென்மையான ஒரு காரப்பொருள். வயிற்றுல சுரக்கக்கூடிய அதிகமான HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இதுதான் வந்து நம்ம உணவுப் பொருளெல்லாம் செரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருள். இந்த HCl அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே சுரக்கும். அந்த அமிலத்தன்மை வந்து சில நேரத்தில் என்ன நடக்கும்னா அதிகப்படியாக சுரந்துடும். அதிகப்படியாக சுரக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஃபீலிங்லாம், நெஞ்சரிச்சல் அப்புறம் வயிற்றெரிச்சல் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த நேரத்தில் இது மாதிரியான சில பொருட்களை நம்ம பயன்படுத்துறதுனால அது வந்து தற்காலிகமாக அந்த நெஞ்சரிச்சல் அப்படிங்கிறது குறைஞ்ச மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் எப்பயுமே அதெல்லாம் நம்ம பயன்படுத்த வேணாம், இயல்பான ஒரு போக்குலேயே இருக்கலாம். ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா நேரங்களையும் எடுத்துக்கிறது சரியான ஒரு விஷயமா இல்லை. மருத்துவர்கள் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. சமையல் சோடாவில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை, அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மையை நடுநிலையாக்கம் செய்கிறது தான் அதனுடைய முக்கியமான வேலை, சரிங்களா? அப்புறம் அவ்வளோதான் முக்கியமான விஷயம். உடனடியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம், ஆனால் எச்சரிக்கையும் நம்ம கவனத்தோடு இருக்கணும். அதில் பல விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது. அதனால் சமையல் சோடா தொடர்ச்சியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரத்தத்தில் காரத்தன்மை ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா அது காரப்பொருள் அப்படிங்கிறனால. காரம்னா நம்ம நினைக்கிற மிளகா பொடி காரம் அப்படி எடுத்துக்கூடாது, அது அமிலம் காரம் அப்படின்னு அறிவியலில் பிரித்து பிரித்து சொல்லுவாங்க. அந்த தன்மை உடம்புல அதிகமாகிடுச்சுன்னா அது சார்ந்த பிரச்சனைகள் நிறையா வந்துடும். அதனால் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கிறதும் நல்லது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், எதிர்பார்க்கும் தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள் சார்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்கிறது அழைக்கிறீங்க, பேர் சொல்லுங்கள்.
2: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து BM சரவணன் பேசுகிறேன் சார்.
0: இந்திரா காந்தி சாலையிலிருந்து BM சரவணன்.
2: ஆமாம் சார், இந்திரா காந்தி BM சரவணன் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் சார், என்ன தலைப்பு வேணும்?
2: நல்லா இருக்கீங்களா சார்?
0: அருமையாக இருக்கிறேன், நீங்களும் அருமையாக இருப்பதாக நம்புகிறேன்.
2: ஆமாம் சார், உங்கள்கிட்ட பேசினாவே ஒரு எனர்ஜி வருது சார். எனர்ஜி குறைஞ்சிட்டே வருது சார்.
0: வயசு குறையுதா?
2: ஆமா சார்.
0: இன்னும் புது ரகமா இருக்கு, பரவாயில்ல சொல்லுங்க.
2: உங்கள்ட்ட பேசினா ஒரு ஜாலியா இருக்கு சார்.
0: ஜாலியா இருக்கா?
2: ஆமா சார், வயசு குறையறதுமே ஒரு ஃபீலிங் வருது சார் உங்கள்ட்ட பேசினாவே.
0: அப்ப நான் இனிமே உங்களை அந்த மாதிரி மாத்திட்டு ஏன் வயசை குறைச்சிக்கலாம்னு இருக்கேன்.
2: அப்படிங்களா சார்?
0: சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
2: சரியான விடையை தேர்ந்தெடு.
0: சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது எளிமையா கடினமா எப்படி வேணும்?
2: எளிமையா கொடுங்க சார்.
0: ஓகே, விண்வெளி சார்ந்த ஒரு கேள்வி.
2: சரி,
0: விண்வெளியில விண்வெளி ஓடங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ராக்கெட் அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த கலங்கள், விண்கலங்கள், அதுல பாத்தீங்கன்னா வெளிப்புறம் அந்த வெளிப்புறத்தை அமைக்கிறதுக்கு அந்த வெளியே அந்த கூடு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, வெளியே இருக்கிற ஷெல்டர் அந்த கூடு அமைக்கிறதுக்கு மிக அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய உலோகம், அதை வடிவமைக்கிறதுக்கு சில உலோகங்களை பயன்படுத்துறாங்க. அதுல நான் சொல்லக்கூடிய நான்குல எது இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? ஓகேங்களா? ஓகே, முதல் ஆப்ஷன் தூய்மையான இரும்பு மற்றும் எஃகு. இரண்டாவது தெரிவு டைட்டானியம் மற்றும் அலுமினிய கலவை. மூன்றாவது தாமிரம் மற்றும் பித்தளை உலோகங்கள். நான்காவது ஈயம் மற்றும் காரிய கலவைகள். இந்த நான்குல எந்த கலவை இல்லை எது வந்து அதை பயன்படுத்துறாங்க அதிகமாக அதை வடிவமைக்கிறதுக்கு?
2: ரெண்டு சொன்னீங்களா சார்?
0: ரெண்டு, டைட்டானியம் அலுமினியம்.
2: அலுமினியம்.
0: எப்படி சொல்றீங்க, ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: இல்லை சார், கேள்வி பண்ணல. அதை நீங்க சொல்றதை பார்த்து நான் சொல்றேன் சார்.
0: ஓகே, வேற எதுவும் அப்படி ஒன்றும் பெருசாக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியல, ஆனால் இதுவாக இருக்குன்றீங்க.
2: ஆமாம் சார்.
0: உங்களுடைய கணிப்பு மிக சரியானது, வாழ்த்துக்கள் சார்.
2: ஆ சரிங்க சார்.
0: கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. வாங்க வாங்க வாங்க.
2: வணக்கம்.
0: ஆமாம், அவங்க சொன்ன மாதிரி டைட்டானியம் அலுமினிய கலவை அப்புறம் அலுமினிய கலவை இதுவும் சேர்ந்து தான் அதை வந்து வடிவமைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா டைட்டானியம் அலுமினியம் பார்த்தோன்னா மிக குறைந்த எடை மிக்க உலோகங்கள், அதுலேயும் பார்த்திங்கன்னா அசுர வலிமை, அதே நேரத்தில் எந்த அளவுக்கு எடை குறைவாக இருக்கோ அதே அளவுக்கு ரொம்ப வலிமை உடையவை. அதனால தான் இதை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா ராக்கெட்டு தன்னைத்தானே தூக்கிட்டு போகிறதுக்கே ரொம்ப சிரமப்படணும், அதிக எரிபொருளை வீணாக்க வேண்டியிருக்கும். அதனால் எடையை குறைக்கணும். இந்த ஃப்ளைட்டில் போகிற ஒரு நகைச்சுவையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க, யாராவது குதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நகைச்சுவை அப்போ இருந்தே கேட்டிருப்பீங்க, ஃப்ளைட்டில் வெயிட் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதுக்கு இதுன்னா, அதிகப்படியான எடை மேலே போக போக என்ஜினுக்கு சிரமம் அதிகமாகும், எரிபொருளை அதிகமாக தூக்கணும், நிறைய சிக்கல் இருக்குது. அதனால் எடையை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பொருளோட எடையை குறைச்சோம் அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை இன்னும் அதிகமாக எடுத்துகிட்டு போகலாம். அப்படிங்கிறனால

0: அதனுடைய வலிமையும் அதே நேரத்தில் எடை குறைவாகவும் இருக்கிற மாதிரி அதை பார்த்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய முக்கியமான கட்டமைப்பில் இருக்கக்கூடிய விஷயம். அதே போல் வெப்பநிலையை தாங்கிறது, ரொம்ப அதிகப்படியான வெப்பநிலையெல்லாம் தாங்கணும் அப்படின்னா இந்த உலோகங்கள் தான் பயன்படுத்தப்படும். டைட்டானியம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான வெப்பநிலையிலும் உருகாமல் உறுதியை தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு பண்போடு இருக்குது. அதே போல் அரிப்பு தடுப்பு, மற்ற உலோகங்கள்லாம் அரிச்சிரும் காற்று இல்லை ஏதோ சில காரணங்களால் துருப்பிடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி அரிச்சு போயிடும். ஆனால் அதில் இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு இதுதான் சிறப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ.
0: ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க.
1: கும்பகோணம் திவ்யதர்ஷினி.
0: கும்பகோணத்துல திவ்யதர்ஷினி சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க, ஸ்கூல் படிக்கிறீங்களா? ஓகே, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: ஒற்றுமை
0: ஈஸியா. சரி, இப்போ மனுஷ உடம்பை பற்றி, உடம்பை பற்றினா ஒரு கேள்வி, மனித உடல் இருக்குல்ல அதை பற்றிய ஒரு கேள்வி, முயற்சி பண்ணுங்க. மனித உடலில் நரம்பு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நியூரான் அப்படின்னு செல்கள் வந்து சேதம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அவை வாழ்நாளில் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதோ அல்லது தானாக பிரிந்து பெருக்கம் அடைவதோ இல்லை. அதாவது மனுஷ உடம்பில் நரம்பு செல்கள் நியூரான் அப்படின்னு ஒரு செல் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் திரும்ப தன்னைத்தானே புதுப்பிச்சுக்காது, ஒரு முறை அது வந்து முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது சரியா தவறா?
1: சரி.
0: சரி அப்படின்றீங்க, எப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை சும்மா அப்படியே ஒரு கெஸ்ஸிங்கா? கெஸ்ஸிங். ஆனால் மிகச்சரி, வாழ்த்துகள். வாழ்த்துக்கள் திவ்யதர்ஷினி, கலக்கிட்டீங்க.
1: தேங்க்யூ.
0: நன்றி. வாங்க, பள்ளிக்கூட பாடங்கள் இதெல்லாம் வரும், இனிமே கூர்ந்து கவனிச்சு படிங்க, ஓகேயா? நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வாங்க. ஆமாம், அவங்க கெஸ்ஸிங்கில் தான் சொன்னாங்க, ஆனால் அதுதான் மிகச்சரியான பதில். அதாவது உடம்பில் நிறைய செல்கள் இருக்குது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா பல நேரங்களில் தன்னைத்தானே சீரமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு பண்போடு இருக்கும். ஆனால் இந்த செல்கள், நரம்பு செல்கள் G0 நிலை ஃபேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் இருக்கிறதுனால பிரிவடையும் திறனற்ற ஒரு நிலைக்கு போயிடுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பிற திசுக்களைப் போல நரம்பு செல்கள் சேதமாச்சு அப்படின்னா புதிய செல்களை உருவாக்கி தங்களை சீரமைத்து கொள்ள முடியாது. அதனால தான் மூளை தண்டுவட பாதிப்புகள்லாம் உடம்பில் வந்துச்சு அப்படின்னா அவையெல்லாம் நிரந்தரமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், அந்த கல்லீரெல்லாம் பார்த்திங்கன்னா தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும், கொஞ்ச காலத்தில் அதை தானமாக நம்ம யாருக்காக கொடுத்தா கூட தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த நரம்பு சார்ந்த செல்கள் வந்து அப்படி ஒரு பண்பில் இல்லை அப்படிங்கிறதுனால தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ள முடியாது. அதனால் இந்த மூளை சார்ந்த, தண்டுவட சார்ந்த பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தால் அதனால தான் உடம்பு வந்து அதுலேயே மாட்டிக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம். விவிஎஸ் கண்ணன், எம் கல்லுப்பட்டி. சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
2: நமக்கு வந்து விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க.
0: விவசாயத்தை பற்றி சூப்பர், வேற்றுமையில உங்களுக்காக விவசாயத்திலேயே வச்சிருக்கேன், கொடுக்கட்டுமா? ஓகே. நான்கு புண்ணாக்கு, புண்ணாக்கு பத்தி கேள்விப்பட்டீங்களா? புண்ணாக்கு வாய்ப்பே இல்ல. நாலு புண்ணாக்கு இப்ப நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், நாலுல எது வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லணும், சரிங்களா? ஓகே. முதல் புண்ணாக்கு கரும்பு பிண்ணாக்கு, ரெண்டாவது புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு, மூன்றாவது பிண்ணாக்கு கடலை பிண்ணாக்கு, நாலாவது புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு. இது நான்கு எது வேறுபட்டிருக்கு, எதனால வேறுபட்டிருக்குன்னு சொல்லுங்க. கரும்பு புண்ணாக்கு தான் வேறுபட்டிருக்கு. ஏன் சொல்லுங்க பாப்போம்.
2: இதெல்லாம் வந்து விதை மூலமா வர்றது.
0: ஓகே.
2: எள்ளு, கல்ல, அப்புறம் வந்து இன்னொன்னு என்ன சொன்னீங்க?
0: வேப்பம், கரும்பு. கரும்பு சொன்னீங்க, வேப்பம்,
2: எள்ளு, விதை. இது மூணு வந்து அந்த விதைகளை வர்றது. கரும்பு மட்டும் தனியா இதா வர்றது.
0: கரும்பு மட்டும் தனியா வர்றது. சிறப்பு, மிக சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள் சார், கலக்கிட்டீங்க.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி, அவ்வளவுதான். அவங்க டிபார்ட்மெண்ட் இல்ல, அதனால கசத்திட்டாரு. விவசாயத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சு. ஆமா, கரும்பு புண்ணாக்கு அப்படிங்கிறது அதுதான் வேறுபட்டது. ஏன் அப்படின்னா இந்த வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு எல்லாம் அவரு சொன்ன மாதிரி எண்ணெய் வித்துக்கள்ல இருந்து எண்ணெயை பிழிந்தெடுத்த பிறகு கிடைக்கக்கூடிய சத்து.

நிறைந்த ஒரு இயற்கை உர எச்சங்கள். அதே போல் கரும்பு சக்கை பார்த்திங்கன்னா கரும்பு சாறுலேருந்து எடுத்த பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு நார்ச்சத்துள்ள கழிவு பொருளை தவிர அதெல்லாம் மற்ற இது போல் ஒரு எண்ணெய் பின்னாக்கல், அது முக்கியமான விஷயம். மற்றதெல்லாம் கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு உணவாக கூட எடுத்துக்கலாம், பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டோம், இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கரும்பு வந்து அந்த மாதிரி அந்த பின்னாக்கை நம்ம பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதாவது எண்ணெய் வித்து எச்சங்கள் கரும்புடைய கழிவு பொருள் அவ்வளோதான், அதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய வேறுபாடு. சரிங்களா, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாட்டு கேட்கலாம், பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து ஆடலாம். இப்போது பாட்டு வந்துட்டுருக்கு.

0: சாய் அபயங்கர், ஞானமுத்து அவங்களுடைய குரல்களில், விஷ்ணு எதவன் அவங்களுடைய வரியில் சாய் அபயங்கர் தான் இசை கொடுத்துருக்காரு. கருப்பு படத்துக்காக அந்த அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it? Don. 102.3 பாட்டுக்கு இதான் டான்.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி ரோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853. மற்றொரு எண் 2838-9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: நான்கு மணி 36 நிமிடம் 46 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோடு ஆட வந்திருப்பவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம், என்னைப்பில் வந்து நீங்க பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க.
4: ரெட்டிஸ்லேருந்து
2: ஹயாத் பாஷா ஜெய்புனி சார், சொல்லுங்க சார். அருமையா இருக்கும், நீங்களும் அருமையாக இருப்பதாக நம்புகிறோம்.
4: நிகழ்ச்சி பேச தெரியாதுன்னு கூட நல்ல பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். நாங்க
2: அருமையா தெரிஞ்சுக்கிறீங்களா?
4: ஆமா சார், நிறைய விஷயம் தான் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க, பட்ட தீட்டுன வைரத்தெல்லாம் சொன்னீங்க. உண்மையிலே நான் கூட அந்த சூரிய ஒளி பட்டத்தினால்தான் வருது நினைச்சேன், அப்புறம் தான் தெரிஞ்சது. நீங்க சொன்ன பிறகு நிறைய விஷயம் எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இல்ல சார்,
2: எனக்கும் தெரியாது சார். நானும் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் கொண்டு வந்து உங்கள்ட்ட கொடுக்குறேன். ஓகே,
4: இருந்தாலும் அது உங்க மூலமா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா?
2: அப்படி எல்லாம் ஓகே வச்சுக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பாங்க, இதுதானா அப்படின்னு தெரியாம இருக்கும். வைரம் என்ன பிரகாசிக்கும் அப்படின்னு தெரியும். எளிமையா கடினமா உங்களுடைய தன்மை எது வேணும் சொல்லுங்க.
4: இல்ல சார், எளிமையா கொடுங்க சார், கடினம் ரொம்ப கஷ்டமா இருக்கு.
2: ஓகே, நம்ம தியேட்டர்ல படம் பாக்குறோம்ல, அது சம்பந்தப்பட்ட கேள்விதான். இப்ப எளிமையா கடினமா சொல்லுங்க.
4: கேளுங்க சார், எளிமையா தான் இருக்கேன். கேளுங்க.
2: அப்ப எளிமையா தான் இருக்குன்றீங்க. திரையிலிருந்து வரும் இருவேறு பிம்பங்களின் ஒளி அலைகளை தனித்தனியாக பிரித்து, அதாவது போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இரு கண்களுக்கும் அனுப்புவதன் மூலமாக முப்பரிமாண உணர்வை தருகின்றன. அதாவது 3D படம் நமக்கு 3D த்ரீ டைமென்ஷனாக முப்பரிமாணமாக தெரிவிக்கிறதுக்கு அதான் காரணம் அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
4: சரிதான் சார்.
2: சரின்றீங்களா?
4: சரிதான்.
2: எப்படி, ஏற்கனவே பார்த்த அனுபவமா இல்ல எங்கேயே கேள்விப்பட்டிருக்கீங்களா?
4: படம் பார்க்கும்போது போகும்போது ஒரு கண்ணாடி கொடுக்குறாங்க, பார்த்துட்டு வந்தோடனே அது மூலமா தானே அந்த எஃபெக்ட் எல்லாம் நமக்கு தெரியும்.
2: அதை கழட்டி பார்த்தா எப்படி தெரிஞ்சது?
4: நீங்க
2: போய் வீட்டுல அது அப்புறம் அது எல்லாம் காசுதானே சார், எல்லாமே பைசாதான். அதனால அதெல்லாம் அவங்களே வாங்கி வச்சுக்கிறதா நல்லது.
4: ஆமா ஆமா சார், நன்றி சார்.
2: ஓகே, அருமையா சொல்றீங்க, சரியான பதில். வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி.
2: அவ்வளவுதான், அவங்க சொன்ன மாதிரி கிளாஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. வேணும்னா நீங்க தனியா கடையில கேட்டா கிடைக்கும். நம்ம வீடுகளில் கூட இனிமே நம்ம அந்த மாதிரி 3D படங்களை அந்த திரையில தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய மீடியா பிளேயர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துருச்சு. 3D மீடியா பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு நீங்க அந்த கண்ணாடியை மாட்டி வீட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி திரைகளில் பாத்துக்கணும் அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. அதில் ஏற்கனவே அந்த சிவப்பு நீலம் இது சார்ந்த ஒரு வகை இருக்குது. அதுக்கப்புறம் போலரைஸ்டு கண்ணாடின்னு இருக்குது. அது வழியாகவும் அதை நம்ம பண்ண முடியும். இருவேறு கோணங்களில் நம்ம கண்கள் பார்த்திங்கன்னா இயல்பிலேயே ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இரண்டு படங்கள் நம்ம மூளைக்கு செல்லும். வலது கண் மூலமாக ஒரு படம், இடது கண் மூலமாக ஒரு படம். இப்படி ஒரு பொருள் சார்ந்த இரண்டு கோணங்களில் நம்ம படங்கள் கண்களின் மூலமாக

0: பதிவு பண்ணி மூளைக்கு போகுது. அந்த மூளை தான் அதை வந்து செயல்படுத்துது. இரண்டு இதையும் வச்சு இந்த பொருள் இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இவ்வளோ ஆழத்தில் இருக்குது, ஆழம்னா டெப்த், நம்ம முன்னாடி பார்க்குறோம்ல அவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அதுதான் மூளைக்கு உணர்த்துகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். 3D கண்ணாடியில் நடக்கக்கூடிய இயல்பு அதுதான். ஸோ மனித கண்ணும் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு கேமரா மூலமாக ரெண்டு படங்களை எடுத்து நமக்கு புரிய வைப்பாங்க. வலது கண்ணில் ஒரு படம், இடது கண்ணில் ஒரு படம், அவ்வளோதான், இவ்வளோ தான் விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி
1: ஹாய் மீரா, குழந்த பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்வளவு சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட,
2: என்ன கீதா செய்யறது? லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
1: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
2: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
1: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
2: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
1: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும், பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
2: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
1: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
3: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
5: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: விஷால் மிஸ்ரா, அனிருத் ரவிச்சந்தர் குரல்களில், விவேக்கினுடைய வரியில, அனிருத் ரவிச்சந்தரனுடைய இசையில, ஜனநாயகன் படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நான் ஜாகவத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எப்பம்.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: 4:47 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். தமிழில் விளையாட ஆட்டத்தில் ஆடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்க இருந்து கூப்பிடுங்க, பேர் சொல்லுங்க சார்.
1: வணக்கம் சார், அய்யப்பாக்கத்துல இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: அய்யப்பாக்கத்துல இருந்து வெங்கடேசன்.
1: ஆமா சார்,
0: சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
1: குறிப்பறிதல்.
0: குறிப்பறிதல், சூப்பர். எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
1: ஈஸியா கொடு சார்.
0: ஈஸியா? ஓகே, உங்களுக்கான ஒரு ஈஸியான விஷயம் தான். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஓகேங்களா? முதல் குறிப்பு, 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விண்கலன்களின் கம்ப்யூட்டர்களுக்கு விண்வெளி தூசிகள் மற்றும் ஈரப்பதம் நுழைந்து ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுவதை தவிர்க்க புதிய பாலிமரை வடிவமைத்த போது எனது பயன்பாடு பிறந்தது அப்படிங்கிறது முதல் குறிப்பு. இப்போ எதுவும் ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, நான் சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களின் தொடர் பிணைப்பால் உருவான மிக உயர்ந்த வெப்பத்தையும் குளிரையும் தாங்கக்கூடிய நீரை ஒட்டவிடாத ஒரு செயற்கை எலாஸ்டமர் பாலிமர். இப்ப ஏதாவது ட்ரை பண்றீங்களா?
1: இல்ல. அடுத்தது,
0: அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்னு சொல்லிட்டேன், அதை வச்சு இணைத்து பாருங்களேன். ஓகே, நான் அடுத்த குறிப்புக்கே போயிடுறேன். அன்றாட வாழ்வில் நம்ம வீட்டின் சமையலறையில் காற்று புகாத பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் மூடிகளிலும் மூடிகளில் இருக்கக்கூடிய வளையங்களில் இருக்கக்கூடிய வளையங்களாகவும் ப்ரெஷர் குக்கரின் மூடி மற்றும் மொபைல்களின் மென்மையான பேக் கேஸ்களிலும் நான் தான் இருக்கிறேன். இப்போ மொபைல் ஃபோனுக்கு பேக் கேஸ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மெட்டீரியல் தான். இப்போ கண்டுபிடிக்க முடியுமா? சாம்பிளுக்கு அது சொன்னால் அது இன்னும் பல பயன்பாடுகள் நம்ம வீடுகளில் இருக்கு. ஓகே, 4வது குறிப்பு. ஓகே, நான் நச்சுத்தன்மையுற்ற அற்ற ரப்பரை போன்ற நெகிழ்வுத்தன்மை கொண்ட உணவுப் பொருளுடன் வினைபுரியாத ஒரு வேதியியல் பொருள். உணவுப் பொருட்களோட இது வந்து கலந்துச்சுன்னா ஒன்றும் ஆகாது. இதுதான் இருக்கக்கூடிய சிறப்பு. ஓகே, உங்களுக்காக 5வது குறிப்பு, சரிங்களா? நான் சமையலறை பாத்திரங்களின் மூடிகளிலும் குக்கர்களிலும் காற்று வெளியாவதை தடுத்து இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும் ஒரு நவீன ரப்பர் வளையம். அவ்வளவுதான். இதுக்கு வந்து இவ்வளவு நேரமா? அதனாலதான் 2வது குறிப்பு சொல்லி முடிச்ச உடனே நான் உங்களுக்கு குளூ கொடுத்துட்டேன். சூப்பர். அதுக்கு பேர் வந்து சிலிக்கான் ரப்பர்.

0: கேஸ்கட்னு சொல்றது சிறப்பு
1: ரப்பர். ஓகே ஓகே
0: ரப்பர் தான், ஆனா சிலிக்கான் ரப்பர். ஓகேங்களா?
1: ஓகே ஓகே,
0: மிக சிறப்பு. நல்ல முயற்சி பண்ணீங்க வெங்கடேசன் தான சொன்னீங்க.
1: ஆமா சார், வெங்கடேசன்.
0: சிறப்பு சார், கலக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: ஓகே
0: ஓகே, வாங்க. நன்றி. அவ்வளவுதான். சிலிக்கான் ரப்பர் இல்லாட்டி சிலிக்கான் கேஸ்கட் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அவங்க வந்து நாசா வந்து தங்களுடைய விண்கலன்களுக்காக மின்னணு பாகங்களை பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த நுட்பம் இன்றைக்கி நம்ம வீடுகளில், அதுவும் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியது அது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம சமையலறை பொருட்களில், மொபைல் ஃபோன் கேஸுகளில், இப்படி ஏகப்பட்ட இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், மிக்சி மேலே, வளையங்கள் மேலே அந்த தண்ணி வெளியே போகாமல் அந்த மூடியை இறுக பிடிச்சிக்கிறது, குக்கரில் இருக்கக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடியதெல்லாம் எல்லாமே இது தான். இப்போ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: இனிய இனிய மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க, இனிய மாலை வணக்கம். சொல்றது யாரு சொல்லுங்க?
2: ராஜேந்திரன். மணக்குடி ராஜேந்திரன்.
0: மணக்குடி ராஜேந்திரனா?
2: ஆமா.
0: அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களே, அதை மட்டும் சொல்லுங்க.
2: திருக்கோவளை வட்டம்.
0: திருக்குவளை வட்டம், அது எங்க இருக்கு? கும்பகோணமா?
2: திருக்கோவளை வட்டம் கும்பகோணம், நாகப்பட்டினம் மாவட்டம்.
0: நாகப்பட்டினம், சூப்பர். நாகப்பட்டினம் இருந்து வர்றீங்க? ஒற்றுமையில இருந்து கொஞ்சம் சாதாரண ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இணைத்து பார்த்து நீங்க யோசிங்க. முதல் வார்த்தை பயனர் தேவை, யூசர் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ரெண்டாவது வார்த்தை தொழில்நுட்ப சாத்தியம், டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. மூன்றாவது வார்த்தை வள ஒதுக்கீடு, ரிசோர்ஸ் அலோகேஷன். நான்காவது வார்த்தை காலக்கெடு, அதாவது ப்ராஜெக்ட் டைம்லைன். இதெல்லாம் எங்க பயன்படுத்துற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா?
2: நாங்க எங்க ப்ராஜெக்ட்ல நிறைய பயன்படுத்துவோம் இந்த வார்த்தையை.
0: சிறப்பு. சொல்லுங்க, இது இதெல்லாம் எது சார்ந்தது, எப்படி இருக்கு, எதோட ஒத்து போகிற மாதிரி இருக்கு, அது சொல்லுங்க.
2: எங்க ப்ராஜெக்ட் பார்த்தா நாங்க பெரும்பாலும் பெரும் கட்டுமானத்துறை
0: சிறப்பு.
2: இந்தியாவின் மிகப்பெரிய கட்டுமானத்துறை தான். நாங்க வந்து எங்களுடைய மோட்டிவேட்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் சட்டிஸ்ஃபேக்ஷன்.
0: சரி, ஓகே. அதாவது நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் எங்க இருக்கிறது அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள்ல தங்களுடைய இலக்கை அடைவதற்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஆமா ஆமா, முதல்ல பயனருடைய தேவை என்னன்னு பார்க்கணும், தொழில்நுட்ப ரீதியா அது சாத்தியமானு பார்க்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி வளங்களை ஒதுக்கீடு பண்ணணும், ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுக்கணும், ஒரு வருஷம் ஆறு மாசம் அப்படின்ட்டு.
2: ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம்னா அதனுடைய வேல்யூ, டோட்டல் வேல்யூ பிளஸ் அதுல டைம்.
0: ஆமா,
2: கனெக்ட் பண்ணி அது திறந்து அந்த டெக்னிக்கல் மேனேஜ்மெண்ட் என்னென்ன கிடைக்கும், ரிசோர்சஸ் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் ஒரே டைத்துல கனெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ல ஆறு மாசத்துல முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் அஞ்சு மாசத்துல முடிச்சு.
0: சிறப்பு சிறப்பு, இதுதான் ஒரு விஷயத்துல ஒரு தொழில நடக்கக்கூடிய நிறுவனங்கள் செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பு திட்டமிடல் தூண்கள் இதெல்லாம். சரிங்களா?
2: ஆமாயா,
0: சிறப்பு சிறப்பு. கலக்கிட்டீங்க சார், வாழ்த்துகள்.
2: நன்றி.
0: அட்டகாசம் அட்டகாசம் நிகழ்ச்சியில அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. கலா சொல்லுங்க. கலா, என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. சரியா தவறா? சரியா தவறால இன்னும் உன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது ஈஸியா கஷ்டமானு எனக்கு தெரியாது, நீங்க கேட்டுட்டு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஒண்ணுதான் இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு. எல்லாருக்கும் ஈஸியா ஈஸியா கஷ்டமானு கேக்கும்போது எல்லாம் ஈஸி ஈஸின்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லாத்தையும் குடுத்துட்டு இப்ப ஒண்ணுதான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஈஸி தான், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, கேட்டுருவோம். மொபைல் போன்கள் அப்புறம் கணினிகள்ல பாத்தீங்கன்னா, தரவு டேட்டாவை சேமிக்கக்கூடிய ரேம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, ரேம். இதனுடைய சேமிப்பு திறன் அதிகரிக்க அதிகரிக்க சாதனத்தின் நிரந்தர சேமிப்பு அளவு, அதாவது ஸ்டோரேஜ்ல சேமிக்கக்கூடிய வகையில ரெண்டு வகை இருக்கு, தற்காலிகம், இன்னொன்று நிரந்தரம். இந்த ரேம் வந்து அதிகரிக்க அதிகரிக்க நிரந்தர சேமிப்பகத்தின் அளவும் தானாகவே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
3: சரி சார். சரி
0: சரின்றீங்களா? எப்படி, ஒரு கெஸ்ஸிங்கா இல்ல ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: நான் கெஸ்ஸிங் சார் சொல்றேன்.
0: கெஸ்ஸிங்ல தான் சொல்றீங்க.
3: ஆமா.
0: ஓகே, சரி என்பது தவறு, தவறு என்பதுதான் சரி.
3: ஐயோ,
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன இப்போ மாதிரி இருக்கு, அடுத்த வாட்டி சரியா சொல்ல போறோம், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அப்புறம் வாங்க. நன்றி, நல்ல முயற்சி. ஓகே, இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, மொபைல்களில், மொபைலில் மட்டும் இல்லை கணினிகளையுமே ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரேம் அப்படிங்கிறது ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. இது வந்து தற்காலிக ஒரு நினைவகம் தான், அதுவும் அதிவேகத்தில் செயல்படக்கூடிய ஒரு நினைவகம். ரெண்டு நினைவகங்கள் இருக்குன்னு சொன்னேன், ஒன்று ரேம், இன்னொன்று வந்து ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லை எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய நினைவகங்கள். இதில் ரேம், என்விஎம்இ ரேம் இதெல்லாம் வந்துருச்சு, நிறைய புதிய புதிய நுட்பங்கள் வந்துருச்சு. இந்த எஸ்எஸ்டி, ஹெச்டி

டி ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக சேமிக்கிறது. அதாவது ஒரு ஃபைலை நம்ம அக்சஸ் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம், திரும்ப எடுத்து எடிட் பண்ணுறோம், திரும்ப நம்ம சேவ் பண்ணுறோம். இந்த மாதிரி பயன்பாடுகளுக்கு உகந்தது. நீண்ட காலம் ஒரு தகவலை நம்ம கணினியில் தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த வகை நினைவகங்கள் நிரந்தர சேமிப்பகங்கள் பயன்படுகின்றன. ஆனால் ரேம் அப்படிங்கிறது தற்காலிகமாக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத செயல்படுத்துவதற்கு, கணினியை இன்னும் வேகமாக செயல்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு நினைவகம் தான் இந்த ரேம் அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஆனால் ரேம் கூட கூட ஸ்டோரேஜினுடைய அளவு நிரந்தர சேமிப்பகமும் கூடுமா அப்படின்னா கூடாது. ரேம் கூட கூட நாம் இயக்கக்கூடிய மொபைலோ இல்லை கம்ப்யூட்டரோ வேகமாக இயங்கும். வழக்கமாக ஒரு செகண்டில் செய்யக்கூடிய வேலையை நம்ம ரேம் அதிகமாக கூட்டி போட்டோம்னா அது இன்னும் குறையும், வேகமாக நடக்கும் வேலை. அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி வேறது வித்தியாசம் கிடையாது. ஓகே, இவ்வளோ நேரம் நிறைய கேள்விகளுக்கு முயற்சி பண்ணி பதில் சொன்னவங்களுக்கும் லைன் போட்டு கிடைக்காதவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் நீங்களாம் கலந்துக்கோங்க. இப்போதைக்கு நான் கிளம்பிக்கிறேன். அடுத்த 5 மணிக்கு பூந்தண்டல் நிகழ்ச்சியை உங்களோட சிறப்பாக கொண்டு போகிறதுக்காக ஆர்ஜே நாகராஜ் வெயிட்டிங்கில் இருக்காரு. இப்போ ஒரு அட்டகாசமான பாட்டு, அப்புறம் நம்ம மறுபடியும் 6 மணிக்கு பக்தி மாலையில் சந்திக்கலாம். ஓகே, பாட்டு இதோ.

0: சின்ன பொண்ணு கேஜே ஐயனார் குரல்களில் மோகன்ராஜன் வரையில் பாலாஜி ஸ்ரீராம் இசையில் அந்த பாடல் நூறு சாமி படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அஞ்சு மணி ஆயிட்டிருக்கு. 102.3 பாரதி, 101.6 கும்பகோணம், பண்பலை 104, வேலூர் பண்பலை 100.1, திருப்பத்தூர் பண்பலை எல்லாம் மணியவருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: அஞ்சு மணி ஒரு நிமிஷம் ஆயாச்சு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி பூந்தண்டல். பூந்தண்டல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறது, குழப்பம் என்பது என்ன சொல்கிறது ஒரு விஷயம். அதாவது எல்லாருக்குமே வந்து திடீர்னு இதை பண்ணுமா பண்ணலையா அப்படின்னு வரும். இப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சரி ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட போகிறோன்னா இதை சாப்பிட்லாம் அப்படின்னு போவோம். திடீர்னு அங்கே போயிட்டோடனே வேறு ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு டிஷ் இருக்கும், ஸோ இதை சாப்பிட்லாமா இல்லை ஏற்கனவே பிளான் பண்ணது சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் வந்துடும். நம்ம ஒரு சாப்பிட்லாம் அப்படின்னு போயிருப்போம், ஒரு டிஷ்ஷை சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அங்கே போனவுடனே இன்னொன்றத்தை பார்த்த உடனே அங்கே செய்கிற விதத்தை பார்த்துருப்போம், இல்லை அந்த பக்கத்து டேபிள் யாருன்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, என்னப்பா இது நல்லாயிருக்கும் இது நல்லா சாப்பிட்றாங்களே அப்படின்ட்டு ஒரு குழப்பம் வரும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். அப்படி என்னும்போது இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து ஒரு சாவியை, வீட்டு சாவியோ பைக் சாவியோ ஏதோ ஒரு சாவியை வந்து இயங்க வச்சோம், அதாவது ரெகுலராக நம்ம இது பண்ணுவோம், அந்த பட் ஆனால் வந்து எப்போ அதாவது மறந்துடும், அதாவது எப்படி சொல்கிறது எங்கே வச்சோம் அப்படின்னு அடிக்கடி வந்து குழப்பம் வரும். செல்ஃபில் வச்சோமா இல்லை வேறு எங்கேயாவது வச்சோமா, நம்ம ரெகுலராக எந்த இடத்துல வச்சோம் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. டெய்லி ஒரு குழப்பம் வரும், இங்கே வச்சோம் அங்கே வச்சோம், இல்லைன்னா இல்லை நான் இப்போ இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எது ஒன்றுமா இல்லை அப்படின்னா, ஒரு நம்ம வந்து ஃபோன் எடுத்திருப்போம், ஃபோன் எடுத்துகிட்டு ஒருத்தவங்க கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சி ஃபோன் எடுத்தோம்னா டக்குன்னு பார்க்கும்போது எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படியே வந்து மூழ்கி போயிடுவோம். மூழ்கி போயிட்டு எதுக்கு நம்ம ஃபோன் எடுத்தோம் அப்படின்னு நம்ம வந்து குழப்பமாயிடுவோம். சரி விடு அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து குழப்பம் வந்திருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி குழம்பக்கூடிய ஒரு விஷயம் எந்த விஷயம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2838 9871 இந்த எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். பா இது ரெண்டுமே கொஞ்சம் பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, முகநூல் பக்கத்துக்கு போங்க, 102.3 பத் பாரதி தமிழ் எஃப்எம் என்ற முகநூல் பேஜில் போயிட்டு நீங்கள் நான் போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது பத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஸோ நிகழ்ச்சியில் வந்து நின்று, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேயர் அப்படின்றத வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நேயர்களாகிய அனைவரும் ஒத்துழைப்பு தருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் பங்கு பெறதுக்காக நிறைய நேயர்கள் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. யார் என்ன சொல்கிறாங்க, அவங்க எந்த விஷயத்துக்காக அடிக்கடி குழம்பியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார்? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்
0: சார். யார், எங்கிருந்து?
1: நாகூர்ல இருந்து பாண்டியன், நாகப்பட்டினம்.
0: நாகூர்ல இருந்து பாண்டியன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க அடிக்கடி
1: அதான், அதாவது சில வந்து இருக்கும்போது நிறைய போன் வந்துட்டே இருக்கும், பேசிட்டே இருக்கும், கண்டிப்பா பேசிட்டு
0: இருப்பேன்.
1: சரி, இவருக்கு போன் பண்ணணும்னு நினைச்சிட்டு யோசனை பண்ணிட்டு, அப்புறம் அவருக்கு பண்ணுவோம்னு யோசனை பண்ணிட்டு
0: இருப்போம்.
1: யாருக்கு டயல் போன் பண்ணிட்டு என்ன யோசனை வரும்னா, யாருக்கு நம்ம போன் பண்ணணும் நினைச்சோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும் போன் பண்றதுக்கு முந்தையே. இந்த குழப்பம் அடிக்கடி எனக்கு வரும், யாருக்கு பண்ண போறோம் நம்ம அப்படிங்கிற முன்னாடி தீர்மானிச்சிருப்போம், ஆனா அத

0: அடுத்த அடுத்த பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா அதை
1: மறந்துடுவோம். அதுதான் ஏதோ ஒரு விஷயத்தையா கால் பண்ணணும்னு நினைச்சானா, பட் அந்த நம்ம இதுவே மறந்துடுவோம் கடைசியா. வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை. ராஜேஷ் சார், தலைப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க சார், நீங்க எதுக்கு சார் வந்து குழம்புவீங்க அடிக்கடி? இதம்பா அந்த விஷயம் வந்து குழப்பமாவே இருக்குப்பா, ஒரு தெளிவே இல்லப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னது?
2: பாத்ரூம் போயிடுவோம் சார், போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு குழாவை மூடணுமா இல்ல,
1: குழாவை மூடணுமா இல்லையான்னு மறந்துட்டேப்பா.
2: திருப்பியும் போயிட்டு கதவு திறந்து மூடிக்கலான்னு பாத்துட்டு வரணும் சார்.
1: நடக்கும் கண்டிப்பா, அதாவது நமக்கு பண்ணிருப்போம் ஒரு நம்பிக்கை இருக்கும், பட் இருந்தாலும் என்ன பண்றதுன்னா வந்துட்டு திரும்ப ஒரு ரெண்டாவது தடவை போய் நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் இதுவா இருக்கும். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம், மஞ்சள்
1: சொல்லுங்க சார்.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார, நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன். எனக்கு வந்து என்ன பிரச்சனை கேட்டீங்க, வீட்டு வாசல ராத்திரி நான் தான் மூடுவேன். அத வந்து மூடமான சந்தேகம் வந்து பழுத்த பழுத்து வாட்டி பாத்துக்கணும். அவ்வளவு தடவை பார்த்து ஒரு வாட்டி என்ன போச்சுன்னு கேட்டீங்கன்னா முடிச்சோன்னு பழுத்துட்டு வந்துக்கோனே சொல்லி பாக்கிறேன், பார்த்து லேசா கதவு திறந்த மாதிரி
1: திறந்துருக்கு.
3: லேசா ரொம்ப இல்ல, மூண மாதிரியும் திறந்த மாதிரி ஒரு லேசான கிரேப் இருக்கு.
1: இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு தடவை செக் பண்ணாதான் மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்றீங்க.
3: கண்டிப்பா, ஏன்னா உங்களுக்கு மொத்த அதான் உள்ள போன இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம்
1: சூப்பர். எல்லாருக்கும் இந்த மாதிரி அனுபவம் கண்டிப்பா இருக்கும். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்.
3: நன்றி, நன்றி.
1: சூப்பரா சொன்னாரு. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
4: தாய் தந்த துணை தஞ்சை மாவட்டம் உப்பிலிப்பூங்கில இருந்து வாழ்வோம், தையக்கிழங்கு ராமன் பேசுறேன்.
1: ராமன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா, உங்களை அடிக்கடி இந்த விஷயம் வந்து குழப்பிக்கிட்டே இருக்குப்பா, குழப்பமாவே இருக்குப்பா அப்படின்ற விஷயம் என்ன? எந்த விஷயத்துல நீங்க
4: குழம்புறீங்க? மறந்துடுவேன்.
1: கேஸ் அணைச்சமா இல்லையா அப்படின்றதான் பெரிய குழப்பம்.
4: கொரோனா டயத்துல என்ன பண்ணிட்டா, வெந்நீர் போட்டு கடையில குளி வீட்டுக்கு குளிக்க வந்துட்டான்.
1: அச்சா, என்னாச்சு?
4: குளிக்க வந்தோடனே குளிச்சுக்கிட்டு இருக்கேன், தோட்டுறப்போ வெந்நீர் வச்ச மேனும் ஞாபகம் வந்துட்டு.
1: குளிச்சு முடிச்சு தோட்டம் போதுதான் ஞாபகம் வந்துருக்கு வெந்நீர் வச்சது.
4: போய் போய் கடையை திறந்து பாக்கிற தண்ணி எல்லாம் சுண்டி பாத்திரம் பழுத்து போயிருந்துச்சு.
1: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார், நான் தேவராஜ் எம்பத்தூர்ல இருந்து பேசுறேன்.
1: தேவராஜ் சார், தலைப்பு கேட்டீங்களா?
5: தலைப்பு கேட்டது, நான் வந்து எங்க வைஃப்க்கும் என் பொண்ணுக்கும் போன் பண்றதுலதான் குழப்பம் ஆயிடும். வயிற்றுக்கு பண்ணனா இல்ல மகளுக்கு பண்ணனா சொல்லிட்டு அடிக்கடி அடிக்கடி திரும்ப ரெண்டாவது முறை உங்களுக்கு இப்பதானே பண்ணீங்க,
1: இப்பதானே யாருக்கு பண்ணோம் தெரியல அப்படின்ட்டு திரும்ப பண்ணும்போது என்னப்பா நீ திரும்ப திரும்ப பண்றீங்களே அப்படின்னு இருப்பாங்க.
5: என் பொண்ணு காலையில இருந்து என்ன இப்பதானே பண்ணீங்க, ஐயோ அம்மா
1: மாத்தி போட்டமா,
5: வணக்கம்
1: விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
6: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லியம் ராஜா பேசுறேன் சார்.
1: ராஜா சார், தலைப்பு கேட்டீங்களா?
6: கேட்டேன் சார். பூட்டு அதாவது வீட்டு வந்து பூட்டிட்டு போகல சார், மறந்துடும். சமயத்துல சாவி உள்ளே இருக்கும் சார், நமக்கு கூட்டுங்கிறதுனால சாவி உள்ள போயிருமா, அப்புறம் ரெண்டாவது சாவி வச்சிருந்தனாக்க வெளியில இருந்தா ஓபன் பண்ணும் சார். இது போல ரெண்டு மூணு தினம் மறந்து வச்சுட்டு சமயத்துல உள்ள சாவி, ரெண்டு சாவி சமயத்துல இப்ப மூணு சாவி வரும் சார்.
1: எக்ஸ்ட்ரா ஒரு சாவியை போட்டீங்க?
6: ஆமா, இல்லனாக்கா அப்புறம் பூட்டு உடைக்கிறேன்.
1: பூட்டு உடைக்க உடைக்க செய்யணுமே, என்ன பண்றது?
6: ஆமா, அதுக்காக தான் சார். அது சமயத்துல

0: அது மாதிரி மரதை அதிகமா இருக்கும் சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
0: நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா இருக்கு சார்.
1: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சி விபத் பாரதியோடு இணைந்திருங்கள். இந்த மாதிரி நமக்கும் இருக்குங்க, சாவியை உள்ளே வச்சுட்டு கம்முன்னு வந்துட்டு பூட்டை வச்சு பூட்டு விட்டுருவோம் சரி, அப்புறம் எக்ஸ்ட்ரா சாவி இருக்கிறதால பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா சாவி இல்லை அப்படின்னா பூட்டை உடச்சி ஆகணும், புது பூட்டை மாற்றி ஆகணும், அடுத்த நேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவிக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், கேபி தாமட்டில ராஜசேகர் பேசுறேன் சார்.
1: ராஜசேகர் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: அடிக்கடிக்குறீங்க
3: ஒரு முக்கியமான குழப்பம் வரும். நான் டீ குடிச்சேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது சார். திடீர்னு டீ குடிச்ச மாதிரியே இருக்கும், ஆனா குடிக்காத மாதிரியே இருக்கும். நான் குடிக்கலன்னு நினைச்சிருப்பேன், குடிச்சிருப்பாங்க, திட்டுவாங்க வந்து, குடிக்கல நீ அப்படின்னா ஏன் எங்க குடிச்ச அப்படின்னு.
1: வாழ்த்துக்கள் சார். வணக்கம் விவிக் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: வாழ்த்துக்கள்
1: சார். ஸோ நேயர்கள்லாம் அட்டகாசமாக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோம். என்ன படத்திலிருந்து பாட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அருணாச்சலம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். வைரமுத்து அவரோட வரிகளில் தேவாவோட இசையமைப்பில் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்தீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: ஒரு சூப்பரான பாட்டை கேட்டு முடித்தோம். நாம் வந்து 5:18 கடந்து போயிட்டுருக்கோம். பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. முகநூல் பக்கத்துலேயும் பகிர்ந்துருக்காங்க, காலஸ்லேயும் வந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
2: வணக்கம், மயிலாடுதுறை திருச்சி தமிழ்ந்து இளங்கோட்டையில்.
1: இளங்கோ சார், தலைப்பு கேட்டிங்களா? தலைப்பு கேட்டிங்களா சார்? தலைப்பு
2: கேட்டீங்களா? தயிர் கடையை வந்து 9 மணிக்கு
1: அடைப்பேன்.
2: அடைச்சிட்டு சாவி பூட்டு, வீட்டுல இருந்து சாவி எடுக்காத நம்மள
1: போயிட்டேன்.
2: காலையில வந்து காலையில பிள்ளைக்கு போகணும், சாவி அதுல இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறேன், சாவி காணும். அப்புறம் திரும்பி எதார்த்தமா கடைக்கு வரேன், கடையில சாவி அப்படி தூங்குதுங்க.
1: அதுலயே
2: இருக்கு எனக்கு, எவ்வளவு உசிரா போச்சு எனக்கு.
1: என்னப்பா இது, இப்படியே விட்டுட்டு வந்துட்டமே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க.
2: சாவி அதுல இருக்கு. ஒரு நாள் அயன் பாக்ஸ் போட்டு வச்சுட்டு நைட்டு டோர் போட்டோம், அயன் பாக்ஸ் 3 நாள் கழிச்சு வர பாக்கிறோம், அயன் பாக்ஸ் ஓடிட்டே இருக்கு.
1: அச்சோ,
2: கரண்ட் பில்லு 200 ரூபாய்க்கு 400 ரூபாய்
1: கரண்ட் பில்லு அதிகமாயிடுச்சு பாத்தீங்களா?
2: நிறைய பாரதி நிறைய இருக்கு சார்.
1: குழப்பம்.

0: உங்களும் மறதிகளும் நிறைய இருக்கு
1: ரொம்ப
0: என்றுமே
1: நன்றி சார்,
0: மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து
1: அடுத்த
0: உங்களுக்கு
1: வருஷம்
0: கருத்துக்களை
1: ரொம்ப நன்றி.
0: பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் மாவட்ட இக்பாலா.
0: தலைப்பு கேட்டீங்களா சார்?
1: மறதியை பற்றி கேட்குறா தானே?
0: மறதி இல்லை, அதாவது நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா குழப்பம், இது பண்ணமா பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வரும் இல்லைங்களா?
1: நமக்கு எத்தனை வருஷம் நடந்துருக்கேன், வீட்டுக்கு போகணுன்னு தான் கேஸ் நிறுத்தியான்னு கேட்பாங்க. நான் ஆஃப் பண்ணியிருக்கேன், வெளியே வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு தான் சந்தேகம்லாம் வரும். ஆஃப் பண்ணியிருக்கோமா கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கோமான்னு சந்தேகம்லாம் வரும்.
0: கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கோமா இல்லையா?
1: ஆமாங்க, ஒருத்தர் அது மாதிரி
0: எப்படி செக் பண்ணுவீங்க அப்புறம்?
1: ஐயே
0: இந்த மாதிரி சந்தேகம் வந்துடுச்சு
1: ஒருத்தர் அது மாதிரி, ஐயே இதெல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணாமல் போய்

0: என்ன பண்ணுமா இல்லையா தெரியலையே
1: அப்படின்ட்டு போகும் சமயத்துல எல்லாமே ஆன்ல இருக்கமா ஆப்ல கரண்ட் வந்துட்டா திரும்ப எல்லாம் ஓட
0: ஆரம்பிச்சிடும். இது எல்லாருக்குமே நம்ம பாட்டுன்னு போட்டுருப்போம் திடீர்னு கரண்ட் கட் ஆயிருந்தா அப்படியே விட்டுட்டு சரி ஓகேப்பா கடை கட்டோம் அப்படின்னு விட்டுருவோம். அப்புறமா பார்த்தா தான் தெரியும் அடடா நம்ம ஆஃப் பண்ணவே இல்லையே அப்படின்னு தோணும். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? சரிங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மூர்த்தி உமையாலபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: மூர்த்தி சார், தலைப்பு கேட்டிங்களா?
2: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு நீங்க
2: இதுல சாவி அமுக்கு விட்டு சார், உள்ள வீட்லயே வச்சு விட்டு சாவி பையில தான் இருக்குன்னு அமுக்கிறோம்.
0: அதுக்கப்புறம் பார்த்தா பூட்டை உடைச்சுதான் பண்ணணும். மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து மகிழ்ச்சி சார். ஓகே சார், நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள் சார் விபத் பாரதியோடு. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ வணக்கம் சார், கோயம்புல இருந்து பார்த்திபன் சார்.
0: பார்த்திபன் சார், தலைப்பு கேட்டிங்களா
2: சார்?
0: சார்
2: ஹலோ,
0: இணைப்புல இருக்கீங்க, சொல்லுங்க.
2: குழப்பமா இருக்கும், அதாவது என்ன விஷயம் மறந்துடுவோம் அதானே சார்?
0: ஆமா சார்.
2: அதாவது நாலு விஷயம் சார். ஒண்ணு வந்து போன் எங்கன்னா வச்சிருவேன், ஒரு வாட்டி அப்படிதான் ஆட்டோல போய் விட்டுட்டேன். அப்புறமா ஒருத்தங்க அப்புறம் வீட்டெல்லாம் தேடி தேடி தேடி தேடி ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. அப்புறமா கண்டுபிடிச்சேன், அது மாதிரி கண்ணாடிய கண்ணில் போய் கண்ணில் போட்டுமே இல்லை எங்கன்னா வச்சிருவேன், ஆனா அதுவும் காணும் தேடிட்டு இருப்பேன். அது மாதிரி வானொலி ஒரு வாட்டி சார், ஒரு வாட்டி வீட்டையே
0: நிறைய குழப்பம் இருக்கும் போலயே உங்களுக்கு.
2: சாவி உள்ள வச்சிட்டேன், ஒரு பிரஸ் பண்ற போட்ட
0: பூட்டிட்டேன்.
2: அப்புறம் எப்படி ஒரு சாவி தான் வச்சிருக்கேன் சார்,
0: ஒரு
2: வீட்டை எப்படி திறக்கிறது
0: எப்படி திறக்கிறது? அப்புறம் பூட்ட உடச்சுதான்.
2: அப்புறமா கார்பெண்டரை கூப்பிட்டு தாப்பால திறந்து ஒரு வழி ஆயிட்டேன் சார்,
0: எனக்கு கல்யாணத்துக்கே போக முடியல. சரி சார், மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
2: ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ சார்.
0: சூப்பர் சார், சூப்பராக சொன்னார். அவருக்கு வந்து நிறைய வந்து குழப்பம் வந்துடும் அப்படின்ட்டு. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ராஜேந்திரன் மணக்குடி. தலைப்பு சொல்லுங்க சார்.
0: ஐயா தலைப்பு, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசுனா உங்களை அடிக்கடி குழப்பும் அந்த ஒரு விஷயம் என்ன? நம்ம சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம், இருந்தாலும் ரெகுலரா பண்ணாலும் வந்து குழப்பமாவே இருக்குப்பா, அந்த விஷயத்த பண்ணோமா பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். திடீர்னு நம்ம திரும்ப திரும்ப அதை இது பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு என்ன?
3: அந்த மாதிரி விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா சில சில சில சமயங்கள்ல மருந்து மாத்தியினுடைய வயது மூப்பின் காரணமாக அந்த டேப்லெட் போட்டுட்டு டேப்லெட் போட்டமா போடலையா போட்டமா போடலையா இந்த ஒரு குழப்பம் எனக்கு வரும். நிலையத்துக்கு போறோம் என்றால் சிறு வயதுல இருந்த பழக்கம், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுவா ரயில் நிலையத்துக்கு. ஏன்னா அது எனக்கு குழப்பங்கள், அது வந்து ட்ரெயின் ஒரு லேட்டா வந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க கரெக்டா நம்ம இதுல மொபைல்ல பாத்துட்டு போலாம், நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன்.
0: முன்னாடியே போயிடுறதா?
3: ஆமா முன்னாடியே போய் அறம் இங்க வீட்டில இருப்பதே போய் அங்க இருப்போமே,
0: அங்க இங்க இருக்கிறதே போயிட்டு அங்க இருப்போமே என்ன அப்படின்றாங்க.
3: ஏன் குழப்பம், மனக்குழப்பம், என்னாச்சோ ஏதாச்சோ என்னாச்சோ ஏதாச்சோங்கிற ஒரு குழப்பம்.
0: குழப்பத்தை தவிர்ப்பதற்காக நீங்க முன்கூட்டியே பண்ணிருக்கீங்க. மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி, நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
4: நான் போகல இருந்து மோகன் பேசுறேன்.
0: மோகன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: தலைப்பு கேட்டேன்.
0: சொல்லுங்க சார்.
4: அது சார் வந்து ஊட்டில இருந்துக்கினே வேலைக்கு போவேன், வேலைக்கு போயிட்டு பஸ்ல ஏறி உட்காந்துக்கினே ஊட்டு கஷ்டத்தை நினைச்சினீங்க. ஸ்டேஷனை விட்டு ஸ்டேஷனை இறங்கி

0: வேலைக்கு போக ரூட்டை விட்டுட்டு மனசு குளத்துல வேற ரூட்டு போயிடுவாங்க.
1: அதுதான் பஸ்ல அப்படியே ஒரு நினைச்சுக்கிட்டே போகும்போது பஸ் ரூட்டை மிஸ் பண்ணிருவீங்க குழப்பத்திலேயே.
0: ரூட்டை மிஸ் பண்ணுவேன், மிஸ் பண்ணிட்டு அது ஒரு கிலோமீட்டர் அதை நினப்பு வந்துடும்.
1: சரி,
0: அப்படியே
1: சூப்பர் சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: சார் வணக்கம். பாஸ்கர் டீனர்ல சார்.
1: பாஸ்கர் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார். இந்த போனை வந்து வீட்டுல வச்சுட்டு வந்துடும் சார், அப்பப்ப மறந்துடுவேன்.
1: தவிர்க்கிறீங்க, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி சார். நன்றி.
1: நேயர்கள்லாம் வந்து அட்டகாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியில என்ன பாட்டு வருது அப்படின்னா, முத்து திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி, தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: நம்மோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: அஞ்சு மணி 34 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது நான் உங்கள் ஆர்ஜி நாகராஜ். நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஊரூர் பக்கத்துக்கு போனோம் அப்படின்னா நிறைய நேயர்கள் கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க. பர்வதவதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. முகமது பிலால் ஐநாவரத்திலிருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பாரிபல்லல் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கதிரபன் கொளஞ்சநாதன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. புண்ணியமணியோடு வன்னை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சூளி ரீஜா மனோகரன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரளத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு என்ன அப்படின்னா, கடைக்கு போகும்போது என்ன சொல்கிறது, கடையில் வந்து சில்லறை கேட்பாங்களாம். சில்லறை கேட்கும் போது சில்லறை எடுத்து கொடுத்துருவாராம். கொடுத்துட்டு அந்த இது நம்ம காசு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதான் அவருக்கு வந்து சந்தேகம் வருமா. சில்லறை விஷயம்தான் அவருக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டி மடத்துலேருந்து கார்த்திகேயன் அவருக்கு எதில் குழப்பம் வரும் அப்படின்னா, கடை வீதிக்கு போயிட்டு பொருளை வாங்கிறதுக்காக போவார்.

0: பட் ஆனால் திடீர்னு மறந்து வாங்காமல் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே தான் அடடா வாங்காமல் வந்துட்டமே அப்படின்னு அவர் அடிக்கடி குழம்புவாராம். ராமகிருஷ்ணன் குழம்பு கொண்டான், அவரும் மகிழ்ச்சிக்கு வாழ்த்துல தெரிவிச்சுருங்க. அவர் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கிறதெல்லாம் ஒரு குழப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தியாகராயர் நகர்லேருந்து ரங்கராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பிரேம்நாத் கோயம்புத்தூர்லேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மதுரை சோமசுந்தரம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அந்தோணி ராஜ் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. புண்ணியமன்மேடு வண்ணை கணேசன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு சி பன்னீர்செல்வம் அவர் என்ன சொன்னார், வீட்டை விட்டு கிளம்பும்போது அதாவது கேஸை வந்து ஆஃப் பண்ணுமா இல்லையா அப்படின்றதான் அவருக்கு வந்து குழப்பமாக இருக்குமா. திரும்ப வந்து வீட்டை பார்த்து அவருக்கு அந்த பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே நம்ம வந்து கேஸை திறந்து வைக்கலை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து அதை பார்த்த உடனே தான் வந்து நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கருத்து பதிவிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சிகளை கால் பண்ணிகிட்டும் இருக்காங்க. நிகழ்ச்சியில் நீ இப்படி அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார். வணக்கம், வங்கிலிருந்து ராமானுஜம் பேசுகிறேன் சார்.
0: ராமானுஜம் சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க?
1: வங்கூர்லேருந்து சார்.
0: சரிங்க ஐயா, தலைப்பு கேட்டிங்களா? சொல்லுங்க ஐயா, நீங்க எதுக்கு ஐயா
1: போட்டுட்டு
0: போட்டு வெளியில போயிடுவோம், அது திரும்ப வந்து பார்த்துட்டு அதை எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மகிழ்ச்சி நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. குளிச்சு முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்னப்பா இது திடீர்னு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பல் விளக்கணுமா விளக்கலையா அப்படின்னு ஒரு டவுட் வரும், அதனால் அதுதான் பெரிய டவுட்டு குழப்பமாக இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க. சரிங்க சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
2: நான் திருப்பாச்சூர்லேருந்து எட்டே ப்ரொஃபஸர். நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன்
2: ஐயா. நான் வந்து அடிக்கடி இந்த நைட்டு வந்து இது ட்ராவல் பண்ண போவேன். அந்நேரம் அதிகமாக நான் சிலிண்டர் ஆஃப் பண்ணலாம் சந்தேகப்படுவேன். என்ன பண்ணோம், லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்பேன், நம்ம ஆஃப் பண்ணமா நம்ம ஆஃப் பண்ணமா இல்லையான்னு. அந்த மாதிரி அடிக்கடி குழப்பம் வரும், அது மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கேன். இப்ப அதுல அது லைட் ஆஃப் பண்ண தெரியும் பாத்தீங்கன்னா, சரி இந்த தெரியும் பாத்தீங்களா, அதனால ஆஃப் பண்ணி பார்ப்பேன். வாய்ப்பு நன்றி ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள் ஐயா. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
3: அங்க திருவாரூர் மாவட்டம் வரலாச்சேரி பலவனக்குடியிலிருந்து பிரபு பேசுறாரு.
0: பிரபு சார், தலைப்பு
3: கேட்டீங்களா?
0: இப்போ நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது உங்களை அடிக்கடி கொடுப்பக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன அப்படின்றத பற்றி தான் பேசிட்டு இருக்கோம்.
3: அடிக்கடி மறதியா இருக்கும் சார், இந்த செல்ல நானே இடுப்புலயே வச்சுக்கிட்டு நாம செல்ல தேடிக்கிட்டு இருக்கோம் சார். வீட்டுல
0: செல்ல இடுப்புல வச்சுக்கிட்டு எங்க வச்சோம் தெரியலையே அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்களா?
3: இணைந்திருங்கள்
0: சார் எப்பொழுதும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ சார்.
0: வணக்கம் சார், யாருங்க?
4: சூர்யா டெய்லர் பேசுறேன் சார்.
0: எங்கிருந்து சார்?
4: சைதாப்பேட்டை. நான் அப்பப்போ சாவியை விட்டு பூட்டியை ஒட்டி ₹500 கொடுத்து
0: வாங்கிடுறது எங்க வச்சும் தெரியலையாப்பா இந்த சாவிய அப்படின்றதால.
4: அந்த கஸ்டமர் வந்து நின்னு இருக்கிறாங்க,

0: என்ன பண்றது,
1: வீட்டுக்கு வந்து போனா 400 ரூபாய் ஆகும்.
0: அதுக்கு புது பூட்டி வாங்கிடுவோம்.
1: மூணாவது கடையில பூட்டு வாங்கி போட்டேன் சார்.
0: பக்கத்து கடையிலே பூட்டு இருக்குவே நல்லா கொஞ்சம் இதுவாயிடுச்சு. சரிங்க சார், மகிழ்ச்சி நிகழ்ச்சியில. நிறைய நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துருவோம். முரட்டு காளை திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. மலேசியா வாசுதேவன் பாடலை பாடியிருக்காரு. பஞ்சி அருணாச்சலம் எழுதியிருக்காங்க. இளையராஜாவோட இசை அமைப்புல பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3
4: பார்த்துக்கு இட டான்
2: டான் டான்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: எங்களோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: அஞ்சு மணி 48 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தண்டல். பூந்தண்டல் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கத்துலையும் கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க. ஸோ முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா பிரபாகரன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காய்கறி வாங்கும்போது தரம் பிரித்து வாங்குறதாம்பா எனக்கு குழப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேட்டுப்பட்டி கண்ணன் அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பவுனகிரி சுமதி பாபு அவங்களும் நிகழ்ச்சி அருமையாக இருக்குது, வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஹரிஹரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நடராஜன் சும்பையா புத்தாகரத்துலேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பணி முடிஞ்சு போகும்போது கதவு பூட்டணுமா இல்லையா, இந்த கதவு பூட்டணுமா இல்லையான்றது வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறது குழப்பமாகவே இருக்குது, அவருக்கும் குழப்பம் இருக்கான். மாதவரம் அவர் மாதவரத்துலேருந்து வீரராகவன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சேலத்திலேருந்து ராஜன் அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. முகமது பிலால் ஐநாவரத்துலேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. வைத்தியநாதன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அம்மாப்பேட்டையிலேருந்து அதாவது அவரோட கடையில் இருக்கிற அந்த இடத்தட்டு கம்ப்யூட்டர் இது வந்து ஆஃப் பண்ணோமா இல்லையா, மின் இணைப்பு நம்ம ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா ஆஃப் பண்ணாமல் வந்தோமா அப்படின்றதான் அவருக்கு வந்து குழப்பம் வருமா. மாதவரத்துலேருந்து வீரராகவன் சூளை ரீஜா மனோகரன் மேலப்பேடு தயாளன் கலீல் அகமது அவங்கெல்லாம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சுந்தர பெருமாள் கோயிலிருந்து செண்பக சுந்தரம் அவரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நிகர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
2: பண்பலை, சென்னை பண்பலையில. சண்முக சுந்தரம் சுந்தரம்பாயிலிருந்து. பேர் கூட பாருங்க, சண்முக சுந்தரங்கிறதுக்கு சண்முக சுந்தரம் குழப்பத்திலே அடிச்சிட்டேன்.
1: சண்முக சுந்தரம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு குழப்பமா இருக்கிறது எது ஐயா?
2: நிறையாங்க ஐயா, சிறு வயசுல மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் படுத்திருப்போம் இல்லைங்களா, பொழுது போய் எழுந்திருக்கிறப்போ மறுநாள் விழிஞ்சிருச்சோன்னு கூட ஒரு பயம் இருக்கும்.
1: தூங்கி எந்திரிச்சு பார்க்கும் போது திரும்ப வந்து என்ன சொல்றது, மதியமா காலையில தூங்கி இருப்போம், திரும்ப வந்து மாலை பொழுதுனோடனே சூரியன் வந்து என்ன சொல்றது உதிக்கிற மாதிரி அந்த செவ்வானம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கும் ஏற்பட்டு இருக்கு, நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருக்கும். தூங்கி
2: அதை விட இப்போ ஒரு குழப்பம் இருக்கு ஐயா.
1: என்ன குழப்பம் ஐயா சொல்லுங்க.
2: அதிகமாயிடுச்சு, தூங்கி எழுந்த உடனே உயிரோட இருக்கமா இல்லையாங்கிற ஒரு குழப்பம் தெரியுது. போன் பண்ணி கேட்டுக்கிட்டு கிளியர் பண்ணிக்கிட்டாதான்.
1: அப்படி உங்களுக்கு எஸ்டீமான குழப்பம் இருக்கு, சரிங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு
2: என்ன வச்சுங்களேன், போனை எடுக்கலன்னா ஒருவேளை நம்ம இன்னும் இருக்கமாங்கிற மாதிரி உள்ள ஒரு சந்தேகம் வந்துடுதுங்க ஐயா.
1: சரி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம்.
2: உங்கள்கிட்ட பேசுறேன்னா இல்ல பண்பல பேசலையான்னு கூட குழப்பமா இருக்கு.
1: சரி சரி சரி, ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த நேருக்கு வாய்ப்பு தரலாம் ஐயா.

0: மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் விவிக் பாரதி, தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஓரூரிலிருந்து விஜயபுரம் அக்ரஹாரம் தெருவிலிருந்து ரஹ்மான் பேசுறேன்.
0: ரகுமான் சார்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார். எனக்கு வியாபாரத்துல தான் சார் வியாபாரம் பண்ணிட்டு வந்துருவேன். மனசுல ஓடிட்டே இருக்கும் குழப்பம்.
0: என்ன
1: படிக்கிறதுக்கு வணக்க வழிபாடு செய்வேன், ஞாபகம் மறதியா இருந்தா உடனே வந்துடும் மனசுல. நல்லா அது மாதிரி தெளிவுபடுத்திக்கும் சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
1: உங்களுக்கு
0: வணக்கம். விவிக் பாரதி, தமிழ் பண்பலை.
2: அன்பு சகோதரருக்கு வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: நான் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன கொழுந்திநாதன். எப்படி இருக்கீங்க சகோதரர்?
0: நலமா இருக்கேன் சார்.
2: ஓகே ஓகே ஓகே. எனக்கு என்ன ஒரு பழக்கம் கேட்டீங்கன்னா, அடிக்கடி பயணம் போகும்போது என்ன சொன்னா எந்த பொருட்கள் எடுத்துட்டு போறோமோ அதை மறந்துடுவான்.
0: எடுத்துட்டு போற பொருளை மறந்துடுவீங்க?
2: அதாவது ஒரு லக்கேஜ் இங்க இருந்து சென்னைக்கு வர லக்கேஜோ இல்ல ஒரு ரேஷன் கார்டு அந்த பான் கார்டு இந்த மாதிரி சில முக்கியமான பொருட்கள் பணம் உள்பட
0: அடையாள ஆவணங்களையும் மறந்து அப்புறம் எப்படி எப்படிதான் இது பண்ணுவீங்க? திரும்ப ஞாபகப்படுத்தி எங்க வச்சோமா இல்லையா, எங்க வச்சோம்
2: அப்படின்னு செக் பண்ணுவாங்க. எந்த விருதாச்சலம் வருது ஒரு இடம் பாப்பேன், விருந்தப்பட்டு வரதும் பாப்பேன். அப்படியே அங்க எந்தெந்த ஒரு பெரிய இடம் வருதோ
0: ஒரு ஒரு ஸ்டாப்புக்கும் ஒரு தடவை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது. ஓகே, நம்மளோட இப்ப இதுவெல்லாம் வந்து இருக்கா, உடைமைகள்லாம் இருக்கா, சரியா இருக்கா, எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ட்டு. சூப்பர் சார், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். ஸோ நிறைவாக நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவிக் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் இங்கிருந்து?
3: குருநாதன்.
0: குருநாதன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
3: அந்த கட்சி இப்ப வந்து காலத்துக்கு டாக்டர் வைக்கிறது வழக்கம், காலத்து வந்து அழுக்குப்படுறதுக்காக கத்து பின்னாடி திரும்ப அந்த கத்திப்பு தருது ரெகுலராக இருக்காது, மாற்ற முடியல.
0: அதான் சார், அதுதான் குழப்பம் உங்களுக்கு. கட்சி தான் குழப்பம் அப்படின்ட்டீங்க. மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: வாழ்த்துக்கள்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவிக் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
4: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சுபா சுப்பிரமணியம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு குழப்பம் விளைவிக்கக்கூடியது?
4: குழப்பம்
0: தானே.
4: நான் ஒரு தடவை வெளியூர் போகும்போது பேக்கெல்லாம் எடுத்துட்டு
0: போயிட்டேன்.
4: அப்ப கைபேசியோடைய சார்ஜரை நான் எடுத்து வச்சு நினைப்பாவே நான் போயிட்டேன். பேருந்து நிலையத்தில் போய்
0: பாக்கறேன், குழப்பம் ஆயிடுச்சு. எடுத்து வச்சா நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
4: வாழ்த்துக்கள், நன்றி.
0: ஸோ நிகழ்ச்சியில் ஏதாவது என்ன சொன்னா, சார்ஜர் எடுத்து வச்சோமா இல்லையா அப்படின்றதாம்பா குழப்பம் அப்படின்னு சொன்னார். சரிங்க, மகிழ்ச்சிங்க. 5:54 கடந்து போயிட்டுருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். ஸோ நிறைவு, அதாவது இந்த நிகழ்ச்சியில் பூந்தின்ற நிகழ்ச்சியோட நிறைவு நேராக யார் வராங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டை கேட்டு முடிச்சிடலாம். நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் நான் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு நேயர், வணக்கம் விவிக் பாரதி, தமிழ் பண்பலை.
5: மாலை வணக்கம் சார்.
0: சீதா அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன் சார். சின்ன பையனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும் சார். அவர் வந்து மதியம் தூங்கிட்டு ஈவினிங் டயத்துல காலையில ஸ்கூல் போற ஞாபகத்துல பிரஸ்ல பேஸ்ட் வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டாப்ல. நானும் எங்க பெரிய பையன் சிரிச்சுட்டே இருந்தோம். பிள்ளைய கூப்பிட்டாடா கூப்பிட்டாடா, அவன் பொழுது விழுந்துச்சு ஸ்கூல் போற ஞாபகத்துல பிரஸ் பண்ண போறான்டா. இருங்கம்மா, அவன் என்னதான் பண்ணிட்டு வரான் பாப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சார்.
0: குழப்பா குழப்பத்திலே இருந்துட்டாரு.
5: லைட்டு போடல, இருட்டா இருந்தது. போய் பிரஸ் பண்ணிட்டு வந்துட்டாப்ல சொல்றோம். சொன்னதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் அடி விழுந்தது சார்.
0: இதை விட்டீங்க,
5: இப்ப நினைச்சாலும் காமெடியா இருக்கு.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து முகநூல் பக்கத்து வழியாகவும் ஃபோன் கால் வழியாகவும் அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி தான் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, கிடைச்சிருக்காது. ஸோ அந்த நேயர்களுக்கு மீண்டும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தில் நாம் இருக்கோம். ஸோ ஒரு பாட்டு, அட்டகாசமான ஒரு பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் உங்களை நீ கொரோனா நிகழ்ச்சியில் 8 மணிக்கு சந்திக்கிறேன். ஸோ எந்த படத்திலிருந்து பாட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பாட்ஷா திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வைரமுத்தோட வரிகளில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம் சொல்றது ஆர்ஜே ரேகா ஆனந்த். நிலையத்தில் நேரம் ஆறு மணி. இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காண்பதே மனித பிறவியின் பயன் என்றார் அப்பர். உன்னை மலரெடுத்து அர்ச்சிக்கலாம் என்றால் அந்த மலரும் நீயே அந்த மலர்

எங்கும் நீயே இருக்கிறாய் என்று பாடியவர் தாயுமானவர். இப்படி எங்கும் என் நிலையிலும் காணும் இறைவனான் இறைவனை நம் திரை இசையிலும் பலவாறாக போற்றி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல்களின் அணிவகுப்பாக நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி.

0: நிகழ்ச்சியின் முதலாக அகத்தியர் திரைப்படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல் இது. நெல்லை அருள்மணி எழுதிய பாடல், இசை கொன்னக்குடி வைத்தியநாதன்.
1: முழு முதற் பொருளே முத்தமிழ்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து அதிசய திருடன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை எஸ் தட்சிணாமூர்த்தி, பாடலை இயற்றியவர் தஞ்சை என் ராமையா தாஸ்.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராஜகாளியம்மன் திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக கே.ஜே. ஏசுதாஸ் பாடிய பாடல் இது. பாடலுக்கு இசை வி. தட்சிணாமூர்த்தி.

தெய்வீக மனம் கமழ ஒழித்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக தாயை உனக்காக திரைப்படத்திற்காக பி வசந்தா பாடிய பாடல் இது. கண்ணதாசன் இயற்றிய பாடல், இசை கே வி மகாதேவன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை. தொடர்வது 6:30 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று RSS இயக்கத்தின் நூற்றாண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை அவர் வெளியிட்டு பேசினார். இந்நூலின் முதல் பிரதிகளை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர்.

0: RSS இயக்கத்தின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் எடுத்துக் கூறியிருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: இந்த நூலை வெளியிடுவது, இந்த வெளியீட்டில் பங்கு பெறுவதும் துணை ஜனாதிபதி என்கின்ற நிலையில் மட்டுமல்ல, இது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை, மனிதனாக எனக்கு மிகப்பெரிய பெருமையை தருகின்ற நிகழ்வாகத்தான் நான் இதை கருதுகிறேன். எதை செய்தாலும் அதை பற்றி அதிகமாக வெளிப்படுத்திக் கொள்ளாமல் பயணத்தை தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பண்பாடு. தினந்தோறும் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வுகளை நீங்கள் குறிப்பேட்டில் எழுதிக்கொண்டே வாருங்கள். எதிர்காலத்தில் அதை புத்தகமாக கொண்டு வருவதன் மூலமாக இன்றைய அரசியலை நாளை இளைஞர்கள் சரித்திரமாக எண்ணி பார்ப்பார்கள். எதிர்கால சந்ததியர்கள் உண்மையான சரித்திரமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற புத்தகங்கள் இன்னும் பலது வர வேண்டும், சரித்திரமாக்கப்பட வேண்டும்.
0: உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இளம் பட்டதாரிகள் எளிமையாக நடந்து கொள்வதோடு சவால்களை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து தத்தமது துறைகளில் முன்னோடியாக உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் மிக முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
2: இதர நாடுகளுடன் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாட்டுலதான் அதாவது ஒரு விதமான ஸ்டெபிலிட்டி இருக்கு. 7.8% குரோத் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஸ்ரீபெரும்புதூரோ ஒரகடமோ இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கார் மேனுபேக்சரர்ஸ். இங்கிருந்து உலகத்துக்கு மொபைல் போன் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்துதான் நடந்துட்டு. யூனியன் பட்ஜெட்ல 26-27 எஜுகேஷன்ல பெண்கள் முன்னுக்கு வரணும்ன்றதுனால ஒவ்வொரு மாவட்டத்திலயும் பெண்களுக்கு ஹாஸ்டல் கட்டுறதுக்கு பட்ஜெட்ல ப்ரொவிஷன் கொடுத்தோம். பிளஸ் இன்டெலக்சுவல் லேபர், இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம ஒரு தொழிலும் நடக்க போவதில்லை. அந்த AI ட்ரைனிங்கும் கொடுக்கறதுக்கான சென்டர்ஸ்.
0: தமிழ்நாடு அரசுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் இடையே 15,300 கோடிக்கும் அதிகமான முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உதிரிபாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின் கட்டமைப்பு உபகரணங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும், உலகின் பல பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தூர், அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திடவும், நீர்நிலைகள், கால்வாய்கள், மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும், தூர்வாரும் பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழைநீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் மோட்டார் பம்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தட்டுப்பாட்டை போக்க பொது தொகுப்பிலிருந்து 1,500 MW மின்சாரம் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின்சார உற்பத்தி குறைந்ததால்தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மின் தடையை போக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார்.
3: கடந்த ஒரு வாரத்துல வந்து மின்சாரம் வந்து நமக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. ஏன்னா காற்றாலை மின்சாரம் வந்து குறையும். செப்டம்பர் மாதம் வந்து காற்றின் அளவு வந்து குறையறதுனால காற்றாலை மின்சாரம் வந்து குறைய ஆரம்பிக்கும். கடந்த வருடம் இதே டைம்ல ஒரு 16,000 MW இருந்த டைம்ல இப்போ வந்து 19,000 MW, 3,000 MW அதிகமா இருக்கிற காலகட்டத்தில் இன்றும் பாத்தீங்கன்னா காற்றாலை மின்சாரம் மேலும் ஒரு 1,500 MW குறைஞ்சனால இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து கூடுதலாக ஒரு 1,500 MW வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் இப்ப செஞ்சு முடிக்கப்பட்டது. காற்றாலை மின்சாரத்தில் குறைந்த ஒரு 1,500 MW சீர் செய்யறதுக்காக வெளியிலிருந்து பொது வகுப்புல இருந்து நம்ம 1,500 MW கூடுதலாக மின்சாரம் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய்து முடித்திருக்கு. கடந்த 3 நாட்களாக முழுவதும் சீரமைக்கப்பட்டது. 2,000 MW நம்ம வாங்குறதுல இருந்து சீரமைக்கப்பட்டது. எங்கேயும் வந்து மின்சார தட்டுப்பாடு இல்லை. நார்மல் இஷ்யூனால வர பவர் ஃபெயிலியர்ஸ் தவிர்த்து மின்சார

0: தட்டுப்பாடுகள் காரணமாக இல்ல, அங்க ஏதாவது மிஸ்டேக்னால வர்றது மட்டும்தான் இருக்கு, மத்தபடி எதுவுமே இல்ல. அது இல்லாம நம்ம வந்து சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன தோங்க இருக்கும் அது எல்லாத்தையும் அதோட பணிகள்லாம் நடைபெற்று வருகிறது. அப்ப இன்னும் ஒரு சில மாதங்கள்ல லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் போடுறதுக்கான வேலைகளையும் முழுசாக துவங்கி அதுக்கான பணிகளையும் செய்வதற்கான வேலைகளையும் செய்யும்.
1: மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் தங்களது கட்சி இரட்டை நிலைப்பாடு ஏதும் எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். தாவேக்கு அரசு மேற்கொள்ளும் அனைத்து முடிவுகளையும் ஆதரிக்க முடியாது என்றும் அவர் கூறினார். நில ஒருங்கிணைப்பு சட்டம், புதிய பல்கலைக்கழக சட்டம் போன்றவற்றை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு சண்முகம் வலியுறுத்தினார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஈடு செய்யும் விதமாக வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தெரிவித்துள்ளார். எனினும் அவசர அலுவல்களை மேற்கொள்ள ஏதுவாக அரசு கருவூலங்கள் மற்றும் வங்கிகள் குறிப்பிட்ட அளவு பணியாளர்களோடு செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், திருவண்ணாமலை, திருப்பூர், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் காலை உணவுத் திட்ட விரிவாக்கப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் 2,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு மற்றும் அவசரகால முன்னெச்சரிக்கை குறித்த செயல்முறை ஒத்திகை நடத்தப்பட்டது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், ஒருகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இந்த வேளை 6:40 104.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
4: என் விருப்பம்.
3: ஆம் நண்பர்களே, இந்த வேளையிலிருந்து 7 மணி வரை என் விருப்பம் நிகழ்ச்சியில் நமக்கு பாடல்கள் வர காத்திருக்கிறது. நேற்றை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்று கிடைத்திருக்கும் பல பொருட்களில் முக்கியமான பொருட்களாக என்னென்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொறி, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் இன்னும் சில விஷயங்களும் இருக்கும், தேங்காய், அப்புறம் முக்கியமானது அதுலேயே முக்கியமானது பழம், வாழைப்பழம், இன்னும் சில பழங்களும் இருந்திருக்கலாம். அதில் அதிகமாக கிடைச்சது வாழைப்பழம். இதெல்லாம் சாப்பிட்டு கொண்டாடிருப்போம். பழம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது தோட்டங்கள். தோட்டங்கள்லேருந்து தான் அந்த பழங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இங்கேயும் ஒரு

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் வாலியினுடைய வரியில் சங்கர் கணேஷ் இணை இசையில் அந்த அட்டகாசமான பாடல் எங்க சின்ன ராசா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 பாட்டுக்கு
2: எல்லாருக்கும் வணக்கங்க. நான்

அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: ஆறு மணி 46 நிமிடம் தொட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாம் வந்து 47 தொட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: என் விருப்பம்.
0: விழா காலங்கள் அப்படின்னாலே உடைகள் முக்கியத்துவம் பெறும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டுச்சொக்கா, பட்டு பாவாடை இதெல்லாம் அப்படி பல பலன்னு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் குழந்தைங்க விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு பல பெற்றோர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு போராடுவாங்க. சில நேரங்களில் அது எளிமையாக நடந்துடும், சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அதில் முக்கியமான விஷயம் கடந்த பாடலில் சொன்ன மாதிரி இந்த பட்டுப்பூச்சி. பட்டுப்பூச்சி தான் அந்த பட்டெல்லாம் வந்து நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறதுல பெரும்பங்கு வகிக்கிறது. ஒரு பாட்டில் வரும், அதாவது நெசவாளி நல்லா ஊரே நல்லா உடுத்துறதுக்கு உடையை வந்து தயார் பண்ணுறாங்க, ஆனாலும் அவங்க உடுத்துறதுக்கு ஒரு வேட்டி கூட இல்லை அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா முகநூலில் நீங்கள் பதிவு போட்டிருக்கேன், நான் போட்டிருக்கேன், அந்த பதிவு கீழே நீங்கள் போட்டு விடுங்க. என்ன பாட்டு என்ன பாடம் தெரிஞ்சால் போடுங்க, ஓகேங்களா? இந்த குழு அதுதான். அதாவது ஊருக்கே உடையை நெய்யக்கூடிய நெசவாளி தனம் உடுத்துறதுக்கு ஒரு வேட்டி கூட இல்லை அந்த நிலைமையில் இருக்கார்ன்ற மாதிரி வரைக்கும் வரும். என்ன பாட்டு ரஜினி பாட்டு அப்படிங்கிறது உங்களுக்கான குழு, கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அங்கே போடலாம், சரிங்களா? இப்போ எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பட்டுப்பூச்சி வந்துச்சு இல்லை, அந்த பட்டுப்பூச்சிக்கே ஒரு ஆடையை உடுத்துனா எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும்.

ரங்கா ரங்கா ரங்கா ரங்கா ரங்கா.

0: மலேசியா வாசுதேவன் பி சுசீலா குரல்களில் வாலியினுடைய உரையில் சங்கர் கணேஷ் இணை இசையில் அந்த அற்புதமான பாடல் என்ன படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம், ரங்கா படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 6:53 53 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் என் விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை கொஞ்சம் கொஞ்சமாக எட்டி கொண்டிருக்கிறோம். 6 மணியிலிருந்து பதிவுகளை போட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுடைய பதிவுகளை இப்போ நம்ம படிச்சிடலாம். யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க? பிரமிளா தமிழ்ச்செல்வன், உழைப்பாளி இல்லாத நாடுதான், உழைப்பாளி படத்திலிருந்து தாங்க அந்த பாட்டு. பல பேர் தான் உடுத்த நெசவாளி நூல் நெய்கிறான், ஆனாலும் அவன் உடுத்த வேட்டி இல்லை யார் கேட்குறா, அந்த மாதிரி பட்டுப்பூச்சிக்கு ஆடை உடுத்தி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி அந்த பாட்டில். சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பர்வதவர்தினி, மாலை வணக்கம், பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி திரையசையில் ஒழிக்கக்கூடிய பக்தி பாடல்கள் எல்லாமே அருமைன்னு இருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்களும் வந்து என் விருப்பம் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அதன் பிறகு வந்திருக்கக்கூடியவர்கள் மேலப்பேடு தயாளன், அவங்களும் வந்து பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து வெங்கடேசன் டால்ஃபின் அப்படிங்கிற பேரில் வந்திருக்காங்க, ஐயப்பாக்கம் வெங்கடேசன். ஓகே, என் விருப்பம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள், உழைப்பாளி இல்லாத நாடு தான் எங்கே இல்லை அந்த பாட்டு தான். சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நீங்களும். அதுக்கப்புறம் சி முகமது பிலால் அயனாவரத்துலேருந்து வந்திருக்காங்க, இன்றைய பாடல் அருமை அப்படின்ட்டு இருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரிலேருந்து சந்திரமுகி பாட்டு தேவடா தேவடா பொறுமை அந்த பாட்டில் இருக்குமா அப்படின்னு இருக்கிறாங்க. இல்லையே, ஆனால் ரஜினி பாட்டு தான், அதுலேயும் கூட அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். ஆனால் நான் சொன்னது துல்லியமாக அந்த உழைப்பாளி பாடத்தில் வரக்கூடிய அந்த இது தான், அதாவது அதில் தான் ரியலாக அந்த வரிகள் அப்படியே இருக்கும். ஓகே சூப்பர், நல்ல முயற்சி, 100 மார்க் கொடுங்க அப்படின்ட்டு இருக்கிறீங்க. 100 மார்க்கு போகிற அளவில் நான் பெரிய ஆள் இல்லை, நீங்களே மார்க் போட்டுக்கிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடியவங்க மதுரை சோ சண்முக சுந்தரம், மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு யார் அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான், வேறு யாரும் இங்கே இல்லை. நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நமக்கு எப்படி பல விஷயங்கள் சந்தோஷமாக பாட்டு கேட்கும்போது இந்த மனசெலாம் சந்தோஷமாக இருக்குதோ, நல்ல பாடல் கேட்கும்போது கை சில நேரங்களில் தானாக தாளம் போடும். சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, சிலருக்கு. அந்த சிலரில் நானும் ஒரு ஆள். சரி, சிலர்னு சொல்லுவேனா, பலர்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த பலரில் நானும் ஒரு ஆள். தாளம் போட்டு பாட்டு கேட்டால் தான் சந்தோஷமாக இருக்கும். இங்கேயும் ஒரு தாளம் இருக்குது, அந்த தாளம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ராகம் இருக்குது. அந்த ராகம் எங்கே இருக்குது தெரியுமா? உள்ளுக்குள்ளே இருக்குது, நெஞ்சுக்குள்ளே.
1: இதுதான் காதலா?

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள் புலமைப்பு தன் வரியில கே பாக்யராஜ் அவருடைய இசையில அந்த அற்புதமான பாடல் இது நம்ம ஆளு படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:37 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். இந்த வேளை 7 அப்படின்னாலே மணி 7 ஆச்சு, ஆனால் 7 ஆனதுக்கு அப்புறமும் ஊரே அடங்கி தூங்கினதுக்கு அப்புறமும் இன்னும் சில விஷயங்கள் எனக்கு மனசுக்குள்ளே போகலை அப்படின்றாங்க. ஏன் போகலை, எதனால் போகலை கேட்டுருவோம்.

ஏஜே யேசுதாஸ் வர்ணலதா குரல்கள் வாலியினுடைய வரியில இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில சின்னத்தாயி படத்துக்காக அந்த அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.

ஏழு மணி ஆறு நிமிடம் 24 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வழியில் திரைகானம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த சிற்பம் வடிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல ஒரு வரைஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியை வச்சுக்கிட்டு அதை அப்புறம் முப்பரிமாண இதில் அதை வந்து சிலையாக மாற்றுவாங்க. அந்த மாதிரி வரைந்து வைத்த சிற்பம் தான் உருவமாக மாறுகிறது. அதை வந்து சித்திரம் அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ நம்ம வச்சுக்கலாம். ஒரு சித்திரத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை உருவமாக கொடுக்குறாங்க. அதில் பல விஷயங்களில் சிற்பங்கள் வந்து நடன காட்சிகள் அசைவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு சித்திரம் இருக்குது, அந்த சித்திரம் இப்போ ஆடப்போகுது. எங்கே ஆடப்போகுதுன்னா அம்பலத்தில் வந்து ஆடப்போகிறது. கேட்டுருவோம் எப்படின்னு.

0: மனோஜ் சித்ரா பானுமதி குரல்களில் வாலி வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் செம்பருத்தி படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம். ஏழு மணி 12:56 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் திரைக்காரணத்தில் அடுத்து அழகு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா இடத்துலயுமே இருக்கு, இந்த பாட்டுக்குள்ளயும் இருக்கு.
1: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழக

0: ஜானகி குரலில் முதல்ல 30 நொடிக்கு வெறும் குரலில் கேட்கும்போது எவ்வளோ இனிமையாக இருந்துச்சுல்ல. அந்த பாடல் வாலியினுடைய வரியில், இளையராஜாவினுடைய இதமான இசையில், தேவர் மகன் படத்துக்காக கேட்டு முடித்தோம். இப்போ இனி 7:15 நிமிடத்திற்கு தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவு அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. மேகாலயாவை தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அசார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், உலக நாடுகள் பரஸ்பர நலன் கருதி ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் வெளியுறவு கொள்கைகள் குறித்த ஆராய்ச்சியை வலுப்படுத்தவும், விண்வெளி, இணைய பாதுகாப்பு மற்றும் பிற முக்கிய தொழில்நுட்பங்களை

0: மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளம் அறிஞர்களுடனான ஒத்துழைப்புகளை உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்திகள், விவசாய சமுதாயத்தின் பாரம்பரிய திருநாளாக கொண்டாடப்பட்டு வரும் நுவாகாயி பண்டிகையையொட்டி நாட்டு மக்களுக்கு தமது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். குடும்ப ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், நட்பு ஆகியவற்றின் சிறப்புகளை உணர்த்தும் இந்த திருநாளில் பரஸ்பரம் நல்லெண்ணத்தையும் நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்துவோம் என்று கூறியுள்ளார். மகிழ்ச்சி, அமைதி, முன்னேற்ற பாதையில் மக்கள் நடைபோட வேண்டுமென வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உழவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு தங்களது அறுவடையை கொண்டாடும் இந்த நாளில் மக்களிடையே ஒற்றுமை உணர்வு தழைத்தோங்கட்டும் என்று கூறியுள்ளார். இந்த திருநாள் சமூக நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவோ அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் புதுதில்லியில் இன்று கையெழுத்தானது. உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் தில்லி முதலமைச்சர்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இந்த திட்டத்திற்கான மொத்த செலவில் 90% மத்திய அரசு வழங்கும் என்றும் எஞ்சிய 10% நிதியை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். சர்வதேச ஜனநாயக தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக கட்டமைப்பில் அனைத்து தரப்பு மக்களின் பங்கேற்பு, சமத்துவம், அரசியல் சாசன மாண்புகள் மற்றும் இணக்கமான அணுகுமுறை போன்ற உயரிய கொள்கைகளுடன் இந்தியா தனது ஜனநாயகத்தை போற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஜனநாயக திருவிழாவில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், எவ்வித பேதமும் இன்றி அனைவரின் குரலுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பன்னெடுங்காலமாக பாதுகாத்து வரும் இந்தியாவின் ஜனநாயக மாண்புகளை எதிர்கால சந்ததியினருக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 6வது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2 தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31 வரை நடைபெற உள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுப்புற தூய்மையை பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவது, அன்றாட பழக்க வழக்கங்களில் மாற்றங்களை கொண்டு வருவது, மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தரவாரியாக பிரித்து ஆக்கப்பூர்வமான பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு 6வது சிறப்பு தூய்மையே சேவை இயக்கம் நடைபெற இருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகாலயா மாநிலத்தின் தொலைதூர பகுதிகளிலும் வசிக்கும் மக்களுக்கு நவீன மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்யும் வகையில் நடமாடும் மருத்துவ சேவை பிரிவுகளை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா இன்று தொடங்கி வைத்தார். ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் 2 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 93 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைவார்கள் என்றார். குறிப்பாக மலை கிராமங்களில் வசிப்போருக்கு அடிப்படை மருத்துவ உதவிகள் வழங்கப்படுவதுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். குறிப்பாக தொற்றா நோய்கள் பரவாமல் தடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்றும் திரு கான்ராட் சங்மா தெரிவித்தார். கேரளத்தில் நிலவும் மின்சார பற்றாக்குறைக்கு தீர்வு காண போர்க்கால

கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில மின்துறை அமைச்சர் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பற்றாக்குறையை சமாளிப்பதற்காக கூடுதல் விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குவது குறித்தும் மாநில அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். மின்சார பற்றாக்குறை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் திரு சன்னி ஜோசப் தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் உள்ளிட்ட அமைப்புகளால் நடத்தப்பட்ட ஆள்சேர்ப்பு தேர்வுகளை ரத்து செய்து அம்மாநில அரசின் உத்தரவுக்கு எதிரான தடையை நீட்டித்து மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி திரு தீபக் ரோஷன் தலைமையிலான அமர்வு, இது தொடர்பாக மாநில அரசின் பதிலை 48 மணி நேரத்திற்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. வழக்கின் அடுத்த விசாரணை வரும் 18 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது ஆஜரான

0: ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மாநில அரசின் வழக்கறிஞர் இதுகுறித்து மாநில குற்ற புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் விவரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் உளவு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அவரது இருப்பிடம் பற்றி சரியான தகவல் தருவோருக்கு 70 லட்சம் பாகிஸ்தான் ரூபாய் வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மசூத் அஸ்ஹார் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பிடிபடாமல் பாதுகாக்கும் நோக்கிலேயே பாகிஸ்தான் இதுபோன்ற தகவல்களை பரப்பி வருவதாக தீவிரவாதத்திற்கான நிதியுதவி தடுப்புப் படை குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானை ஆளும் தாலிபான் நிர்வாகமும் பாகிஸ்தான் வெளியிட்ட தகவலை மறுத்துள்ளது. மசூத் அஸ்ஹார் பாகிஸ்தானில்தான் இருப்பதாகவும் ஆப்கானிஸ்தான் உறுதிபட தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது கூட பகவல்பூர்தால் அவர் பதுங்கியிருந்ததாக ஆப்கான் உளவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா சீனா இடையிலான வர்த்தக பிரச்சினைகள் குறித்து இரு நாடுகளும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விநியோக சங்கிலியில் காணப்படும் சவால் மற்றும் கட்டமைப்பு ரீதியான சமச்சீரற்ற தன்மை குறித்து பேச்சு நடத்தி வருவதாக கூறினார். வர்த்தக பற்றாக்குறையை சரிசெய்து எல்லை தாண்டிய வணிகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஆராயப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது முதற்கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடைபெறும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். பஞ்சாப், ஹரியானா, தில்லி, குஜராத்தின் கட்ச், தமிழகம், தெற்கு உட்புற கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், சிக்கிம், அசாம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மேகாலயா மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார், ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு சூறைக்காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சிக்கிமின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் ஒருசேர மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஒடிஷாவின் அறுவடை திருநாளான நுவாகாயி பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷாவு அணைக்கட்டு திட்ட ஒப்பந்தம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. மேகாலயாவில் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான நடமாடும் மருத்துவ சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தொடங்கி வைத்தார். ஜெய்ஷே முகமது தீவிரவாத இயக்கத் தலைவர் மசூத் அஸ்ஹார் ஆப்கானிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில திரைகானம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். தூக்கத்திலிருந்து கண் விழிக்கிறது பல வகை, அதாவது அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு மற்ற வேலையை பார்க்கறது ஒரு ரகம். இன்னொன்று, அலாரம் அடித்த அப்புறமும் ஓகே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எந்திரிப்போம் அப்படிங்கிறது இரண்டாவது ரகம். இன்னமும் இருக்குது, அலாரம் அடித்து அது ஒட்டுமொத்தமாக எவ்வளோ லூப் மோடில் போயிட்டு கடைசி வரைக்கும் இதுக்கு மேலே என்னால் அலாரம் தடிக்க முடியாது ரசான்னு அதுவே கதற அளவுக்கு தூங்குறவங்க இன்னொரு ரகம். இன்னும் சில ரகங்களும் இருக்குது, அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம். இதையும் தாண்டி ஒரு புனிதமான ரகம் இருக்குது, அதாவது என்னென்னா 4 நாளைக்கு முன்னாடி நான் தூங்கி எந்திரிக்கிறது எப்படி அப்படின்னா, பாய் ஓரமாக ஏதோ ஒரு பூச்சி இறந்து போய் கிடந்துருக்கிறது போல இருக்குது. அந்த பூச்சியை மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போகிறதுக்காக 40 எறும்பு பயலுக வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த பூச்சியை தூக்கிட்டு போகிறதுக்காக முயற்சி எடுத்து போயிருக்காங்க போல இருக்குது. அவங்க மேலே தெரியாமல் கையோ காலையோ போட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே நறுக்கு நறுக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் கூட முதல்ல ஏதோ கொசுதான்னு பார்த்தா அடிக்கடி கடிக்கிற அந்த வலி தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பயப்பிள்ளைங்க தான் கடித்து வச்சுருக்கிறாங்க. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எறும்புகள் என்னை எழுப்பி விட்டது. இப்படி கண்விழிக்கிறது பல ரகம். இங்கேயும் ஒருவர் கண்விழிக்கிறார், எப்படி கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த அற்புதமான பாடல் தெய்வ வாக்கு படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை கேட்டு இணைந்து மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை கானம். இந்த வேளை 7:30 இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ள மனோகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், நமது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள். 1909 செப்டம்பர் 15 நடராஜன் பங்காரு அம்மாள் தம்பதியினருக்கு பிறந்தவர். முதல்ல பிஏ பட்டம், அப்புறம் எம்ஏவும் படித்தார். தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் புலமை பெற்றவர் அறிஞர் அண்ணா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என முழங்கியவர். 1962 பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். 67-69 முதலமைச்சராக பணியாற்றியவர் அறிஞர் அண்ணா. 1957-62 எம்எல்சியாக தமிழக மேல்சபை உறுப்பினராக காமராஜர் காலத்தில் பணிபுரிந்தவர். 1969 இறந்தார் அறிஞர் அண்ணா. அந்த காலத்தில் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து போராடியவர், நிறைய கதைகள் கட்டுரைகள் எழுதியவர். அவருடைய முதல் திரைப்படம் நல்ல தம்பி. இதில் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், கூட்டுமுறை விவசாயத்தை 1948 செய்யணும்னு வலியுறுத்தி இருக்கிறார். மனோகரன் சார், என்ன ஒரு தொலைநோக்கு சிந்தனை பார்த்தீங்களா? ஜமீன்தார் முறையையும் இந்த படத்தில் எதிர்த்திருப்பார். அதுக்கப்புறம் வேலைக்காரி, ஓர் இரவு போன்ற படங்களுக்கு கதை வசனம் அறிஞர் அண்ணா தான் எழுதினார். மிகப்பெரிய சமூக மாற்றத்தை தமிழகத்தில் தனது பேச்சாலும் மூச்சாலும் உழைப்பாலும் கொண்டு வந்த பெருமை இவருடையது. சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தது அண்ணாவின் அரசு தான். அவருடைய பிறந்த நாளான இன்றைய தினம் அவரை நினைத்து பார்ப்பது நமது கடமை. அவருக்கு குருவாயிருந்தவர் தந்தை பெரியார். நாளை மறுநாள்

0: ஏழாம் தேதி பெரியாரின் பிறந்தநாள். இந்த இருவர் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, இருவரும் நமது மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள். பெண்களுக்கு சம உரிமை, சமூக பொருளாதார முன்னேற்றம் போன்றவற்றுக்காக குரல் கொடுத்தவர்கள் இந்த உத்தம தலைவர்கள். தலைவன் என்பது தமிழ்ச்சொல், எஜமான் என்பது வடமொழிச்சொல். இப்படி தமிழ் பற்றையும் ஊட்டியவர் அறிஞர் அண்ணா. 1948 சொல்லப்பட்ட கூட்டு பண்ணையம்தான் இப்போது ஒருங்கிணைந்த பண்ணையம்னு சொல்லப்படுது. ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் ஒன்று சேர்ந்து செயல்படணும். இப்போ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்லாம் துவக்கியிருக்காங்களே, விவசாயிகளிடையே ஒரு கூட்டு முயற்சி. சாகுபடியில் ஆரம்பித்து அறுவடை விற்பனை வரை எல்லாரும் ஒன்று சேர்ந்து செயல்படுறாங்க. அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இப்போ. அதே போல் குறுகிய கால பயிர்கள் சாகுபடி, நீண்ட கால பயிர்கள் சாகுபடி, மரப்பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து செய்தால் ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று கை தூக்கிவிடும். அதனால தான் இப்படிலாம் சேர்த்து சேர்த்து செய்யுங்கன்னு அந்த காலத்திலேயே அறிஞர் அண்ணா போன்றவர்கள் சொன்னாங்க. இந்த காலத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோகரன் சார், கடைபிடிக்க வேண்டியது நமது பொறுப்பு. முயற்சி திருவினையாக்கும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா.
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
4: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
5: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: இந்த வேளை 7:35:20. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 104 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
7: வணக்கம் இசை உள்ளங்களே,
8: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: ஆம் நண்பர்களே, இந்த வேளையிலிருந்து 7:55 வரைக்கும் இன்னும் ஒரு 20 நிமிஷம் பாடல்கள் வர காத்திருக்கிறது. எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவு போட்டிருக்கேன், அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். ஓகே, உடைகள் பல வகை. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த காவல்துறை இராணுவ வீரர்கள்லாம் உடுத்தக்கூடிய உடைகள் இன்னும் வலுவானவை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, துப்பாக்கி தோட்டாக்கள் துளைக்காத அளவுக்கு வலுவானவை. பாதுகாப்பு அந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதில் சாஃப்ட் ஆர்மர், ஹார்ட் ஆர்மர் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மென்மையான அந்த ஹேண்ட்கன் கை துப்பாக்கிகள்லாம் பயன்படுத்தக்கூடியவங்க அந்த மாதிரி மென்மையான உடைகள் அணிவாங்க. ரொம்ப பெரிய பெரிய அளவில் ஆயுதங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஹார்ட் ஆர்மர்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடினமான உடைகளை அணிவாங்க. எதுக்கு இப்போ இது அங்கே போகிறோம் அப்படின்னா, பாடலில் ஒரு ஹீரோ இருக்கிறார். அந்த ஹீரோவுக்கு வந்து துப்பாக்கியே தொலைக்காது, எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காது அப்படிங்கிறார். ஒருவேளை இந்த மாதிரி உடைகளை போட்டிருந்தால் நிச்சயமாக தொலைக்காமல் இருக்கலாம். ஆனால் என்ன பாட்டு, ஏன் அப்படி சொல்கிறாரு, கேட்டுருவோம். பாடல் இதோ.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் அபூர்வ சகோதரர்கள் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப

0: சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: ஏழு மணி 42 நிமிடம் 27 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்தாச்சு, இன்னும் ஒன்று ரெண்டு பாடல் வரும். அதை வச்சு நீங்கள் எந்த பாதையில் போகுதுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா முகநூலில் போடுங்க. இப்போது கடந்த பாடலில் சொன்னோம்ல, தோட்டா துளைக்காத ஆடைகளை உடுத்தக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, ரொம்ப தீவிரமான பாதுகாப்பு சூழலில் இருக்கக்கூடியவங்க, இல்லை ஏதோ யாருக்கோ பிரச்சனை வரும்போது தன்னையும் காத்துக்கணும் மற்றவங்களையும் காத்துக்கணும் அப்படிங்கிற சூழலில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி உடைகளை போட்டுக்குவாங்க. இப்போ எது சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி உடைகளை அணிந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி, அது இருக்கட்டும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது அதில் அவங்க வந்து தன்னை யார் கவனிக்கிறார்கள், நாம் யாரை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில், அதாவது உளவு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, யாராவது நம்மளை கவனிக்கிறாங்களா, ஏதாவது பிரச்சனை நடக்க போதா அப்படிங்கிறத கவனிச்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, ஏன்னா மக்களை காக்கணும் அப்படின்னா பல விஷயங்கள் செய்யணும் இல்லையா. இராணுவ வீரர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, பல கோணங்கள்லையும் யோசிச்சுட்ருப்பாங்க, எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நமக்காக கண் விழிச்சு. சரி, எதுக்கு இது அங்கே இப்போ அங்கே போகிறோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் உளவு பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும், அதெல்லாம் தடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இங்கேயும் ஒருவர் உளவு பார்க்குறாங்க, ஏன் பார்க்குறாங்க, எதுக்கு பார்க்குறாங்க கேட்டுருவோம்.

ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் தேவாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் பாஞ்சாலங்குறிச்சி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். ஏழு மணி 50 நிமிடம் 17 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பாட்டும் பயணம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டும். யாராவது சரியாக கண்டுபிடிச்சு பதிவு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். முகநூலில் கருத்து பதிவுகளை போட்டிருக்கக்கூடியவங்க எசக்கி தங்கம், குட் நைட் சூப்பர் சாங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் ஓரம் அப்படிங்கிற சொல் இடம்பெற்ற பாடல்கள் அப்படின்னு சொல்லி காட்டோரோ முதட்டோரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க. நல்ல டெக்னிக்காக இருக்குது. அடுத்த வாட்டி இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்யூச்சரில் எப்பயாவது இந்த வரிசையிலும் பாடல்கள் வரும், ஆனால் இப்போ அது கிடையாது. சரி, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன் திரைகாணத்தில் பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் குளஞ்சிநாதன் அவங்க வந்து இனிய இரவு வணக்கம் சொல்லி பாடல்கள் தொடர்ந்து கேட்டு வந்துட்டுருக்கேன், நன்றி மகிழ்ச்சி அப்படின்ட்டு இருக்காங்க. வருண் சிவா நிகழ்ச்சிக்கு எனது இனிய மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி திரைக்கான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. குமார் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. கோவில்பட்டியிலிருந்து கலை துரைராஜன், சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன் வந்திருக்கேன், திரைக்கானத்தை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுவும் சின்னத்தாய் படத்தில் வந்து செம்பருத்தி, அப்போ சின்னத்தாயி செம்பருத்தி இந்த படப்பாடல்கள்லாம் சூப்பருங்க, தேவர் மகன்லாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ரெட்டில் சையத் பாஷா நிகழ்ச்சி சூப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ் அவங்களும் வந்து உழைப்பாளி படத்தில் அந்த பாட்டு ஒன்று கேட்டிருந்தோம்ல அதை வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர், நீங்களும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த நிகழ்ச்சிக்கான பாடல் வந்து எந்த பாதையில் போச்சு அப்படிங்கிறத இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. ஏன்னா நான் ஓப்பனாக வைக்கவே இல்லை. பாடல்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புலி அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாவது வந்திருக்கும். அன்னத்தை ஆடுறார் அதில் வந்து புலின்னு ஒரு வார்த்தை வரும். சிங்கம் புலி கரடி கண்டா அப்படின்னு அதுலேயும் புலின்னு ஒரு வார்த்தை வரும்.

இப்போ வரக்கூடிய பாட்டிலையும் வழக்கமாக புலி தானே மற்ற உயிரினங்களை வேட்டையாடும், இப்போது புலியவே ஒரு உயிரினம் வேட்டையாடுகிறது, அது பாட்டுக்குள்ளே வரும் கண்டுபிடிச்சிங்க, அவ்வளோதான். புலி அப்படிங்கிற வார்த்தைகள் பாடல்களுக்குள்ளே எங்கேயாவது வந்திருக்கும், அதுதான் இன்றைக்கி நம்ம கேட்டோம் பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வந்துட்டுருக்கு.

0: ரஞ்சித் சுசித்ரா குரல்களில் பா விஜயனுடைய வரியில் மணிஷ் சர்மாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் போக்கிரி படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: வணக்கம் இசை உள்ளங்களே
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: இந்த வேளை 7:55, 10:00. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
2: ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் கோவலம் நாடகம் நடந்தது, எங்கள் மதுரையில் நடந்தது. அதில் ஒரு முக்கியமான கட்டம், கண்ணகி கிட்ட சிலம்பு வாங்கிக்கிட்டு அதை விற்கிறதுக்காக மதுரை நகருக்கு புறப்படுறான் கோவலன். அந்த சமயத்தில் கண்ணகி பாடுற மாதிரி ஒரு நாடக பாடல் நாடக ஆசிரியர் எழுதினது. அது என்ன பாட்டுன்னா, மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு மண்ணா போகாதீர் என்று அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. இதுதான் அந்த பாட்டு. இதை கண்ணகி வந்து மேடையில் பாடின உடனே கூட்டத்தில் சலசலப்பு. நம்ம ஊர்லேயே வந்து நமக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு மா பாவியோர் கூடி வாழும் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன தைரியம் அப்படின்னு எல்லாம் குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்ப்பு குரல் அது பாட்டுக்கு வர வர அதிகமாக போட்டுது. கொண்டுக்கிட்டு வா அந்த நாடக ஆசிரியரை, எழுதுனது யார் அப்படின்னு ஒரே சத்தம் கூச்சல். வேறு வழி இல்லை. மெதுவாக மேடைக்கு வந்தார் அந்த நாடக ஆசிரியர். 4 பக்கத்திலிருந்தும் கேள்வி கணைகள். மக்களை பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார் அந்த நாடக ஆசிரியர். மா அப்படின்னு சொன்னால் திருமகளாகிய லட்சுமி அப்படின்னு அர்த்தம். பா அப்படின்னா கலைமகளாகிய சரஸ்வதி. வி அப்படின்னா மலைமகளாகிய பார்வதி. மா பாவியோர் அப்படின்னா திருமகளும் கலைமகளும் மலைமகளும் இவங்க மூவரும் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 பேரும் வாழ்கின்ற மதுரை புனிதம் நிறைந்தது, சகல செல்வங்களும் நிறைஞ்சது. அப்படிப்பட்ட ஊரில் நான் வந்து அணிந்து கொள்ளும் இந்த சாதாரண சிலம்பை யார் வந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கண்ணகி அப்படி சொல்கிறா. அதை நினச்சி தான் நான் எழுதினேன். ஆகவே மதுரையை வந்து ரொம்ப சிரமப்படுத்தணும், ரொம்ப மோசமாக எழுதணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, பெருமைப்படுத்தணும்னு நினச்சி தான் அப்படி எழுதினேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம். இந்த விளக்கத்தை கேட்டதும் எல்லோரும் ரொம்ப சமாதானம் ஆகிட்டாங்களாம்.

0: இப்படி விளக்கம் கொடுத்த அந்த நாடக ஆசிரியர் யார் தெரியுமா? அவர்தான் தமிழ் நாடக உலகின் முதல் ஆசான் சங்கரதாஸ் சுவாமிகள். அவருக்கு வந்து நகைச்சுவை உணர்வும் அதிகம். 1920 திருநெல்வேலியில் அவர் தங்கியிருக்கிறார் நாடகம் நடத்துறதுக்காக. அவர் தங்கியிருந்த வீட்டில் கொசு மூட்டைப்பூச்சி அதிகமாக இருந்திருக்கு, அவரால் தூங்கவே முடியல. அவர் அனுபவித்த தொல்லைகள் ஒரு பாட்டாக உருவாச்சு. வேடிக்கையாக ஒரு பாட்டு எழுதினாராம். மூட்டையும் கொசுவும் ஒரு வீட்டிலே மீட்டிங் போட்டால் முன்னே நிற்க யாரால் முடியும்? கொசு மோகன ராகம் போல சத்தம் போட்டு முன்னே நின்று செய்திடும் யுத்தம். இதை வந்து மறுநாள் நாடகத்தில் கோமாளி வேஷம் போட்ட ஒரு சிறுவனை விட்டு பாட வச்சுருக்கார். எல்லாரும் சிரித்து ரசித்தாங்களாம். சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து கல்யாணமே பண்ணிக்கல, துறவி மாதிரியே வாழ்ந்திருக்கார். தமிழ் நாடக கலைக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணிட்டவர் அவர். 1922 நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் புதுச்சேரியில் அவர் வாழ்க்கை முடிஞ்சுது. அப்போ அவருக்கு வயசு 55. சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக ஆசிரியர் மட்டும் இல்லை, மேடை நாடக இயக்குனர், தயாரிப்பாளர், அவரே ஒரு சிறந்த நடிகர். ஒரு தடவை சாவித்திரி நாடகத்தில் இவர் யமதர்மனாக வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறார். நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த கருவுற்ற ஒரு பெண்மணிக்கு பயத்தினால அங்கேயே குழந்தை பிறந்துட்டு தான். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவர் இந்த வேஷம் போடுறப்போலாம் ஜனங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம். அதாவது அப்படி யாராவது பயப்படுறவங்க இருந்தால் கொஞ்சம் கண்ணை மூடிங்க அல்லது எழுந்திரிச்சு போடுங்கன்னு. நடிப்புன்னா அப்படியில் இருக்கணும். இந்த காலத்தில் நடிகர் ஒருத்தர் சொன்னார், சார் நான் இந்த நாடகத்தில் நடிக்கிறப்போ முகத்தில் நவரசங்களையும் காட்டி நடித்தேன், உணர்ச்சிகளையெல்லாம் என் நல்லா காட்டி நடித்தேன், அப்படி இருந்தும் ஜனங்கள் வந்து கல் எடுத்து மேடையில் வீசிவிட்டாங்க சார் அப்படின்னார். நாடகத்தில் உங்களுக்கு என்ன வேஷம் அப்படின்னு கேட்டாங்க, செத்து கிடக்கிற பணமாக நடித்தேன் சார் அப்படின்னார்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நானும் இத்தோடு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு அருமையான நாளில் அழகான தருணத்தில் நாம் சந்திக்கலாம். இனி 8 நீ கோரி நாள் நிகழ்ச்சியில் இதை விட மகிழ்ச்சியாக உங்களை வச்சுக்கிறதுக்காக ஆர்ஜே நாகராஜ் காத்து கொண்டிருக்கிறார். அவரோட நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். இப்போதைக்கு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு.

0: எட்டு மணி ஆயிட்டிருக்கு. 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணையவிருக்கிற இந்த நிகழ்ச்சி 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: நீ போரினாய்.

8 மணி 1 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் அஜய் நாகராஜ். நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். அன்பவர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், அனைத்து நேயர்களும் பங்கு பெறணும் அப்படின்றதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் என்ற விதியின் கீழே நம்ம இப்போ பயணிச்சுட்ருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் புது நேயர்கள் பங்கு பெறலாம். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில்

0: நீங்கள் பங்கு பெற்றிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முகநூல் பக்கத்துக்கு போங்க, போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நிகழ்ச்சியில் புது நேயர்கள் நீங்கள் இணையணும்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2838 9871 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கி நாம் இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு புகைப்படம் நம்ம பார்த்த உடனே அது நமக்கு மனசுக்குள்ளே என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, அந்த புகைப்படத்தில் இருப்பது வந்து ஒரு முகம் அல்ல, ஒரு மனிதர் அல்ல, ஒரு மனுஷங்களோட அந்த நினைவுகள் தான் ஒரு புகைப்படத்தை நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு வரும். அந்த மாதிரி ஒரு பழைய புகைப்படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த மறக்க முடியாத நினைவுகள் என்ன, அதாவது அந்த காலத்துக்கு நம்ம திரும்பி போக முடியாது. சில ஆண்டுகள் இருக்கலாம், சில வருஷங்கள் இருக்கலாம், பல வருஷங்கள் பல மாதங்கள் முன்னாடி ஒரு பழைய ஒரு புகைப்படம், அந்த புகைப்படத்தை எடுத்துக்கும் பொழுது அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த மனிதர்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நினைவு வரும் இல்லைங்களா? அந்த நினைவு என்ன, அதை பற்றி நாம் பேச போகிறோம். நம்ம பழைய காலத்திற்கு, கடந்த காலத்திற்கு நம்மளால் திரும்பி போக முடியாது, ஆனால் அந்த நினைவுகளை நாம் ஒரு தடவை மீண்டுருவாக்கம் செய்யலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பழைய, ஒரு மிக பழமையான ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வருது? அது அந்த பழைய புகைப்படம் போது அதனுடைய கலர் மாறி இருக்கலாம், ஆனால் வந்து அந்த நினைவுகள் என்பது பசுமரத்தாணி போல் நம்ம மனசில் எப்பயுமே நீங்காத இடம் பிடிச்சிருக்கோம். அந்த மாதிரி உங்கள் மனசில் நீங்காமல் இடம் பிடித்த அந்த நினைவுகள், அந்த மனிதர்கள், அந்த முகங்கள் யார், இதை பற்றி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும், நீங்களும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2952 0853 மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க, கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்
0: சார். யார், எங்கிருந்து?
1: ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டது.
0: அது பழைய புகைப்படம், மறக்க முடியாத நினைவு. உங்களுடைய நினைவு எந்த புகைப்படம், யாரோட நினைவு அது?
1: அது எங்க அம்மா அக்கா நாங்கெல்லாம் ஒரு படத்துக்கு எடுத்திருந்தோம் படம். அப்போ வந்து படத்தை பார்த்துட்டு தியேட்டருக்கு போயிட்டு அப்புறம் இந்த ஸ்டுடியோவில் வந்து எடுத்தோம் நாங்கள். அது அப்போ எங்கள் அக்கா அம்மா எல்லாமே வந்து எடுத்திருந்தோம். அந்த பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு நினைக்க வரும். அதில் எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அப்பா வந்து எடுக்க முடியல அந்த புகைப்படத்தில், அதனால அவங்க தான் நாங்கள் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
0: ஆச்சரியமா இருக்காது. அம்மா அக்கா தங்கச்சியோட அதாவது அந்த ஃபேமிலியா இருந்து அந்த நினைவை நீங்க வந்து இப்ப நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: ஆமா சார், எங்க அப்பா அந்த படத்துல இல்லைன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அப்பா இல்லையேன்றதை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க.
1: ஆமா, எனக்கு 22 வயசுல எங்க அப்பா இருந்தாங்க. நான் தான் எங்க வீட்டுல லாஸ்ட் பையன். ஆனா எங்க அப்பா கூட எங்கெங்கயோ தேடினே அந்த காலகட்டத்துல வந்து போட்டோ எடுக்காம இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா எல்லாமே எடுத்த படம் தான் அந்த படம். நல்லா இருந்தது.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்து.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: சத்யநாராயணன், பெரம்பலூர் பேசுறேன்.
0: சத்யநாராயணன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: படம் கேட்டிருக்கீங்க. என்னுடைய பள்ளி நாட்கள்ல 1960-62 காலகட்டத்தில் எடுத்த புகைப்படங்கள், நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் மல்லம்பலம் போயிருந்தோம் கோயில போது பள்ளியில.
0: ஓகே.
2: அந்த புகைப்படம் உப்பும் என்கிட்ட இருக்கு. அதுல பார்க்கும்போது அந்த நண்பர்கள்லாம் யார் யார் எங்க இருக்காங்களோ எந்த இருந்து எனக்கு ஒரு மனசுல நினைவுகள் ஓடும். அதுல ஒருத்தரே ஒருத்தர் மட்டும்தான் இப்போ இன்னும் தொடர்பு இருக்காரு. மற்ற அந்த குரூப்ல இருக்கிற 10-12 பேர் யாருமே இப்போ தொடர்பு இல்லை. பட் இருந்தாலும் அந்த அவங்களை பார்க்கும்போது அந்த பள்ளி நினைவுகள் ஞாபகத்துக்கு வரும் எனக்கு.
0: அதுதான் பார்க்கும்போது நம்ம அந்த நினைவுகள் தான் வரும். ஏன்னா அவங்களோட தொடர்பு கொள்ள முடியாது, வெவ்வேறு
2: யார் எங்க இருக்காங்கன்னு தெரியாதே.
0: எங்க இருக்காங்கன்னு தெரியல,
2: தெரிஞ்சாலும் வந்து மலையாச்சு. ஆனால் தெரியாது, பட் ஒருத்தர் மட்டும் தொடர்பு இருக்காரு இப்போ.
0: அதுதான் அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது அந்த ஒட்டுமொத்த நினைவுகளும் உங்க அப்படியே மனசுக்குள்ள அப்படியே வந்து போகுது. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒளி அளவு

0: வச்சுட்டு பேசினா சிறப்பா இருக்கும்.
1: சொல்லுங்க
0: ஐயா, யார் எங்க இருந்து?
1: சார், கும்பகோணத்துல விஸ்வா டெய்லர் பேசுறேன்.
0: விஸ்வா ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
1: சொல்லுங்க சார்.
0: அதாவது பழைய ஒரு புகைப்படம், அந்த புகைப்படத்துல வந்து மறக்க முடியாத நினைவுகள், எந்த புகைப்படம், யாரு உங்களால இன்னும் மறக்க முடியல?
1: சார், 1985 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். 41 வருஷம் ஆயிடுச்சு. அதுல வந்து எங்க மனைவிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நெக்லஸ் வாங்கி போட்டு போட்டோ எடுத்தோம். அது வந்து இன்னும் என்னால மறக்க முடியாத ஒரு
0: நிகழ்ச்சி.
1: பிளாக் தான்,
0: பிளாக் அண்ட் ஒயிட் படம் வந்து இன்னும் மறக்க முடியாத நினைவா இருக்கு. அது திருமண நாள் எடுத்தது. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் கூடிய அடுத்த நேர் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து?
2: ஐயா, திருபுவனத்துல இருந்து சேவியர் ஐயா. நலமா இருக்கீங்களா
0: ஐயா? நலமா இருக்கையா
2: ஐயா. என்ன தலைப்பு என்ன ஐயா?
0: தலைப்பு வந்து என்ன, பழைய புகைப்படம், மறக்க முடியாத நினைவுகள். அதாவது ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது அந்த ரொம்ப பழசு, பட் ஆனா அந்த பள்ளிக்காலம் அது போல அந்த புகைப்படத்தை பார்க்கும் போது அந்த நினைவு, இவங்க இல்லையே. அது ஒரு சில மனிதர்களை வந்து நம்ம என்னன்னா நம்ம இது பண்ணிருப்போம், பட் அவங்கள வந்து இப்ப இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவரோட பேசிய அந்த வார்த்தைகள் இருக்கும், அந்த சூழ்நிலை, அந்த சிச்சுவேஷன் இருக்கு இல்லைங்களா, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், ஒரு சேடான இருக்கும், ஒரு துக்ககரமான இது, ஓகே, அந்த ஃபீலிங்ஸ், எந்த நினைவு உங்களால மறக்க முடியல இன்னும்?
2: ஆமாங்க, அதான் எங்களுடைய ஃபாதர், எங்க அப்பாவையா, எங்க அப்பா வந்து அதாவது எங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்போ இறந்தவனையா அந்த புகைப்படத்தை அங்க வச்சிருக்கேன். அவங்கள வந்து கடவுள் மாதிரி வணங்கி அவங்கள வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். பாத்துக்கிட்டே வணங்கிட்டே இன்னும் கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவளை பாசமா அது மாதிரி வளர்த்தாங்க. அத பாசமா வளர்த்து எங்களை படிக்க வச்சு எங்களை ஆளாக்கி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். அதனால வந்து அவங்க அந்த அந்த கடவுளை பார்த்து கடவுளை கடவுளாவே அங்க நினைச்சு எங்க அப்ப வாங்கி வணங்கிட்டு வர்றேன். வணங்கிட்டு வந்து அந்த கட்டீரையும் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி நம்ம பெற்று எடுத்து வளர்த்து நம்ம இந்த நிலைமையில இருக்கமே என்று வளர்ந்துட்டு இருக்கேன்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றிங்க.
0: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செல்வம் சார்.
0: செல்வம் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன்
0: சார். சொல்லுங்க சார்.
3: எனக்கு வந்து 1983 மூணாம் வகுப்பு படிக்க சொல்ல எடுத்தது சார். புகைப்படம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் அது. அப்போ டீச்சர் ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க எல்லாம் சேர்ந்து மொத்தம் கும்ப உக்காஞ்சி எடுத்தது
0: குழு புகைப்படம் எடுத்தது.
3: ஆமா ஆமா, எப்படி ஒரு 40 வருடம் ஆயிட்டு இருக்கு நினைக்கிறேன்.
0: 40 வருடம்,
3: 43 வருடம்
0: ஆயிடுச்சு.
3: இருக்கு வச்சுன்னு இருக்கேன் அந்த.
0: சூப்பர் சார்,
3: அந்த நினைவாக.
0: சூப்பர், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி நன்றி நன்றி.
0: பாத்தீங்களா, 40 வருஷம், அதாவது என்னம்மா ஒரு எப்படி சொல்கிறது, 40 வருஷங்கள் அந்த நினைவுகள் அப்படியே கடத்தி வந்திருக்கும் போது, ஆனால் இப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறது, அந்த சின்ன வயசுக்கு போயிட்டு அந்த பள்ளி பருவம், கூட இருந்த நண்பர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி அந்த நினைவுகள் நினைக்கும் போது அப்படியே பசுமையாக இருக்கும் இல்லைங்களா. வருஷங்கள் போயிடுச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது, ஆனால் அந்த நினைவுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு, வருஷம் போயிடுச்சு, அதெல்லாம் தெரியாதுல்ல. சரிங்க, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ.
0: வணக்கம், யாருங்கிறது?
4: வணக்கம் சார், தர்மபுரிலிருந்து சிவா பேசுறேன் சார்.
0: சிவா சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
4: சார், 1982 எனக்கு மேரேஜ் ஆச்சு சார்.
0: சரிங்க சார்.
4: அந்த மேரேஜ்ல ஒரு போட்டோ கூட எடுக்கல. ஆனா இன்னொருத்தர் ஒருத்தர் போட்டோ எடுத்து அதை எங்கிட்ட காமிச்சாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார்.
0: மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நம்மளால எடுக்க முடியல, பட் ஆனா இன்னொருத்தர் எடுத்து அதை நமக்கு காமிக்கும் போது, அந்த
4: அது இன்னைக்கே நினைச்சு பாருமா, அவர்கிட்ட செல்ஃப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ வாங்கி வச்சிருக்கேன் சார்.
0: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி நன்றி சார, வாழ்த்துக்கள் சார்.
0: நிகழ்ச்சியில் நீயும் அடுத்த நீயர். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க
5: சார். மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜபு. சுரேஷ்குமார் சார், நல்லா இருக்கீங்களா?
0: சுரேஷ் சார், நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள்கிட்ட பேசினதுக்கு.

0: மகிழ்ச்சி சார். தலைப்பு கேட்டீங்களா சார்?
1: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்க சார், எந்த பழைய புகைப்படம் உங்கள் மறக்க முடியாத அந்த நினைவு பெட்டகத்தில் அப்படியே இருக்கு நினைவா?
1: என்னோட ஃபாதர், எங்க அப்பா தான் மறக்க முடியாத ஒரு இது சார்.
0: அப்பா?
1: ஆமா சார். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் படிக்கிறப்பே அப்பா இறந்துட்டாங்க. சின்ன வயசுல நல்லா பாசமா இருப்பாங்க என் மேல, தங்கச்சி மேல, தம்பி மேல. இந்த ப்ளஸ் ஒன் படிக்கப்ப இறந்துட்டாங்க சார்.
0: சரிங்க.
1: அப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ கோயில்ல சைக்கிள் அழைச்சிட்டு போவாங்க. அந்த சைக்கிள்ல போறப்ப அப்பாவோட போறப்ப அந்த நினைவு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நினைவு எல்லாம் இப்ப மறக்க முடியாது சார்.
0: அந்த சைக்கிள்ல அந்த போட்டோவை பார்க்கும் போது அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டது, அந்த குலதெய்வ கோயில்ல மொட்டடிக்கும் போது இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும்போது அதெல்லாம் மறக்க முடியாத பசுமையா இருக்கு.
1: ஆமா சார், அட்வைஸ் பண்றதுல ரொம்ப அவங்க சொல்றது ஒன்னு ஒவ்வொரு விஷயமும் அப்படியே மனசுல அது ஆழமா பதிஞ்சிருக்கு சார்.
0: பதிஞ்சிருக்கு
1: ரொம்ப.
0: சரிங்கய்யா, மகிழ்ச்சியா நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி.
0: நிறைய நேயர்கள் அவங்க கால் பண்ணியிருக்காங்க, அப்பாவோட நினைவுகள், அம்மாவோட நினைவுகள், ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி பல்வேறு நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்க, நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எந்த திரைப்படத்திலிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா காசி திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு. ஹரிஹரன் பாடியிருக்காரு. மு மேத்தா அவருடைய வரிகளில், இளையராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டிணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

0: 8:20 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலைகள் நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பழைய புகைப்படம் அதை பற்றி தான். பழைய புகைப்படம், மறக்க முடியாத நினைவுகளும் பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பழைய புகைப்படம் நம்ம கையில் கிடைக்கும்போது, அட இந்த நாள் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு, அந்த ஒரு சிரிப்பான ஒரு அழகான, இப்படிலாம் இருந்துச்சுல்ல, நான் அன்றைக்கி இதை பண்ணல, அவங்க இதை எனக்கு பண்ணாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு அழகிய நினைவுகள் இருக்கும். சில தருணங்களில் இவரெல்லாம் எங்கே போனாங்க, இந்த மனிதர்கள் எங்கே போயிட்டாங்க, இவங்களாம் நம்ம பார்க்கலையே, இருக்கலாம் இல்லை நம்மை விட்டு சென்றிருக்கலாம் அப்படின்னும் போது மனசு கொஞ்சம் அமைதியாகும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பழைய புகைப்படத்தை பார்க்கும்பொழுது என்னென்ன நினைவுகள்லாம் வருது அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துணும்னு நினச்சிங்கன்னா, புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952-0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838-9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கால் பண்ணிகிட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து?
1: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத். ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் ஐயா, தலைவி கடிங்களா?
1: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா
0: ஐயா? நலமா இருக்கேன்
1: ஐயா. நிகழ்ச்சி எல்லாம் அருமை,
0: மகிழ்ச்சி ஐயா.
1: பழைய படம் தானே சார்?
0: ஆமா ஐயா.

0: நிறைய ஒரு புகைப்படம், ஆனா மறக்க முடியாத நினைவுகள்.
1: மறக்க முடியாததான் அந்த சரோஜா தேவி.
0: நீங்க படத்துக்கு போறீங்க, நான் சொன்ன படம் வந்து உங்களுடைய போட்டோஸ். நம்ம போட்டோ பார்ப்போம். ஆ, நீங்க இப்ப திரைப்படம் இல்ல, படம்.
1: படம், படம், பழைய போட்டோ. பழைய படம்னாவே அண்ணா, லால் பகத் சாஸ்திரி, எல்லாம் பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்தா இன்னைக்கும் அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிற மாதிரியே தெரியும் சார். நேரு, நேரு, அதே மாதிரி புக்தர் கையில புக்கு வச்சுருவேன்.
0: நீங்க உங்களுக்கு வந்து அந்த தேச தலைவர்களுடைய படங்களை பார்க்கும் போது அந்த மனிதர்கள் எல்லாமே இப்ப இன்னும் இருக்காங்க அப்படின்ற
1: மாதிரி. அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.
0: சரிங்க ஐயா, மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நிகர். வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.

0: நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நிகர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை
1: நண்பருக்கு. வணக்கம்.
0: வணக்கம்.
1: அடையாளம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
0: வணக்கம்.
1: ரொம்ப சூப்பரா இருக்குது, நீங்க வந்தாலும் ரொம்ப குஷியா இருக்கு சார் கேக்குறதுக்கு.
0: மகிழ்ச்சி.
1: அருமையா இருக்குது பாடல்கள், நல்ல பாட்டு வச்சீங்க காசில.
0: சரிங்கய்யா,
1: நல்லா இருக்கு கேக்குறதுக்கு.
0: சரிங்கய்யா, தலைப்பு கேட்டீங்களா?
1: இந்த வயசுல எங்க பசங்க எல்லாம் சேர்ந்து போட்டா இருக்கு சார். எங்க பசங்க மொத்தம் மூணு பேர், பையன் நாலு, நானும் எங்க வீட்டுல மொத்தம் ஒரு ஆறு பேர் சார். 40 வருஷம் ஆயிடுச்சு சார். என் பொண்ணுக்கு வயசு 40 ஆயிடுச்சு, எனக்கு 65 போகுது சார். அந்த படம் எடுத்துட்டு அப்படியே உண்டங்க இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார். அது எடுத்து எடுத்து பார்க்கலாம், அந்த ஞாபகம் மறக்க முடியாத ஞாபகம் சார்.
0: 40 வருடங்களை பின்னோக்கி அடிச்சுட்டு போகுது அந்த நினைவுகள்லாம் உங்களுக்கு.
1: வயசு 40 வயசு ஆயிடுச்சு சார்.
0: சரிங்க, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்களை.
1: நன்றி
0: ஐயா. நன்றி.
1: மகிழ்ச்சி.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒளி அளவு குறைச்சிட்டு பேசினா சிறப்பா இருக்கும். வணக்கம். யாருங்க
2: வந்துட்டு? வணக்கம், நுழம்பூர்ல இருந்து கிருஷ்ணதாஸ் பேசுறேன்.
0: கிருஷ்ணதாஸ் சார், தலைப்பு
2: கேட்டீங்களா? கேட்டேன், தலைப்பு கேட்டேன். போட்டோ பத்தி கேட்டீங்க. எனக்கு அதுல ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்கு. எனக்கு என்னோட பிஎஸ்சி பிசிக்ஸ் குரூப் போட்டோ இருக்கும் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் போட்டோ.
0: ஆமா.
2: அப்ப வேலிடிட்டி ஃபங்க்ஷன் அப்ப எடுத்தாங்க அந்த போட்டோ. அப்ப வந்து எனக்கு வந்து 25 ரூபா வேலிடிட்டி ஃபங்க்ஷனுக்கு தரணும். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த குரூப் போட்டோ சாஃப்ட் காப்பி கிடைச்சது. அதை வச்சு பாத்துக்கிட்டு இருப்பேன், வீட்டுலாம் காட்டிட்டு, என் பசங்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் காட்டிட்டு. ஆஃப்டர் 1983 டிகிரி முடிச்சேன். எனக்கு கிடைச்சது வந்து இப்பதான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது.
0: 2-3 தசாப்தங்களுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு.
2: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா, வச்சிருக்கேன் இந்த சாஃப்ட் காப்பி. இப்ப வந்து
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: இனிமையான வணக்கம்.
0: இனிமையான வணக்கம். யார் எங்கிருந்து? ஐயா, வானொலி பெட்டியின் ஒளி அளவு குறைச்சு வச்சுட்டு பேசினா சிறப்பா இருக்கும். சொல்லுங்க ஐயா.
3: எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த புகைப்படத்தை.
0: ஐயா, உங்களோட பெயர் யார், எங்கிருந்து?
3: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல். சுரேஷ்.
0: சுரேஷ் சார், சொல்லுங்க சார்.
3: இந்த புகைப்படம் வந்து என்னுடைய அம்மா தான் சார். நான் பிறக்கும் போது அவங்க இல்ல. அந்த புகைப்படம் ஒரு 35 வருஷம் பொறுத்து எனக்கு கிடைச்சது. அந்த புகைப்படம் இன்னைக்கும் பாக்குறேன், இப்படிதான் என் அம்மா இருந்தாங்கன்ற உருவத்தை அந்த புகைப்படம் ரொம்ப காட்டுது. அந்த புகைப்படம் பார்க்கும் போதுலாம் என் மனம் அவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு.
0: நம்ம நம்முடைய இருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா.
3: நன்றிங்க வாய்ப்பு கொடுத்தது.
0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
4: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: நாகராஜன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார். தலைப்பு யாருக்கும் சொல்லாம அனுப்பிடுங்க சார். தலைப்பு கேட்காம வந்து அவங்க பேசுறது புரியவே இல்லை சார். ஒண்ணும் தலைப்பு கேட்டு வரவங்களை மட்டும் அலோவ் பண்ணுங்க சார்.
0: சரிங்க
4: சார். அதாவது சார், இப்ப ஸ்கூல்ல நான் படிக்கும் போது 3வது படிப்பு எடுத்து போட்டேன் சார். அதை பார்க்கும் போது அந்த நண்பர்கள் எல்லாரும் ஞாபகம் வருது. ஆனா அந்த நண்பர்களை யாரும் இப்ப பார்க்க முடியல. ஏன்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அது.
0: 40 ஆண்டுகள் கடந்துருச்சு.
4: ஞாபகத்தை நீங்க இப்ப ஞாபகப்படுத்திட்டீங்க எனக்கு.
0: மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
5: பாபராஜ் முகமது இக்பால். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கேன் சார். நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன். நான் வந்து 78 காலேஜ்ல படிச்சேன், பிகாம் கும்பகோணம் காலேஜ்ல. குரூப் போட்டோ எடுத்துட்டோம், 40 பேர் சேர்ந்து எடுத்துருந்தோம். காலேஜ் ப்ரொஃபஸர், எங்க ஸ்டாஃப் எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். அந்த போட்டோ இப்ப பார்க்கும் போது பழைய ஞாபகம் வருதுங்க. 40 பேர் படிச்சு எல்லாம் சேர்ந்து எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் வேலை செஞ்சு எல்லாம் சேர ஆயிட்டாங்கம்மா. அந்த பழைய ஞாபகத்தை நினைவு பத்து மிகவும் நன்றி.

மகிழ்ச்சியா நிகழ்ச்சியில் பங்கெடுத்து, மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கு, வாழ்த்துக்கள். பார்த்தீங்களாங்க, அதாவது 40 வருஷம் 30 வருஷம் பல தசாப்தங்களை கடந்து போனாலும் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அந்த நினைவுகளை ஜஸ்ட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், செகண்டில் வந்து நம்மளை பின்னோக்கி கொண்டு போகுது. அந்த பின்னோக்கி கொண்டு போனாலும் அந்த நினைவுகள் என்பது பசுமரத்தாணி போல இருக்குது. ஓகேங்க, நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை கேட்டு நம்ம மீண்டும் இணைந்திருப்போம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாட்டு, இந்த பாட்டு விட இந்த படம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த ஃபோட்டோவை பற்றி தான் இந்த படமே இருக்கும். சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுப்பாங்க. எந்த படம் அப்படின்னா முண்டாசுப்பட்டி. முண்டாசுப்பட்டி திரைப்படத்திலிருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மையங்கள் வந்து நின்று வேறு சொன்ன காரணங்கள் ஏதோ.

102.3 FM. எட்டு மணி 32 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. 102.3 வெத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கால் பண்ணிகிட்ருக்காங்க, முகநூல் பக்கத்துலேயும் பதிவுகளிட்டிருக்காங்க. முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1984 அவர் 6 வகுப்பு படிக்கும்போது பள்ளி விழாவில் திருக்குறள் ஒப்பியத்தல் போட்டியில் பரிசு பெற்றிருக்காராம். அந்த கருப்பு வெள்ளை புகைப்படம் வந்து அவருக்கு வந்து ஒரு மலரும் நினைவாக இருக்குது. அவருடைய திறமையை அறிந்து கொண்ட அந்த தருணம் அப்படின்னு அதை நீங்கள் நினைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாரியங்கால் கதிரவன் கொலஞ்சனா அதை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தியான்கோட்டை பாரிவல்லல் அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஆண்டிமடம் கார்த்திகேயன் அவர் வந்து அப்துல் கலாம் சாரோட புகைப்படங்களை பார்க்கும்பொழுது அவருடைய கண்டுபிடிப்புகள் அது மீது ஆர்வம் அந்த நினைவு வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு.

0: தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. நாமக்கல் செல்வராஜ் அவர் அவருடைய பள்ளி கல்லூரி நாட்களில் எடுத்த அந்த புகைப்படங்கள் வந்து ரொம்ப நினைவாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மாதவரம் வீரராகவன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெங்களூரில் வந்து கப்பன் பார்க்கில் எடுத்த புகைப்படம் இன்னமும் அப்படியே என்னோடய நெஞ்சில் நீங்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடமாந்தப்பட்டி கிவி ஜெயசீலன் 1976 அவரும் அவரோட மனைவி துணைவியாரும் வந்து எடுத்த திருமண போது எடுத்த படம். கருப்பு வெள்ளை புகைப்படம் வந்து இருக்குது, அம்மா வந்து அவங்க கூட இல்லை, பட் ஆனால் இந்த புகைப்படம் வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த நினைவுகள் வந்து இனிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புண்ணிய மின்மேடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கமலாவர்தனும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் டெல்லியில் படிக்கும்போது பள்ளியில் எடுத்த அந்த ஃபோட்டோ 1970 எடுத்த ஃபோட்டோவாக அது மறக்க முடியாத நினைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பாபு அவரும் வந்து அவருடைய தந்தை அவரோட ஃபோட்டோ வந்து மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெட் ஹில்ஸ்லேருந்து அயத் பாஷா 1972 எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப வந்து நினைவில் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. பெரும் தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த திருமணத்திற்கு அந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியில் எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கும்பகோணம் குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முகநூல் பக்கத்தில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் கவிஞர் சுந்தரமூர்த்தி, பள்ளி ஆசிரியர், பாடலாசிரியர், சென்னை குளத்துறையா. இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் ஐயா.
1: இது 102.3 இங்கே நிகழ்ச்சிகள் எல்லாமே தெவிச்சாத தேனும். எனக்கு வந்து எங்களுடைய திருமணம் வந்து ஒரு 45 வருடங்களுக்கு முன்ன நடந்தது. அந்த போட்டோ வந்து ஹால்ல மாட்டி வச்சிருக்கேன். எவ்வளவு சின்ன சிறு வயசு பாருங்க, அப்ப வந்தது ரெண்டு பேருமே ரொம்ப சின்னவங்களா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்ப அடிக்கடி பாக்குறது, இப்ப கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லைங்களா, அது பார்க்கும்போது அப்படி அப்ப எப்படி இருந்திருக்கோ இப்ப எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறது. அடுத்தது நான் திருவள்ளிக்கேணில வந்து NKT ஸ்கூல்ல இருக்க நேஷனல் ஸ்கூல் பாய்ஸ்ல படிச்சிருக்கேயா. அப்போ அந்த 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த குரூப் போட்டோ எடுத்துக்கணும், வந்து அந்த போட்டோ நான் மாத்தி வச்சிருக்கேன் வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா யாருமே இப்ப தொடர்புல கிடையாது வந்துடுற, எவருமே கிடையாது வந்துடுற. இருந்தாலும் அந்த போட்டோ பார்க்கும்போது அந்த பேர் மட்டும் ஞாபகம் வந்துருது. இப்ப வந்துடுறது எங்க தலைமை ஆசிரியர், தமிழ் டீச்சரு, சயின்ஸ் டீச்சரு, மேத்ஸ் சார், பிடி சார் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு பாக்குறாப்படி இருக்கு. இன்னைக்கு இருக்காங்களோ இல்லையா தெரியல, திருவள்ளிக்கேல
0: நிகழ்ச்சியிலையும் அடுத்த நீயர். வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: கும்பகோணம் துவரங்குறிச்சி, MGR காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சரவணன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: அருமையான தலைப்புங்க. எனக்கு வந்து இது வரைக்கும் வெளியிருந்த தலைப்புகள்ல வந்து இந்த தலைப்பு வந்து ஒரு பூரிப்பா இருக்கு, நிகழ்ச்சியா இருக்கு. அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியல.
0: சொல்லுங்க.
2: அதே மாதிரி சொல்ல போனா ரெண்டு விஷயம் சொல்லுவேன், கேட்டுக்கணும்.
0: சொல்லுங்க.
2: ஒண்ணு வந்து திருடாதே படம் வெளிவந்த போது 1960 வெளிவந்துச்சுன்னு நினைக்கிறேன். கேட்டுக்க1980 இங்க ஒரு பெரிய மகன் நடந்தது கும்பகோணத்துல. அப்போ சமீபத்துல ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது, கும்பா மோகன் வீட்டுக்கு போயிருக்கும் போது, அங்க குடும்பமே அந்த மகத்திருவிழாவில முடிச்சிட்டு அப்படியே புகைப்படம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அந்த 80ல போட்டாவை இன்னைக்கு அவங்களை எல்லாம் பார்க்கும்போது எதிர்த்தியா பார்த்தா அந்த புகைப்படம் எல்லாருமே எனக்கு ரொம்ப பூரிப்பா ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு. இவங்களா அப்படி, சின்ன தம்பி இப்படியா, நடுபையன் இப்படியான்னு எனக்கு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியா மகிழ்ச்சியா இருந்துச்சு. பார்க்க பத்திரமா வச்சிருக்காங்க இன்னைக்கும் அதை கண்ணாடி போட்டு.
0: சூப்பர் ஐயா, மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா.
2: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.

0: ஹலோ
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
0: மன்னார்குடி. மன்னார்குடி,
1: சரிங்கம்மா.
0: மன்னார்குடியிலேருந்து ஜெயந்தி பேசுகிறேன்.
1: தலைப்பு கேட்டீங்களாம்மா?
0: ஆ, கேட்டோம்மா சார்.
1: சொல்லுங்கம்மா, உங்களுடைய மறக்க முடியாத நினைவுகள்.
0: சிறு வயசில் எடுத்த ஃபோட்டோ மறக்கவே முடியல. அஞ்சாவது படிக்கிறப்ப.
1: அஞ்சாவது படிக்கிறப்போ எடுத்த ஃபோட்டோவை இன்னும் மறக்க முடியாமல் நினைவாக இருக்குது உங்களுக்கு?
0: ஆ, சார், இதான் முதல் தடவையே பண்ணுறேங்க சார்.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சிம்மா. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: திருமலிசை குண்டுமேடு விஸ்வநாதன். 2 மாசம் ஆச்சு.
1: சொல்லுங்க ஐயா.
2: கால் பண்ணி
1: விஸ்வநாதன் ஐயா. விஸ்வநாதன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
2: ரொம்ப லோவாக கேட்கு சார்.
1: தலைப்பு கேட்டீங்களா?
2: தலைப்பு கேடும் சார். தலைப்பு கேட்காத இருக்க முடியுமா? 2 மாசம் ஆச்சு லைன் கட்சி. அதாவது சின்ன வயசுல ஒரு 1.5 வயசு 2 வயசு இருக்கும். போட்டா பிடிக்கிறது எங்க சித்தப்பா வந்து அந்த குளிச்சு வச்சு அந்த புக்கா போட்டு எல்லாம் வைப்பாங்க. பவுடர் எல்லாம்
1: போட்டு கண்ணத்துல திருஷ்டி போட்டு எல்லாம் வச்சு
2: குச்சி போச்சு. நேரம் போட்டால எத்தனை போய் ஜட்ஜி கூட போடல, புடிச்சாரு. அந்த நினைவு இன்னைக்கு வந்தது.
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி.
1: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
0: பரவாயில்லை சார், 1.5 மணி நேரமா ட்ரை பண்றேன், ட்ரைல ஏன் கிடைக்க மாட்டேங்குது
1: சார். சரிங்கம்மா.
0: நான் தேவத்தூர் சார்.
1: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
0: கேட்டேன் சார். எனக்கு வந்து எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் கூட அந்த பாசமலர் படம் சார்,
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
3: தஞ்சை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து உதயா.
1: உதயா, தலைப்பு கேட்டீங்களா?
3: கண்டிப்பா. நாகராஜா ஐயா வரும்பொழுது நாம எப்படி வலிமேல் வெளிவைத்து தலைப்பு கேட்டு நாங்க பேச ஆவலர்களும் உற்சாகமும் இருக்கிறோம்.
1: மகிழ்ச்சி ஐயா.
3: அதாவது ஐயா, அந்த நிழல் படம், புகைப்படம் என்பதை விட நிழல் படம் இன்றும் என் வாழ்க்கையில நிஜமான படமாகவே இருக்குது ஐயா.
1: எந்த நிழல் படம் அது?
3: அங்க வாங்க, சூப்பர். அதுதான் நாகராஜ் ஐயா. பெருந்தலைவர் காமராஜர் குழந்தை வந்திருந்த பொழுது அவருடைய அருகில் நின்று நான் எடுத்த அந்த நிழல் படம் 1970 சார் அது. கிட்டத்தட்ட 56 வருஷத்துக்கு முடிவெடுத்த அந்த நிழல் படத்தினுடைய அருமையும் பெருமையும் இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் அந்த நிழல் படத்துடைய சொத்துக்கு ஈடு இணை ஆகாது ஐயா. அதை அப்படியே பிரேம் பண்ணி என்னுடைய அறையில மாட்டி வச்சு பெருந்தளவுல காமராஜர வணங்கிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா நானு.
1: சரிங்க, மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
3: நன்றி ஐயா.
1: வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
4: நள்ளிரவு வணக்கங்கள் நாகராஜரே. நலம், நலமறி ஆவல்.
1: நலமா இருக்கேன் ஐயா, நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நான் நாகர்கோயில இருந்து மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
4: நீங்க கொடுத்த டைட் இருக்கே, நானும் இந்த மாதிரி டைட் நிறைய வந்திருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன். இப்ப என்னோட நினைவில் வந்தது வந்து 1997 சென்னை, அதாவது இந்தோ ஸ்டேடியத்துல இருக்கிற, நேரு இந்தோ ஸ்டேடியத்துல இருக்கிற ஒரு பத்திரிகை பரிசு விழாக்கு நான் போயிருந்தேன். 1997 செப்டம்பர் 27 அப்போ வந்து அந்த விழாவுக்கு வந்து நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் குடும்பம், அபிநேதரசி சரோஜாதேவி குடும்பம், ரெண்டு குடும்பத்தோட இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டேன்.
1: அந்த புகைப்படம் உங்கள் நெஞ்சில் நினைவா இருக்கு?
4: நினைவா இருக்கு. அப்புறம் அவங்க வந்து எந்த பந்தாவும் இல்லாம எங்கிட்ட பழகி பேசின அந்த ஞாபகங்கள்லாம் வந்து ஸ்வீட் மெமரிஸா இன்னைக்கு எங்களை நிழலாடு.
1: மகிழ்ச்சியா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
4: நன்றி, வணக்கம்.
5: நினைவுகளாக இருந்தும் போட்டோ வச்சு போட்டாங்க.

0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: அரியலூர் மாவட்டம், வாழைக்குறிச்சி.
0: உங்க பெயர்?
1: பிச்சப்பிள்ளை.
0: சொல்லுங்கம்மா.
1: நாங்க ஒரு 40 வருஷத்துக்கு வேளாங்கண்ணி போயிருந்தேங்க. அங்க ஒரு போட்டோ எடுத்தோம். பையனுக்கு இப்ப 40 வயசு. அந்த போட்டோ எல்லாம் அப்படியே வச்சிருக்கேங்க.
0: 40 வருடங்களா பாதுகாத்து வச்சிருக்கீங்க அப்படியே பத்திரமா?
1: ஆமா ஆமாங்க. வேளாங்கண்ணில கடற்கரை ஓரமா எடுத்தோம்.
0: மகிழ்ச்சி. சூப்பர். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: பார்த்தீங்களாங்க, அதாவது 40 வருஷம், 50 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம், அதாவது வருஷங்கள்லாம் கணக்கே இல்லைங்க. அந்த நினைவுகளுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு எல்லாரும் அவருடைய நினைவுகளை, அந்த புகைப்படங்களோடு ஒட்டிய அந்த உறவுகள், அந்த உறவுகளோடு இருக்கிற நினைவுகள், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம மீண்டும் இணைவோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திற்காக உன்னி மீனன் பாடல் பாடலை பாடியிருக்காரு. எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: எட்டு மணி 49 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் பங்கு பெற்று காலரில் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. முகநூல் பக்கத்துலேயும் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க. முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா, கும்பகோணத்திலேருந்து குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தேனி ஹரிராம், 1978 அவர் எடுத்த புகைப்படம் தான் இன்னும் அவருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமலிங்கம், அவருடைய பள்ளி பருவத்தில் அந்த குழந்தை பருவத்தில் இருந்த புகைப்படங்களை பார்த்து ரசித்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. முரளி வெங்கடேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. 1991 அவருடைய அம்மாவோடு எடுத்த புகைப்படங்கள், அதாவது அவருக்கு ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த டைமில் வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவருக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளி ராயபுரத்திலிருந்து. கருணாநிதி வீரவண்ணல்லூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவர்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அவர் வந்து அவருடைய தங்கையோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம் வந்து அவருடைய நினைவுகள் நீங்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூடை ரீஜா மனோகரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து? வள்ளியம்மா, எங்கிருந்து பேசுறீங்க?
3: பெருங்குடி சார், சென்னை பெருங்குடி.
2: சொல்லுங்கம்மா, தலைப்பு
3: கேட்டீங்களா? கேட்டேங்க சார். பத்தாவது படிச்செல்லாம் ஆல் டிக்கெட் வாங்குறதுக்காக போட்டோ கேட்டாங்க. அப்பலாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான்.
2: ஆமா,
3: அப்பதான் முதல் முறையா புடிச்சேன்.
2: சூப்பர்மா. எத்தனை வருடங்களுக்கு முன்பு? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? எத்தனை வருடங்களுக்கு முன்பு?
3: 93
2: 20 வருஷத்துக்கு மேல.
3: 30 வருஷத்துக்கு மேல. அப்பலாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான், கலர்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் புடிச்ச போட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்.
2: சூப்பர்.
3: ஸ்கூல் போட்டோ, அது பாவர் சட்டை போட்டு புடிச்சது, இன்னும் வச்சிருந்தேன் சார், மறக்க முடியாது.
2: சூப்பர் மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்மா.
4: பழைய பின்னணி பாடகர் டி எம் சவுந்தரராஜன், தென்னிந்திய குரல் வேந்தர், சினிமா குரல்.
2: சரிங்கய்யா.
4: அவர் கூட சேர்ந்து போட்டோ
2: எடுத்தேன்.
4: அந்த போட்டோ பார்க்கும் போதெல்லாம் அந்த மலரும் நினைவுகள். அவர் கூட
2: நினைவுகளா இருக்கு.
4: அவர் வீட்டுல உட்கார்ந்து பேசினது.
2: சூப்பர் ஐயா, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ.
2: வணக்கம். யார் எங்கிருந்து?
5: வணக்கம், நான் திருவான்மியூர் மீரா.
2: மீரா அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன், கேட்டேன். ஒரு 18 வருஷத்துக்கு முன்னால என் தங்கை எங்க அப்பாவோட ஒரு போட்டோ. இப்ப எங்க அப்பா

0: 18 வருஷம் ஆச்சு. ஒரு கல்யாணத்தின் போது எடுத்துட்டோம் அந்த போட்டோவை. இன்னும் நான் என் அலமாரிலேயே பத்திரமா தினமும் அதை பார்த்து சந்தோஷம்.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: அனிதா, திருவொற்றியூர்ல இருந்து பேசுறேன்.
1: அனிதா அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார். பழைய புகைப்படம் பத்தி பேசுறீங்க. ஸ்கூல் டேஸ்ல, அதாவது நான் 86ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் அந்த மாதிரி படிக்கும் போதெல்லாம் இந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஆனுவல் டேல பிரைஸ் தருவாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் பார்க்கும் போது என்னோட இப்ப பொண்ணுங்க பாத்துட்டு, நீ அப்பா என்ன மாதிரி இருக்க, ஒன்ன மாதிரி இருக்க, அவ்வளவு படிப்பியா, அந்த மாதிரி எல்லாம் பேசும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்,
1: மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சிகளை பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: இரவு வணக்கம் ஐயா.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
3: ஐயா வணக்கம், குருது ராஜேந்திரன் மணக்குடி. ஐயா தலைப்பு சொல்லுங்க ஐயா.
1: தலைப்பு வந்து என்னன்னா, பழைய புகைப்படம் ஐயா. பழைய புகைப்படமும் மறக்க முடியாத நினைவுகளும். ஒரு புகைப்படம் ஆனா அந்த அந்த அது வந்து நிறைய நினைவுகளை நம்ம வந்து அது கடத்தி இருக்கோம்.
3: அதாவது மறக்க முடியாத பதினொன்னாவது கூட கடைசி பேட்ச், பதினொன்னாம் வகுப்பு கடைசி, அதாவது தமிழ்நாடுல, அதுக்கு பிறகு பிளஸ் டூ தான் வருது. அந்த அந்த பள்ளிக்கூடங்கள்ல எடுத்த புகைப்படங்கள் அன்னைக்கு படித்த ஆசிரியர்களும் இன்னைக்கு வந்து எல்லாருமே அரசு துறைகள் இருக்காங்க. நான் ஒரு கார்பரேட் நிறுவனங்கள்ல இருந்தேன். அந்த நினைவுகளை பாத்தீங்கன்னா, அதுல ஆண்களும் பெண் பிள்ளைகளும் எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர படித்த அரசு பள்ளியில படித்து எல்லோரும் உயர்ந்த பதவியில பள்ளிக்கும் பெருமைகளுக்கு எடுத்தாலும் எங்களால மறக்க முடியாது.
1: மகிழ்ச்சியா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
3: நன்றி, நன்றி.
1: நிகழ்ச்சியில் நீயும் அடுத்த நீயர், வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
4: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன் சார்.
1: பொன்ராஜ் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார்.
1: சொல்லுங்க சார்.
4: அதாவது எங்க மச்சான் கல்யாணம் நடந்துச்சு சார், 40 வருஷத்துக்கு
1: முன்ன.
4: அந்த கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா, பந்தல் போட்டு வீட்டு முன்னாடியே தாலி கட்டுவாங்க இல்லைங்களா. அந்த போட்டோவெல்லாம் நான் இப்போ சமீபத்துல போய் பார்த்தேன். எனக்கு அப்படியே ஒரு இப்போ இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பாக்குறது ரொம்ப ரேரா இருந்தது. அவ்வளவு கூட்டம் எல்லாம், அந்த காலத்துல மக்கள் எல்லாம் 40 வருஷத்துல எப்படி இருந்தாங்க.
1: சரிங்க, மகிழ்ச்சியா.
4: அது மட்டும் இல்ல, நான் அந்த எங்க மச்சான் இப்போ தாலி கட்டுறது பின்னாடி கரெக்டா நடுவுல நின்னுகிட்டேன். என் முகம் மட்டும் எல்லா போட்டாலே இருக்கும்.
1: மகிழ்ச்சியா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் ஐயா.
4: நன்றி.
1: சோ, நிகழ்ச்சியோட நிறைவு நேயர், ஏன்னா அடுத்து ஒரு பாட்டை கேட்டு நிகழ்ச்சிய நிறைவு செஞ்சிடலாம். நிகழ்ச்சியில் நிறைவு நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கிறது?
5: கும்பகோணத்திலிருந்து ஜி பிரபாகரன் சார்.
1: பிரபாகரன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டேன் சார். அருமையான நிகழ்ச்சி சார். தலைப்பு வந்து ஒரு 80-90 அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க நினைவுபடுத்துறது உங்களுக்கு பெரிய நன்றி சொல்றேன் சார்.
1: சொல்லுங்க ஐயா.
5: எங்க அப்பாவும் எங்க தாத்தா பொறுத்தவங்க பாத்தீங்கன்னா, அடிக்கடி நான் பாப்பேன் சார், செல்லுல வச்சிருக்கேன். அந்த வயசுல எங்க தாத்தா இருந்த வயசுல பாத்தீங்கன்னா, ஒரு 70-75 வயசுல இருக்கிறப்ப அந்த ஒரு தோற்றம், தலையில முண்டாசு, முறுக்கு வீச, எங்க அப்பா பக்கத்துல பாத்தீங்கன்னா மர்மம், அப்படியே கையை கட்டிட்டு பணிஞ்சு நிக்கிறது, இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கிறாங்களோ அப்படிங்கறதுலாம் நினைவுக்கு வரும்.
1: ஒரு மலரும் நினைவா இருக்கு.
5: அப்படி இருக்கும்போது அந்த அந்த காலகட்டத்துல ஏழ்மையில இருந்தாங்க. இன்னைக்கு வசதி இப்ப வந்தா இதெல்லாம் பாக்குறதுக்கு இவங்க இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அப்பப்ப வரும்
1: சார். சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து
5: சார். இன்னொரு வேண்டுகோள் சார்,
1: சொல்லுங்க.
5: நிகழ்ச்சிக்கு வரும்போது தலைப்பு என்னன்னு கேக்குறாங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் சார். தலைப்பே கேட்காம உள்ள என்ட்ரா வருது, கொஞ்சம் நமக்கு வந்து இவங்க விவரமா பேசுற மாதிரி இருக்கு.
1: சரி,
5: அது கொஞ்சம் அவாய்ட்
1: பண்ணிக்கிறது நல்லது. உங்களோட குறிப்பெடுக்கப்பட்டது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்,
5: நன்றி.
1: ஸோ, நிகழ்ச்சியில் பல்வேறு நேயர்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க, அவங்க நிறைவுகள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. சரிங்க, நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு பாட்டு கேட்டுட்டு இத்தோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து, அதாவது நீ கோலா நிகழ்ச்சியிலிருந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னை நினைத்த திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: இந்த வரலாறு நிகழ்ந்த காலத்துக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் மூவேந்தர்களைத் தவிர சிற்றரசர்கள் 7 புகழ் பெற்று விளங்கினார்கள். அவர்களுக்கு வள்ளல்கள் என்ற பட்டப்பெயரும் வழங்கி வந்தது. அந்த 7 ஒருவன் கொல்லிமலையின் தலைவனான ஓரி என்பவன். இவன் வில்வித்தையில் இணையல்லாத வீரன் என்று பெயர் பெற்றிருந்தான். இவன் தன் வலிய பெரிய வில்லை வளைத்து நாணேற்றி அம்பை விட்டானாயின் அது ராமபிரானுடைய அம்பு 7 தொலைத்தது போல, முதலில் ஒரு புலியை தொலைத்து, பிறகு ஒரு மானை தொலைத்து, பிறகு ஒரு பன்றியை தொலைத்து, பின்னர் ஒரு முயலை தொலைத்து விடுமாம். இவ்வாறு புலவர்களால் அவனுடைய வில்வித்தை திறன் பாடப்பெற்றிருந்தது. அதிலிருந்து அவன் வல்வில் ஓரி என்று குறிப்பிடுவதும் வழக்கமாயிற்று. கொல்லிமலை வல்வில் ஓரியின் மீது அந்நாளில் வலிமை பெற்ற வேந்தனாக விளங்கிய சேரன் கோபம் கொண்டான். அவனை தாக்குவதற்கு திருக்கோவலூர் தலைவன் மலையமான் திருமுடிக்காரியின் துணையை நாடினான். காரியின் வீரம் ஓரியின் வீரத்துக்கு குறைந்ததன்று. அத்துடன் மலையமான் காரிக்கு படை பலம் அதிகமிருந்தது. மலையமான் கொல்லிமலை மீது படையெடுத்துச் சென்று வல்வில் ஓரியை கொன்று அவனுடைய மலைக்கோட்டையையும் நிர்மூலமாக்கினான். அதே காலத்தில் கொல்லிமலையை அடுத்திருந்த நிலப்பகுதியில் அதிகமான் நெடுமானஞ்சி என்னும் குறுநில மன்னன் அரசு புரிந்து வந்தான். வல்வில் ஓரியுடன் அவன் உறவு பூண்டவன். வல்வில் ஓரியை கொன்ற மலையமான் காரியை அவன் பழிவாங்க விரும்பினான். தன்னால் மட்டும் அது முடியாதென்று எண்ணி சோழ மன்னனாகிய கிள்ளி வளவனின் உதவியை நாடினான். மலையமானின் வலிமை அதிகமாகி வருவது பற்றியும் அவன் சேரனோடு தோழமை கொண்டிருப்பது பற்றியும் கிள்ளி வளவனுக்கு கோபம் இருந்தது. எனவே சோழன் கிள்ளி வளவனும் தகடூர் அதிகமானும் சேர்ந்து

திருக்கோவலூர் மலையமானை தாக்கினார்கள். மலையமான் போர்க்களத்தில் வீர சொர்க்கம் எய்தினான். மலையமானுடைய இரு இளம் புதல்வர்களை சோழ நாட்டு வீரர்கள் சிறைபிடித்து வந்தார்கள். மலையமானுடைய வம்சத்தையே அழித்துவிட வேண்டுமென்று கருதியிருந்த அதிகமானும் கிள்ளிவளவனும் அந்த குழந்தைகளை பூமியில் கழுத்தளவு புதைத்து யானை காலால் இடறி கொல்லும்படி கட்டளையிட்டார்கள். மலையமானுடைய வள்ளன்மையை அறிந்து அதனால் பயன் துய்த்திருந்த புலவர் ஒருவர் அச்சமயம் அங்கு வந்து சேர்ந்தார். மலையமானுடைய குழந்தைகளின் உயிருக்காக சோழ மன்னனிடம் மன்றாடினார். வேந்தே, அதோ பார், கழுத்து வரை புதைக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளின் முகங்களைப் பார். அந்த முகங்களில் தவிழும் புன்னகையைப் பார். தங்களை காலால் இடறி கொல்லப் போகிற யானையை பார்த்து அதன் துதிக்கை ஆடுவதை பார்த்து அந்த குழந்தைகள் இதோ வேடிக்கை என்று எண்ணிச் சிரிக்கின்றன. இத்தகைய குற்றமற்ற குழந்தைகளையா கொல்லப் போகிறாய்? அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தன? தகப்பன் செய்த குற்றத்துக்காக குழந்தைகளை தண்டிக்கலாமா என்றார் புலவர். அதை கேட்ட சோழன் மனமாற்றமடைந்தான். தன் கட்டளையை உடனே மாற்றினான். குழந்தைகளை தரையிலிருந்து எடுக்கச் செய்தான். வயது வந்த பிறகு அவர்களில் மூத்த பிள்ளைக்கு திருக்கோவலூர் அரசையும் திரும்பக் கொடுத்தான். அது முதல் நூற்றாண்டு நூற்றாண்டாக சோழகுலத்து மன்னர்களிடம் திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தினர் நன்றியுடன் நட்புரிமை கொண்டிருந்தார்கள். அந்த உறவு சுந்தர சோழர் காலம் வரையில் நீடித்திருந்தது. மலையமான் மகளாகிய வானமாதேவியை சுந்தர சோழர் மணந்து பட்ட மகிழ்ச்சியாக கொண்டிருந்தார். கொல்லிமலை, வல்வில் ஓரி, தகடூர் அதிகமான் இவர்களுடைய வம்சத்தினர் அழிந்துபட்டனர். ஆயினும் அவர்களுடைய கிளை வம்சத்தில் தாங்கள் தோன்றியதாக கடம்பூர் சம்புவரையர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அவர்களுடைய முன்னோர்கள் திருக்கோவலூர் மலையமான் வம்சத்தாரிடம் கொண்டிருந்த பகைமையை சம்புவரையர்கள் மறக்கவில்லை. ஆதலின் மலையமானுடைய பேரப்பிள்ளை சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக முடிசூடுவதை அவர்கள் விரும்பாதது இயற்கையே அல்லவா? ஆதித்த கரிகாலனுடைய அகம்பாவமும் சிற்றரசர்களை சிறிதும் மதியாமல் அவன் நடந்து கொண்ட விதமும் சம்புவரையர்களின் வெறுப்பு வளர்வதற்கு மேலும் காரணம் தந்தது. ஆகையினாலேயே கண்டராதித்தருடைய குமாரன் மதுராந்தகனை தஞ்சை சிம்மாதனத்தில் ஏற்றி வைக்கும் முயற்சியில் சம்புவரையர்கள் ஊக்கமாக ஈடுபட்டார்கள். ஆனால் கரிகாலன் கடம்பூருக்கு வந்த நாளிலிருந்து பெரிய சம்புவரையரின் உள்ளம் சிறிது சிறிதாக மாறுதல் அடையலாயிற்று. அவருடைய செல்வ புதல்வியாகிய மணிமேகலையே அவருடைய மனமாறுதலுக்கு காரணமாயிருந்தாள். ஆதித்த கரிகாலனுடைய உள்ளத்தை மணிமேகலை கவர்ந்து விட்டாள் என்பதற்கு பல அறிகுறிகள் தென்பட்டன. பெண்களை கண்ணெடுத்தும் பாராதவன் என்றும் பிரம்மச்சாரியாகவே காலத்தை கழிக்கப் போகிறான் என்றும் கரிகாலனை பற்றி பேசப்பட்டு வந்தது. அத்தகையவன் கடம்பூர் மாளிகைக்கு வந்ததிலிருந்து அடிக்கடி பெண்கள் இருக்கும் இடம் போவதும் அவர்களுடன் உல்லாசமாக பேசுவதுமாக இருந்தான். முக்கியமாக அவன் மணிமேகலையின் சூட்டிகையை பற்றி அடிக்கடி பாராட்டி பேசினான். கரிகாலன் வந்ததிலிருந்து மணிமேகலையும் ஒரே உற்சாகமாக இருந்தாள். அதற்கு காரணம் அவளும் கரிகாலனிடம் பற்றுக்கொண்டதுதான் என்று பெரிய சம்புவரையர் கருதினார். அவர்கள் இருவருடைய குதூகலத்தையும் பார்த்து பார்த்து சம்புவரையரும் உற்சாகம் கொண்டார். கரிகாலன் மணிமேகலையை மணந்து கொண்டால் தம் செல்வத் திருமகள் சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக விளங்குவாள். அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் தஞ்சை சிங்காதனத்துக்கு உரியவனாவான் என்ற திருக்கோவலூர் மலையமான் அடைந்திருக்கும் பெருமிதத்தை அப்போது தாமும் அடையலாம். அதற்கெல்லாம் தாமே எதற்கு தடையாக இருக்க வேண்டும்? தமது அருமைக்குமாரியின் ஏற்றத்துக்கு தாமே ஏன் இடையூறு செய்ய வேண்டும்? மதுராந்தகனுக்கு தம் மகளை மணம் செய்விக்கலாம் என்ற யோசனை முன்னம் சம்புவரையருக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் மதுராந்தகனுக்கு ஏற்கனவே இரு மனைவியர் இருந்தனர். சின்ன பழுவேட்டரையரின் மகளை அவன் மணந்திருந்ததுடன் அவளுக்கு ஓர் ஆண்மகனும் பிறந்திருந்தது. ஆகையால் மதுராந்தகன் சிங்காதனம் ஏறினால் பழுவேட்டரையரின் வம்சத்தினர்தான் பட்டத்துக்கு உரிமை பெறுவார்கள். மணிமேகலை தஞ்சை அரண்மனையில் உள்ள பல சேடிப் பெண்களில் தானும் ஒருத்தியாக வாழ வேண்டியிருக்கும். ஆனால் ஆதித்த கரிகாலனை மணிமேகலை மனம் செய்து கொண்டால் அவள்தான் பட்ட மகிழ்ச்சியாக இருப்பாள். அவளுக்கு பிறக்கும் பிள்ளைக்கே சிங்காதன உரியதாகும். மதுராந்தகனுக்கு பட்டம் சூட்டுவதென்பது பிரம்ம பிரயத்தனமான காரியம். மக்கள் அதற்கு விரோதமாயிருப்பார்கள். மலையமானுடனும் கொடும்பாளூர் வேளானுடனும் போராட்டம் நடத்தித்தான் அதை சாதிக்க வேண்டியதாயிருக்கும். மதுராந்தகனுடைய அன்னையே அதற்கு தடையாயிருக்கிறாள். இவ்வளவு தொல்லையான முயற்சியை எதற்காக மேற்கொள்ள வேண்டும்? ஆதித்த கரிகாலனுக்கு முடிசூட்டுவதென்பது ஏற்கனவே முடிவான காரியம்.

0: அதை நிறைவேற்றுவதில் எந்தவித சிரமமும் ஏற்படாது. பழுவேட்டரையர்களின் பிடிவாதம்தான் பெரிய இடையூறாக இருக்கும். அவர்களில் பெரிய கிழவனோ இளையராணியின் மோகத்தில் மூழ்கி கிடக்கிறான். இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் உயிரோடு இருப்பானோ தெரியாது. இந்த கிழவனை நம்பி ஒரு பெரும் அபாயகரமான காரியத்தில் எதற்காக தலையிட வேண்டும்? மதுராந்தகன் பக்கம் இருப்பதாக தான் சபதம் செய்து கொடுத்திருப்பது என்னமோ உண்மைதான். அதனால் என்ன, சபதத்துக்கு பங்கம் செய்யாமலே காரியத்தை முடிக்க வழியில்லாமலா போகிறது? மதுராந்தகன் ஓர் அப்பாவி பிள்ளை என்பது தெரிந்த விஷயம்தான். அவனை கொண்டே எனக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று கூட சொல்லும்படி செய்துவிடலாம். அல்லது அவனுடைய அன்னையின் சம்மதம் வேண்டும் என்று வற்புறுத்தினாலும் போதுமே. இவ்வாறெல்லாம் சம்புவரையரின் உள்ளம் சிந்திக்க தொடங்கியிருந்தது. ஆகையால் பழுவேட்டரையர் தஞ்சைக்கு போகும் யோசனையை அவர் உற்சாகமாக ஆதரித்தார். அவர் இல்லாத சமயத்தில் கரிகாலனுடன் அந்தரங்கமாக பேசி அவனுடைய உள்ளத்தை நன்கு அறிந்து கொள்ளலாம் என்றும் பிறகு சமயோசிதம் போல நடந்து கொள்ளலாம் என்றும் எண்ணினார். ஆதலின் பெரிய பழுவேட்டரையரை அவரே துரிதப்படுத்தி பரிவாரங்களுடன் தஞ்சை அனுப்பி வைத்தார். பழுவேட்டரையர் பிரயாணப்பட்டு சென்ற பிறகு ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் வேட்டைக்கு புறப்பட்டார்கள். அவர்களுடனே மணிமேகலையையும் மற்ற அந்தப்புற பெண்களையும் அனுப்பக்கூட சம்புவரையர் சித்தமாயிருந்தார். ஆனால் நடப்பதையெல்லாம் வேறு நோக்குடன் கவனித்து வந்த கந்தமாறன் அதை ஆட்சேபித்தான். கரிகாலன் மணிமேகலையிடம் காட்டிய சிரத்தையெல்லாம் நந்தினியை முன்னிட்டுத்தான் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இதனால் கரிகாலன் பேரில் அவனுடைய வெறுப்பு வளர்ந்திருந்தது. இதையெல்லாம் தந்தையிடம் விளக்கிச் சொல்லவும் முடியவில்லை. ஆகையால் வேட்டையாடும் இடத்தில் பெண்களை கூட்டிக் கொண்டு போய் என்னத்தை செய்வது? இவர்கள் பத்திரமாயிருக்கிறார்களா என்று பார்ப்பதற்குத்தான் சரியாயிருக்கும். மேலும் இது ஐப்பசி மாதம், எந்த நிமிஷத்திலும் பெருமழை தொடங்கலாம். ஏரிக்கரை காடெல்லாம் வெள்ளமாகிவிடும். பெண்கள் திண்டாடி போவார்கள் என்று சொன்னான். அதன் பேரில் சம்புவரையரும் அந்த யோசனையை கைவிட்டு விட்டார். ஆதித்த கரிகாலன் தன் தோழர்களாகிய பார்த்திபேந்திரன், வந்தியத்தேவன், கந்தமாறன் இவர்களையும் மற்ற வேட்டைக்காரர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு சென்றான். எல்லோரும் சென்ற பிறகு சம்புவரையர் மாளிகை வெறி சென்று இருந்தது. நந்தினி மணிமேகலையை பார்த்து,
1: புருஷர்கள் வீட்டில் இருக்கும்போது நமக்கு தொல்லையாக தோன்றுகிறார்கள். ஆனால் அவர்கள் எங்கேயாவது போய்விட்டாலும் நமக்கு சங்கடமாகத்தான் இருக்கிறது. பரிகசித்து சிரிப்பதற்கு கூட விஷயம் கிடைப்பதில்லை என்றாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தொடக்கத்திலிருந்தே சந்தர்ப்பவாதம் என்கிற போக்குக்கு எடுத்துக்காட்டா சம்புவரையர் நடந்துகிட்டு வர்றத பார்க்குறோம். இந்த கட்டத்தில் பழுவேட்டரையர்களின் பிடிவாதம் பெரிய இடையூறாக இருக்கும்னு நினைக்க தொடங்கிட்டார். மகன் கந்தமாறனின் நோக்கோ வேறு திசையில் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு தடவை மட்டும் தாங்கள் என்னை பிரிந்து தஞ்சைபுரிக்கு போய் வாருங்கள். இப்படி கெஞ்சி கேட்கும்போது தன்னையும் அறியாமல் தன் பதற்றத்தை வெளிப்படுத்திட்டா நந்தினி. இதை பழுவேட்டரையரே கவனிச்சிட்டார். தந்திர பேச்சால அதை மறைக்க முயன்றாலும் தாங்கள் மட்டுமே போக வேண்டும், என்ன நேர்ந்தாலும் எப்படி நேர்ந்தாலும் அதனால் தங்களுக்கு அபகீர்த்தி எதுவும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள நான் இங்கு இருப்பேன்னு உறுதியளித்தது இன்னும் அவருக்கு சந்தேகத்தை மூட்டியிருக்கும். ஐயா, என்னிடம் அவ்வளவு நம்பிக்கை தங்களுக்கு உண்டா? இந்த அஸ்திரம் அவரை பணிய வச்சிருக்கலாம், ஆனால் பதிவாயிட்ட சந்தேகத்தை நீக்கிடுமா? வள்ளல்கள்னு பெயர் பெற்ற சிற்றரசர் எழுவர் பற்றின சில செய்திகளை பார்க்கலாம். வரையறை இல்லாமல் வழங்கின ஏழு பேர் முதல் ஏழு வள்ளல்கள்னு, இறப்போருக்கு கொடுத்த ஏழு பேர் இட ஏழு வள்ளல்கள்னு, புகழ்வோருக்கும் இறப்போருக்கும் வழங்கின எழுவர் கடை எழு வள்ளல்கள்னு குறிப்பிடப்படுறாங்க. பேகன், பாரி, காரி, ஆய், அண்டிரன், அதியமான், நள்ளி, ஓரி ஆகிய ஏழு பேர் கடை எழு வள்ளல்கள். குளிரால நடுங்கிக்கிட்டு இருந்த மயிலுக்கு தன் போர்வியை தந்தவன் பேகன். கொழுகொம்பு இல்லாமல் தவிச்ச முல்லை கொடிக்கு தன் தேரை கொடுத்தவன் பாரி. காரி தன்னை நாடி வந்தவங்களுக்கு தன் குதிரையையும் செல்வத்தையும் பரிசா தந்தவன். ஆய் அண்டிரன் நீல நாகம் தனக்கு தந்த அரிய பொன்னாடையே சிவபெருமானுக்கு அணிவிச்சவன். நீண்ட நாள் வாழ வழிவகுக்கும் அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு அளித்தவன் அதியமான். தன்னை நம்பி வந்தவர்களின் வறுமையை போக்கினவன் நள்ளி. ஓரி பாணர்களுக்கு தன் வசம் இருந்த மலைப்பகுதிகளை பரிசாக கொடுத்தவன். அடுத்து ராமபிரானின் அம்

0: ஏழு மரங்களை தொலைச்ச வரலாறு. வாலி வதத்திற்கு முன்னாலே சுக்ரீவனுக்கு ராமரின் ஆற்றல் பத்தின சந்தேகம் இருந்தது. அதை போக்க ஒரே அம்பினால ஏழு மராமரங்களை தொலைச்சு வீழ்த்தி காட்டினார் ராமர். இதுல கவனிக்க வேண்டிய அம்சம், ஏழு மரங்களும் நேர்கோட்டில் இல்லாம வளைஞ்சு நெளிஞ்சு இருந்தனமா. எல்லாரும் போன பிறகு தம்புவரையர் மாளிகை வெறிச்சென்று இருந்தது. இது பத்தி வெறிப்பு என்கிற சொல் வெறுமைத்தன்மைன்னு பொருள்படும். இதிலிருந்து பிறந்தது வெறிச் என்கிற ஒலி குறிப்பு சொல். வெறிச்சோடு இருந்ததுன்னு சொல்வதுண்டு அமைதியான நிலை. அமைதியை விரும்புறவங்களுக்கு இந்த நிலை பிடிக்கும். நந்தினிக்கோ இந்த அமைதி பொறுக்கல. பாருங்க, மணிமேகலையை உசுப்பி விடுறா.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ்FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 15 நிமிடங்கள் ஆயிற்றுக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.

ஆமாங்க, என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடலின் தொகுப்போட மிக்சடான சாங் தாங்க இன்றைக்கி பிளேலிஸ்டில் இருக்குது. முதல் பாடலே அப்படியே என்ன சொல்லுறது, நைட்டு வைப்பில் தான் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு மெலடியான ஒரு சாங்கு. என்ன படத்திலிருந்து வருது, என்ன சாங்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக தான் பாட்டு வந்துட்டுருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எஸ் ஜானகி, கங்கை அமரன் எழுதியிருக்காரு, எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜா இவங்களோட காம்போவில் அப்படியே மியூசிக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

மொத பாட்டு ஒரு அட்டகாசமான கேட்டு முடித்தோம் நிகழ்ச்சியில். அடுத்த பாட்டு என்ன மாதிரி வருது அப்படின்னா, அப்படியே ஏனாவது உயிரே அப்படியே உயிரை உருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் வருது. எந்தெந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பீமா திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் ஒரு அட்டகாசமான பாட்டு கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: 9:27 கடந்து போயிட்டுருக்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அழகுன்னும் போது என்னதுங்க அழகு? அவளின் கண் அழகா, கால் அழகா, பெண் அழகா அப்படின்னு நிறைய டவுட் வந்திருக்கு இவருக்கு. ஸோ எது அழகு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து இந்த பாடலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த திரைப்படத்துலேருந்து பாடல் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 3 திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. அனிருத் ரவிச்சந்தரோட இசையில், தனுஷரோட வரிகளில் தனுஷ் சுருதிகாசன் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:31 கடந்து போயிட்டிருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எண்ணினிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாட்டு எந்த படத்திலிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, சிவா மனசில் சக்தி திரைப்படத்திற்காக பாடிட்டிருக்கு. யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையமைப்பில் பாடிய பாடல், நா முத்துக்குமார் அவருடைய வரிகளில் சூப்பரான பாடல் வந்துகிட்ருக்கு. கேட்டு இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது, எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: ஒன்பது மணி 38 நிமிடங்களை கடந்து போயிட்டுருக்கும். 102.3 வத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே.

தொடர்ச்சியில் தொடரும் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர். வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரகுமானோட இசையில் ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காங்க இளையராஜா எஸ் ஜானகி. வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் அப்படி தென்றலாய் வந்து நமது உள்ளங்களை கொள்ளை கொள்ள வருகிறது. தென்றல் வருகிறது. கேட்டு இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

9:50 கடந்து போயிட்டுருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. அப்படியே தென்றல் வந்து தீனிடுச்சுங்க. இப்போது அப்படியே பனி படர்ந்த ஒரு பிரதேசத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? மலர் மௌனமாக இருந்தால் அங்கே எப்படி இருக்கும்? நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, வித்யாசாகரோட இசையில் கர்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேடியோ இணைந்திருப்போம். 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
3: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023. மீண்டும் ஒரு முறை 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். மீண்டும் ஒரு முறை புதிய நேயர்களுக்காக, உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகள் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மணிகண்டன் துபாயிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் பருவ ராகம் திரைப்படத்திற்காக பாடலை கேட்டிருக்காரு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், வைரமுத்து அவரோட வரிகளில் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருப்போம் இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: பத்து மணி ஏழு நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், அந்த வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். 9444001023 என்ற எண்ணிற்கு உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படத்தின் பெயர், பாடலின் வரிகள், இதை டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தமிழரசி மன்னார்குடியிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க இளையராஜா, சித்ரா, கங்கையமரன் அவருடைய வரிகளில், இளையராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இட டான்
1: டான் டான் டான்.
3: பத்து மணி 13 நிமிஷங்களை கடந்து போயிட்டு இருக்கும். எங்கள் அழைப்பில் உங்கள்

ஒரு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மூர்த்தி பிருந்தா சென்னையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் மொழி திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்கள், வித்யா சாகரோட இசையமைப்பில் பாடல் காற்றலைகள் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பத்து மணி 19 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கோம். 102.3 வெத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் நாகராஜன் பன்னாத்தரு நாகை மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரோட விருப்ப பாடல்

மனிதரில் இத்தனை நிறங்களா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்தோம். பத்து மணி 24 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் முரளி திருவாரூர் மணிக்கண்டியிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடலை பாடியிருக்காங்க. வாலி அவர்களோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் பாடல் வந்துகிட்ருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

10:31 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஜனனி தஞ்சாவூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து பார்த்தோம்னா எங்கள் அண்ணா திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன் சாதனா சர்க்கம். தாமரை அவர்களோட வரிகளில் தேவா அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Yes, who is it?
1: Don.
2: பத்து மணி 36 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் செய்ய முடியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். 9444001023 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பி நாகேஸ்வரி பழைய வண்ணாரப்பேட்டை சென்னையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திற்காக வந்துட்டுருக்கு. பாடலை பாடியிருக்காங்க இளையராஜா எஸ் ஜானகி. வாலி அவரோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பத்து மணி 42 நிமிடங்களை கடந்து போயிட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருக்கிற தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சேர்மராஜ் கோடம்பாக்கத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எஸ் ஜானகி. இளையராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டி இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:48 கடந்து போயிட்டு இருக்கும். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சோமசுந்தரம் ஜெயக்குமார் சு பான்வராவ்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் கவிக்குயில் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கார் டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா. இளையராஜா அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:52 கடந்து போயிட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் அருண் கீழ்பா கார்டன்லிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் கில்லி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்று முழுமையான

10:55 கடந்து போயிட்டுருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நீயர் சரளா சென்னையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடல் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க சித்ரா. பா விஜயோட வரிகளில் பரத்ராஜோட இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் இத்தோடு நான் இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது. நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். இன்னொரு நாள் இன்னொரு தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 101.1 ஆகிய அலைவரிசைகளில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். இன்றைக்கிய நிகழ்ச்சியில் ஆறு, நதி என்ற வகையில் வரக்கூடிய பாடல்கள் தான் நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்குது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இளையராஜா குழுவினர் பாடியது புதுநெல்லு புதுநாத்து படத்திற்காக.

நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் இளையராஜா இசையமைத்து குழுவினோடு இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். தாமிரபரணி நதியின் பற்றியும் அந்த நதியினுடைய ஓட்டத்தை பற்றியும் அழகான அந்த குழுவினோடு இணைந்து பாடிய அந்த பாடல் நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் இனி ஏஆர் ரஹ்மான் குழுவினர் பாடியது பொன்னியின் செல்வன் படத்திற்காக பாடல்.

பாடல் கொஞ்சம் துள்ளலாக இருந்தாலும் ஒரு பயண பாடலாக நதி முழுக்க பயணப்படுகின்ற ஒரு பாடல், அது காட்சிகளாக கண்முனை விரிஞ்சு இருந்திருக்கும் பாடல். கபிலன் வரிகளுக்கு ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரிக்ஷா மாமா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் நதி கொஞ்சம் மதுரை பக்கம் வைகை நதியை தேடி ஓடி வருகிறது பாடல்.

நேரம் இரவு 11:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. வைகை நதியோரம் பாடல் கேட்கும்போது பாடல் முதல்ல எண்ணம் எனும் ஏட்டில் நான் பாடும் பாட்டில் நீ வாழ்கிறாய் அப்படின்னு பாடல் வரும். அதை வந்து எஸ்பி பாலசுமன் அந்த பாடலை திருத்தி பாடுற மாதிரி வைகை நதியோரம் கொஞ்சம் இறங்குன்னு சொல்லிட்டு பொன்மாலை நேரம் காத்தாடுது அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை தொடங்குவாங்க. பாடல் வரிகள் அழகாக அந்த காத்தல் மனங்களுக்குள்ள எல்லா விஷயமே அதில் இருக்கும். இது அன்பின் வேதம், அதை நாளும் போதும் காற்றேன்னு சொல்லியிருப்பார். மாலை மழை மேகம் தன்னை மெதுவாய் அழைத்தேன், துணை வர வேண்டும் என்று தூது சொல்லத்தான், மூண்டு வரும் மோகம் தன்னை மடலாய் வளர்ந்தேன், நினைவுகள் பூத்த வண்ணம் நான் மெல்லத்தான். ஒரு சோலை புஷ்பம் தான், இரு கோயில் சிற்பம் தான், இது அன்பின் வேதம் நாளும் போதும் காற்றே அந்த பாடல் அப்படி சொல்லி பாடல் முடியும் போது அந்த இடையிசை இணைந்து கேட்கும்போது இரவு நேரத்திற்கு இனிமையாக அந்த பாடல் இருந்தது. வாலி அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டோம். மதுரை வைகை நதி என்றால் அடுத்த பாடல் உங்கள் நினைவுக்கு வந்திருக்கும். அந்த பாடல் தான் தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து பாடல் வருகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசீலா குழுவினர் குரல்களை.

எந்த ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சினாலும் இந்த பாடல் இல்லாமல் அந்த விழா வந்து நிறைவு பெறாது. அந்த பாடல் இசையில் நிறைய விஷயங்களை வச்சுருப்பாங்க. பியானோவில் துவங்கி வயலின் அந்த இடைசை கருவிகளும் அந்த பாடலும் எத்தனை முறை கேட்டாலும் பாடல் வரிகளில் நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா பாடல்கள் எப்போவுமே எல்லாருக்குமே மனப்பாடமான பாடல் வரிகள் தான். அந்த பாடலை இரவு நேரத்தில் கேட்டோம். வாலின் அவர்களுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நதியை மையப்படுத்தி வருகின்ற பாடலில் அது அந்த நதியோரம் அப்படிங்கிற ஒரு பாடல் தான் நிகழ்ச்சி கேட்க போகிறோம். ஏழை ஜாதி படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

அந்த மெட்டுக்கு அழகான பாடல் வரிகளையே எழுதியிருந்த கங்கை அமரன் அவர்கள் இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நதியினை மையப்படுத்தி இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதல் ஓவியம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய நதியிலாடும் பூவனம் அலைகள் வீசும் சாமரம் பாடல்.

ஒரு அழகான இரவு நேரத்தில் ஒரு மெலடி பாடல் கேட்டோம். அந்த பாடல் இடை இசையில் நிறைய கோர செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு செக்ஷன்ஸும் அது பாடலை ஒரு பிரமிப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மெலடி பாடலுக்கு நடுவில் இத்தனை சோகங்களையும் உள்ள வைத்து அதில் அருண்மொழி அவர்களுடைய அந்த ஒரு சின்ன ஆலாபனையும் அந்த பாடலை இன்னும் அழகாக்கிச்சு தான் சொல்லணும். பாடல் இசை கேட்டு ரசிச்சிருக்கோம். தூது சொல்லடி தோழி வான்மதி, மாத நிம்மதி மறைந்ததடி குறைந்ததடி, செய்தி சொல்லடி தேனி நாயகி, தேகம் பாதியாய் கரைந்தடி கலங்குதடி, அணை போட்ட போதும் நிலை மாறிடாது, அலை போல மோதும் மனம் தாங்கிடாது, நீ இல்லாத போதிலே வாழ்வதேது காதலே, நினைக்காத நேரம் ஏது வாடும் போது கூறு தூது அப்படின்னு சொல்லி அந்த அழகான அந்த நதியின் ஓட்டம் மாதிரி ஓடுகின்ற

இரவு நேரத்தில் ஒரு சங்கீத கர்நாடக இசை கச்சேரியினுடைய ஒரு சாராம்சம் பாடலை கேட்கும்போது இருந்தது. பாடல் துவக்கத்தில் சௌந்தரிய லகரியிலிருந்து அந்த அவித்யா ஞானம் அந்த ஒரு ஸ்லோகத்தில் பாடல் துவங்கி நதியிலாடும் பூவனத்திற்குள் இணையும் போது எஸ் ஜானகி அவர்களுடைய அந்த ஒரு ஆலாபனை இணைந்த அந்த பாடலை இன்னும் அழகாக்கிச்சுன்னு தான் சொல்லணும். அதன் பாடல் இடையில் அந்த இரண்டு ஸ்வர இசைகளை இசைத்து அவங்களுக்குள்ள அந்த அன்பின் வெளிப்பாடாக வரிசையாக வந்து கொண்டிருந்தது. அதில் அழகான ஒரு வரி எழுதி பார்க்காங்க. வைரமுத்தவர்களுடைய வரிகள் தான், இளையராஜனுடைய இசை தான் நமக்கு தெரிந்தது தான். சலங்கை ஓசை போதுமே எந்தன் பசியும் தீர்ந்து போகுமே, உதய கானம் போதுமே எந்தன் உயிரில் அமுதம் ஊருமே, இரவு முழுதும் கீதமே நிலவின் மடியில் இருமே, விரல்கள் விருந்து கேட்குமே, ஒரு விளக்கு விழித்து பார்க்குமே அப்படின்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பார். இரவு முழுதும் கீதம் நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பாடல்கள் இரவு முழுதும் கீதமாக ஒழித்து கொண்டிருக்கு. அது அது பாடல் கேட்டிருந்தால் சாப்பாடே வேண்டாம் பசியில் மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்பு மனங்களுக்கு இடையில் வரக்கூடிய அந்த காதலையும் அந்த அன்பையும் பாடல் முழுது எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் தான் கேட்டு ரசித்தோம் நதியில் ஆடும் பூவனம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் ஆவாரம்பூ படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல், நதி ஓடும் கரையோடும் ஒரு ராகம் அலைப்பாய. அந்த பாடல் தான் கேட்க போகிறோம் நிகழ்ச்சியில்.

அதிலே தினம் இரு உயிரே தினம் கரையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் வரிகள்லாம் இருந்தது. பாடல் வரிகள் கங்கை அமரர்கள் இருந்த இளையராஜாவினுடைய இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். இளம் காதல் ஆசை நெஞ்சில் ஏக்கம் அது தாக்கும், இரவென்ன பகலும் என்ன தூக்கம் போகும், பிரிவேது மரியா நெஞ்சில் உருவானது பாரம், உறவென்னும் உணர்வால் இங்கே உயிரே பாரம். உயிர் கூட ஒரு பாரமாக தான் இருக்குது, அதுக்கு காரணம் பிரிவு அப்படிங்கிற ஒரு விதத்தை அந்த கவிதையில் அந்த பாடல் வரிகளை தெரிவிக்கிறார். அப்புறம் பாடல் வரிகள் அந்த டியூன் கொஞ்சம் சேஞ்சாகி போகும்போது, மோகம் என்பது வேகம் உள்ளது வேலி போட்டிடவோ, வேலி போட்டொரு காதல் தீயனை பாதுகாத்திடவோ, விதியால் ஒரு சதியால் இரு வழியால் திசை பிரிந்தோம், ஒரு நாள் அது திருநாள் ஒரு உணர்வால் இணைவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். அது விதியாலோ சதியாலோ பிரிந்தாலும் அந்த அன்பு என்ற உணர்வு நம்மளை இணைத்து தான் வைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாடல் சொன்னால், பாடல் இடை இசைகள் எல்லாமே இந்த இரவு நேரத்தில் இனிமையாக இருந்து அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் சிந்து நதி செம்மீனே என்ற பாடல், பொன்னுமணி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

இரவு நேரத்தில் ஒலித்த அந்த சோக கீதம் மெல்லிய மனங்களை தாளாட்டும் விதமாக அந்த பாடல் இருந்தது. பாடல் வரிகள் எல்லாமே கேட்கும்போது கொஞ்சம் கண் கலங்கிற மாதிரி தான் பாடல் இருந்தது. வாழை நாரிலே தாலி போட்ட காலம் வேறம்மா, சாமி சாட்சியாக நானும் தந்த வாக்கு மாறுமா, நாணத்தோடு பூச்சூடி நாளும் எந்தன் பேர்பாடி, ஆடிப்பாடும் காத்தாடி மறந்ததுன்னு ஆத்தாடி. சில நினைவுகள் அந்த சிச்சுவேஷனை எல்லாம் அந்த ஹீரோயினுக்கு மறந்து போயிடும். அந்த நினைவூட்டும் விதமாக அந்த பாடல் இருக்கும். அந்த பாடலும் முதல் துவக்க இசையும் அந்த பாடல் வரிகளும் கேட்கும்போதே நமக்கு ஒரு மனதில் சின்ன ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் விதமாக. தேடி தேடித்தானே நானும் வாழ்கிறேனே, வீசும் தென்றலே பேசு தென்றலே பேசு தென்றலே அப்படின்னு சொல்லி பாடல் முடியும். எஸ் வி பாலசுப்ரமணியம் அவர்கள் அந்த பாடலை பண்ணாங்க. ஆர் வி உதயகுமார் உடைய பாடல் வரிகள் இளையராஜாவினுடைய இசையில்

பர்வத வர்த்தனை நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. புதுநெல் புதுநாற்று பாடலை குறிப்பிச்சிருக்காங்க. முத்துலட்சுமி லட்சுமி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாட்டையும் குறிப்பிட்டு போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. காட்டுப்பாக்கும் அந்தோனிராஜ் அவங்க நிகழ்ச்சியினுடைய தீம் பற்றி சொல்லியிருக்காங்க. தாமிரபரணியின் பெருமை சொல்லும் பாடலோடு ஆரம்பித்த மனசமயங்கு நிகழ்ச்சி தொகுப்புக்கு வாழ்த்துக்கள். பதாகை குறிப்பிட்டு போஸ்டர்ஸை குறிப்பிட்டு

வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சிவகுமார் தர்மபுரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு இனிமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இனிய இரவில் நித்திரை மயக்க மனசு மயங்கும் நிகழ்ச்சி போக்கும் இன்னிசை யாவும் மனதை தாக்கும் இதயத்தில் பாடல்கள் கவலை நீக்கும் இருவெளி மூடாமல் 102.3 கேட்கும் வைகை நதி பாடல்கள் இனிக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி மாதவரத்திலிருந்து வீரராகவன் கவிதை வடிவில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மதுரை சோ சண்முகசுந்தரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இரவு ஏழு கிணறு அபுதாகிர் அவங்களும் இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை நதியை பற்றி நதி சம்பந்தப்பட்ட நதியை பற்றி போற்றி நிகழ்ச்சியில் அழகுபடுத்தி எழுதியிருக்கிற பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டுக்குறு தலைவன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது அழகிய நதி என அதில் வரும் நதி என.

கேட்டு பாடல் கங்கை அமரன் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவாக இளைய நதி இனிய நதி என தோங்குகின்ற பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக. மனசெல்லாம் படத்திற்காக கவிஞர் பாலியினுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரலில் ஒலிக்கிறது பாடல்.

நிகழ நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒன்னு ரெண்டு மூணு.
1: நாளைக்கு உன் நடப்பு இதுதானா தங்கச்சி?
0: நமக்குள்ளே வீண் பேச்சு எதுக்குங்க?

கோசு தோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், மீச இருப்பத மறந்து இருந்துட்டேன், தேசம் கலைச்சிட்டேன், விஷயம் புரிஞ்சிட்டேன், வீர தீர பூரணாக நான் முடிவு பண்ணிட்டேன், தேசம் கலைஞ்சிட்டேன், விஷயம் புரிஞ்சிட்டேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: செல்வதா? மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்,
0: கொஞ்சமா இயங்குது இதயம் அட கொஞ்சினால்.

0: அச்சம் கொஞ்ச நாள் போனதும் எனக்கும்
1: அச்சமும் நாணமும் தடுக்கும்
0: அதில் ஆசையும் கேவையும் இருக்கும் கேவையும் இருக்கும் இடமோ சுகமானது ஜோடியோ பதமானது நேரமோ இதமானது நெருங்கவோ

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில். திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடியுள்ள பாடல், உடுமலை நாராயண கவியின் பாடல் வரிகள், எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் இசையில், கிருஷ்ண பக்தி படத்திற்காக.

நிகழ்ச்சியினை எம் எஸ் சுப்லக்ஷ்மி மற்றும் ராதா விஸ்வநாதன் பாடிய பாடல், சதாசிவ பிரம்மேந்திரா எழுதி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், சாவித்ரி படத்திற்காக.

நிகழ்ச்சியில் நிறைவாக கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் சரணம் ஐயப்பா படத்திற்காக தசரதன் பாடல் வரிகளில் சந்திரபோஸ் இசையில்.

0: திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தபல், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாதிரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவில். தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேர்களின் நேரம் காலை 5:01. நேர்கள் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் ஷியாமலா சிவராமன் அவர்கள் பாடியுள்ள ஒப்பிலியப்பன் சுப்பிரபாதம்.